சதசச்சயது சத்யேனானேன நஹ சர்வேயாந்து நாஷம்.

தெய்வீக ராகம். நிகழ்ச்சியை அடுத்ததாக அலங்கரிப்பது எம் எஸ் சுப்புலட்சுமி பாடிய தசவதாரம் கீத கோவிந்தம்.

ஆகாஷ்வாணியில் தெய்வீக ராகம் கேட்டோம். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புதிதாய் புலர்ந்த இந்த காலை பொழுது அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் நன்னாளாக அமையட்டும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பல சுப நிகழ்ச்சிகளை கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துகள் சொல்லி இன்னைக்கு காலையில நிகழ்ச்சியில உங்க கூட பேச போறது ஷாலினி. நேரம் காலை 6 மணி. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த அலைவரிசையை 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கோம். இசையிலும் இறை நினைவிலும் மனதை மலரச் செய்யும் நேரம் இது. இறைவனின் புகழ் பாடும் பாடல்களுடன் உங்கள் மனங்களை தெய்வீக ஒளியால் நிரப்ப இதோ தொடங்குகிறது.
2: அருள்மணி மாலை.

இறைவனை நம்பும் இதயம் ஒருபோதும் தனிமையில் இருக்காது. பக்தி என்பது கோவிலில் மட்டுமல்ல, நம் மனதிலும் வாழ்கிறது. பக்தி பாடல்களால் மனதை புனிதமாக்கும் அருள்மணி மாலை நிகழ்ச்சி இதோ ஆரம்பமாகிறது. புன்னகைக்கும் முகம் கொண்ட பிள்ளையார் இருக்க கவலைகள் எதற்கு நம் நெஞ்சில், பக்தியுடன் கூப்பிடும் குரலுக்கு ஓடோடி வந்து வழிகாட்டுவான். விநாயகரை துதிக்கும் பாடலை பாடுகிறார் ஜானகி. பாடலுக்கு இசை எல் கிருஷ்ணன், கற்பனை கவிஞர் புத்தநேரி சுப்பிரமணியன்.

நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 6:06. வேல் வந்து வினை தீர்க்க மயில் வந்து வழிகாட்ட கோவிலுக்குள் சென்றேனையா குமரன் கொழுவிருக்க கண்டேனையா வேலழகும் மஞ்சை அழகும் வீச்சிருக்கும் பேரழகும் காலமெல்லாம் இருக்கும் ஐயா அந்த காட்சி என்றும் இனிக்கும் ஐயா என முருகனை ஸ்வர்ணலதா போற்றி பாடும் பாடலை கேட்கலாம்.

சிந்தனை வரிகளோடு பக்தி பாடல்களை தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 6:11. ஆதாரமே நீயாகும் போது அங்கே யாரை தேடுகின்றோம்? ஜீவனே சிவனாம், அவனை சிக்கன பிடித்தால் நம் சிக்கல்கள் பறந்தோடிவிடும் என சிவபெருமானை போற்றி பாடுகிறார் ஏ.வி. ரமணன். பாடலுக்கு இசை ராமானுஜம்.

பக்தி பாடல்களால் மனதை புனிதமாக்கும் அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 6:15. தவறுகளை ஒப்புக்கொள்ளுங்கள். தைரியமும் அதை திருத்திக் கொள்ளும் பலமும் தான் உண்மையான வெற்றிக்கு வழியாகும். பார்த்தனுக்கு பாடம் சொன்ன கீதை நாயகனின் பெருமையை சொல்கிறது பாடல். பாடலை பாடுகிறார் டி எம் சௌந்தரராஜன். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். கற்பனை கண்ணதாசன்.

நேரம் காலை 6:21. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹரி கம்பூதி பாடலை ஜெய விஜய இசைக்கு கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடலாக கேட்கலாம். பாடலுக்கு கற்பனை, காதல் மதி.

மனதை புனித பாக்கும் பக்தி பாடல்களை தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 6:26. எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் ஏமாற்றங்களையே தரும். கடமையை செய்து பலனை எதிர்பாராமல் இருப்பதே அநேக அற்புதங்களுக்கு வழிவகுக்கும் என பார்த்தனுக்கு பாடம் சொன்ன கீதை நாயகனை போற்றும் பாடல் இது. பாடலை பாடுகிறார் ராஜ்குமார் பாரதி. பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், கற்பனை கண்ணதாசன்.

காலை நேர இதமான காற்றோடு பக்தி பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கீங்க. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 6:32. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிறிஸ்தவ பாடலை பீட்டர் ரூபன் இசைக்கு வாணி ஜெயராம் பாடும் பாடலாக கேட்கலாம். பாடலுக்கு கற்பனை சாம் டி தாசன்.

0: உள்ளத்தில் பக்தி பிரவாகம் உற்றெடுக்க காற்றலைகள் மூலமாக வந்த இந்த நிகழ்ச்சி.
1: அருள்மணி மாலை.
0: இறைவனின் அருள் உங்கள் இல்லங்களில் என்றும் நிலைத்திருக்கட்டும். மீண்டும் கேட்கலாம் இதையும் கனியும் இறைவனின் புகழ் பாடும் பக்தி பாடல்களை நாளை காலை 6 மணிக்கு அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்தி அறிக்கை ஆரம்பமாகும்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று உலக ஃபின்டெக் மாநாட்டில் உரையாற்றிய அவர், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தொழில்நுட்பத்தை மையமாக கொண்டு இந்தியா செயல்படுவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை நிதித்துறையில் செயல்படுத்துவதன் மூலம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த மாதத்தில் 2400 கோடிக்கும் அதிகமான UPI பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், நிதி தொழில்நுட்பத்திற்கு முன்னோடியாக UPI விளங்குகிறது என்று கூறினார். பணம் அனுப்பும் பரிவர்த்தனைகளில் உள்ள செலவுகளை குறைக்க நிதி தொழில்நுட்ப அமைப்புகளில் உலகளாவிய ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு நிறைந்த இணையம், நெறிமுறைகளுடன் கூடிய தரவுகள், வலுவான நிதி தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் அங்கு வசிக்கும் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ள அவர், கொழும்புவில் நேற்று இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு பாலமாக இந்திய வம்சாவளியினர் திகழ்வதாக அவர் கூறினார். இலங்கையில் நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் அந்நாட்டிற்கு இந்தியா உறுதியுடன் துணை நின்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். கலாச்சாரம், நம்பிக்கை, பாரம்பரிய வரலாற்றின் அடிப்படையில் இருநாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகள் பரஸ்பரம் ஒன்றிணைந்துள்ளதாக அவர் கூறினார். அமைதி, வளம் மற்றும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்தியாவும் இலங்கையும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக திருமதி சரண்யா ஹரியும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக திரு அப்துல் ரஷீகும் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக திரு நல்லசிவன் நியமிக்கப்பட்டுள்ளார். உள்துறை, மதுவிலக்கு ஆயத்தீர்வைத் துறை கூடுதல் தலைமை செயலாளராக திரு மோகனும், பள்ளிக்கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளராக

0: திருமதி ஸ்ரேயா சிங்கும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த தாவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய அளவில் காற்றின் தர மதிப்பீட்டு பட்டியலில் சென்னை 35வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளால் காற்றின் தரம் நாளுக்கு நாள் அதிக மாசடைந்து வருவதை தாவிக அரசு கவனத்தில் கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் நுரையீரல் மற்றும் இதய நோய்கள் போன்ற ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதுடன் புவி வெப்பமயமாதல் உள்ளிட்ட பருவநிலை மாற்றத்திற்கும் வழிவகுக்கும் என்பதால் மாநில அரசு உடனடியாக தொழிற்சாலைகளில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று திரு நைனா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் காலியாக உள்ள 7 தொகுதிகளில் தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள தொகுதிகளை தவிர்த்து இந்த 2 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறும். மனுக்கள் மீதான பரிசீலனை செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற செப்டம்பர் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும். இந்நிலையில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு ஆதரவு கோரி பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரனை அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திரு கே பி முனுசாமி, திரு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கடிதம் வழங்கியுள்ளனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கே பி முனுசாமி, இந்த தொகுதிகளில் ஏற்கனவே அஇஅதிமுக வெற்றி பெற்றதால் மீண்டும் தங்கள் கட்சி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்களை உருவாக்கும் நோக்கில் மைபாரத்தின் கீழ் இளைஞர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இத்தகைய போட்டிகள் நடத்தப்பட்டு வருவதாக அம்மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சபரி கிருஷ்ணா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: எங்க மைபாரத் ஆர்கனைசேஷன்ல விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் 2027 சொல்லிட்டு நாங்க நடத்துறோம். அதுல வந்து 15 to 29 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்க பல்வேறு போட்டிகள் நடத்திக்கிட்டு இருக்கோங்க. ஆகஸ்ட் 17 இருந்து வர்ற செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் வினாடி வினா போட்டி வந்து நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக்ல பங்கு கொள்ளும் போது அவர்களுக்கு 4 வகையான வேல்யூஸும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இன்னோவேஷன், கிரியேட்டிவிட்டி, என்டர்பிரினர்ஷிப், லீடர்ஷிப். அது மட்டும் இல்லாம யூத் பார்லிமெண்ட் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் பாராளுமன்றம், இந்த நிகழ்வுகளையும் அவங்க கலந்து கொண்டு நம்மளுடைய நாட்டின் வளர்ச்சிக்காக அவங்களோட திட்டங்களை சொல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குங்க. தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க 45 இளைஞர்கள், 15 குழுக்களா, குழுக்களுக்கு 3 பேர் வீதம் நாங்க செலக்ட் பண்ணி நாங்க வரக்கூடிய தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12 அன்னைக்கு வந்து நாங்க புதுடெல்லிக்கு அனுப்புவோம். அப்போது அவங்க வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறுவாங்க.
0: சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் தெற்கு தெலுங்கானா முதல் ராயலசீமா வரையிலான தமிழக பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், நாமக்கல், தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். அப்போது இங்குள்ள அனைத்து அருவிகளிலும், குறிப்பாக குற்றால மெயின் அருவி, 5 அருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் தார்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். இந்த சூழலில் தற்போது சீசன் முடிவுற்ற நிலையிலும் அருவிகளில் மிதமான தண்ணீர் வரத்து என்பது வந்து கொண்டிருந்தது. இதன் காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து சென்ற சூழலில் தற்போது வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்து காணப்படுவதால் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் மீண்டும் தண்ணீர் வரத்து வெகுவாக குறைந்து வருகிறது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இருவரி செய்திகள். ஐரோப்பிய நாடுகளை ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கம் இல்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபரிடம் உறுதியளித்துள்ளார். மேற்காசிய பகுதிகளில் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருப்பதால் அங்கு பதற்றம்

இடிக்கிறது. நேபாளத்தின் முஸ்டாங் மாகாணத்தில் நேற்றிரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் இது 5.3 பதிவானது. நாட்டின் ஆட்டோமொபைல் சில்லறை விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலிய மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். வேலூர் மாவட்டத்தில் தொழில் பூங்காக்களை அமைக்க நிதியுதவி பெற விரும்புவோர் காட்பாடியில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தை அணுகி பயன்பெறலாம் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் கிராமத்தில் தொடங்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திரு ஸ்னேகா நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு திருப்பூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரி மாணவிகள் புத்தக வடிவில் அணிவகுத்து சாதனை படைத்தனர். பெங்களூருவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 507 போதைப் பொருட்களை விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறையினர் பங்கேற்ற அணிவகுப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் வடவத்தூர் பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 89 நிலங்கள் பொது ஏலம் மூலம் குத்தகைக்கு விடப்பட்டு 489,000 ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டது. விளையாட்டுச் செய்தி. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர்கள் இன்று பல்வேறு பிரிவுகளில் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் காலை 6:55. இனி கேட்கலாம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 மீண்டும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி ஆரம்பமாகும். காலை 8:00 நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்களை வழங்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இடம்பெறும். காலை 9:00 தொலைபேசியில் நேயர்கள் பங்கு கொள்ளும் சிறப்பு விளையாட்டாக கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி இடம்பெறும். காலை 10:00 ஒரு நிமிட பேச்சாற்றல். முற்பகல் 11:00 காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவரிசையில் என்றும் இனியவை. நண்பகல் 12:00 இடைக்கால பாடல்களின் இனிய பாடல்களை வழங்கும் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி ஆரம்பமாகும். நண்பகல் 12:40 தமிழில் செய்திகள். பிற்பகல் 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நேயர்கள் அவர்களுக்கு பிடித்த திரை இசையை தொலைபேசி வாயிலாக கேட்டு பெறும் நிகழ்ச்சி. 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:00 எங்கள் ஸ்ட்ரைட். 2:55 பாரத பிரதமர் நலத்திட்டங்கள். பிற்பகல் 3:00 வர்ணஜாலம். மாலை 4:00 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். மாலை 5:00 பூந்தென்றல். மாலை 6:00 பக்தி மாலை. 6:30 மாநில செய்திகள். 6:40 என் விருப்பம். இரவு 7:00 திரைகானம். 7:15 தமிழில் செய்திகள். இரவு 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்களை வழங்குகிறார் சரவணன் அவர்கள். இரவு 7:35 பாட்டும் பயணமும். இரவு 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இரவு 8:00 நீ கூறினால். இரவு 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இரவு 9:15 என் இனிய பொன்னிலாவே. இரவு 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இரவு 11:00 மனசு மயங்கும். இதுவரை நேயர்கள் இன்றி

0: மத நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இணைக்க மனம், சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: நம்ம விவித் பாரதி தமிழகம் 102.3 தினமும் காலை 7 8 வரை
3: மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான அப்டேட்,
4: கலர்ஃபுல்லா சுறுசுறுப்பா நம்ம நாள ஸ்டார்ட் செய்ய கேட்கலாம்.
2: வணக்கம் தமிழ்நாடு.
5: விவித் பாரதி தமிழகம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-0853 மற்றொரு எண் 2838-98-71 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, இனிய காலை வணக்கம். 102.3 MHz ஒலிபரப்பாகி வரும் விவித் பாரதி தமிழ் பண்பலையின் நிகழ்ச்சிகளை 101.6 MHz கும்பகோணம் பண்பலை, 100.4 MHz வேலூர் பண்பலை, 100.1 MHz திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. விடியலின் மென்மையான ஒளிக்கதிர்கள் பூமியை தழுவும் இந்த இனிய வேளையில் புதிய நம்பிக்கைகளையும் புத்துணர்வையும் மனம் நிறைய ஏந்தி உங்களை அன்போடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இசை மனதை இலகுவாகட்டும், தகவல்கள் அறிவை வளப்படுத்தட்டும், சிந்தனைகள் நாளை சிறப்பாக்கட்டும் என்ற நல்வாழ்த்துக்களுடன் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

பொழுது புலரும்போது இயற்கை நமக்கு சொல்லும் முதல் செய்தி இன்றும் நம்பிக்கையுடன் தொடங்குங்கள் என்பதுதான். அந்த நம்பிக்கையின் குரலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைய நாள் பற்றிய தகவல், சிந்தனைக்கு விருந்து, எஃப்பி குவஸ்டின், கூடவே சூப்பரான டூயட் சாங்ஸ் காத்துட்ருக்கு. ஸ்டே டூன், வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே ஷாலினி.

0: வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இன்றைய நாளின் சிறப்புரையாக கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்கலாம்.
1: வணக்கம் நேர்களே, இன்று உலக புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர்களில் ஒருவரான கல்கி இரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த நாள். தமிழ்நாட்டின் மிக முக்கியமான நாவலாசிரியர்களில் ஒருவரும் இதழியல் முன்னோடியும் சுதந்திர போராளியுமான தமிழ் எழுத்தாளர் கல்கி இரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பற்றி இதோ சில துளிகள். கல்கி அவர்கள் 1899 தஞ்சாவூர் மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள புத்தகமங்கலம் எனும் கிராமத்தில் பிறந்தவர். தன்னுடைய சிறு வயதிலேயே பள்ளி கல்வியை முடித்ததும் நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் ஒத்துழையாமை இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர். அதோடு

மட்டுமல்லாமல் திரு வி கல்யாணசுந்தரம் மற்றும் திரு ராஜாஜி அவர்களுக்கு துணை ஆசிரியராக இதழியல் பணியில் ஈடுபட்டவர். அதோடு மட்டுமல்லாமல் டி சதாசிவம் அவர்களோடு இணைந்து 1941 தன் பெயரான இரா கிருஷ்ணமூர்த்தி என்ற பெயரை கல்கி என்ற புனை பெயராக மாற்றிக்கொண்டு புகழ்பெற்று கல்கி வார இதழை தொடங்கியவர். கல்கி அவர்கள் எழுதிய வரலாற்று மற்றும் சமூக புதினங்கள் தமிழ் இலக்கிய உலகில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது என்றே சொல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, அலையோசை, தியாகபூமி, மகுடபதி, அபலையின் கண்ணீர், கல்வனின் காதலி என இப்படிப்பட்ட அவரின் பல படைப்புகளை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட வரலாற்று நாவல்கள், சமூக நாவல்கள், சிறுகதைகள், புதினங்கள், பயண கட்டுரைகள், வாழ்க்கைக்கு பயனுள்ள நூல்கள் என மிகச் சிறந்த சமூக வரலாற்று நூல்களை எழுதிய பெருமை இவருக்கே உண்டு. அதோடு மட்டுமல்லாமல் இவரின் எழுத்துக்களில் மலர்ந்த தியாகபூமி, மீரா, கல்வனின் காதலி ஆகியவை திரைப்படமாகவும் உருவெடுத்தது. மேலும் கர்நாடகம், தமிழ் மகன், விவசாயி, தமிழ் தேனி, ராது, அகஸ்தியன் என்ற புனை பெயர்களில் கூட இவரது பல படைப்புகள் வெளிவந்திருக்கிறது. இவரது கதைகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நடந்த சம்பவத்தையோ அல்லது நடக்காத சம்பவத்தையோ பிறர் ஆவலை தூண்டும்படி இவரது கதைகளின் கருப்பொருள் அமைந்திருக்கும். நடக்காத கதைகளை நடந்ததாக எண்ணி ஆவலுடன் கேட்கும் கட்டுக்கதைகள், பொய்க்கதைகள், கற்பனை கதைகள், வேடிக்கை கதைகள், மனித இனத்தின் வீரம், கோபம், காதல், நகைச்சுவை முதலிய நவரசங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் காவிய ரசமுள்ள கதைகளும் சமூக முன்னேற்றம், தேச முன்னேற்றம் இவற்றை நினைவில் கொண்டு உருவாக்கப்பட்ட கருத்துள்ள கதைகள் எனவும் கல்கி அவர்களின் கதைகள் உருவாக்கப்பட்டிருந்தது. சமஸ்கிருதமும் தியாகராஜரின் தெலுங்கு சிந்தனைகளும் பிரபலமாகி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தமிழ் இசைக்காக கல்கி அவர்கள் தமிழ் இசை சிந்தனைகளை கொண்டு தரம் குறையுமா என்ற தலைப்பில் புத்தகமும் வெளியிட்டார். இவரின் எழுத்துக்கள் தலைமுறைகள் கடந்தும் தமிழ் மக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு ரசிக்கப்பட்டு வருகின்றன என்றால் மிகையாகாது. அதோடு சாகித்ய அகாடமி விருது, சங்கீத கலைமாமணி விருது இது போன்ற விருதுகளும் இவரது படைப்புகளுக்கு மெருகூட்டியது என்றே சொல்ல வேண்டும். தமிழ் உரைநடையின் வளர்ச்சிக்காகவும் தமிழிசை இயக்கத்திற்காகவும் பெரிதும் உழைத்த கல்கி இரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மை விட்டு மறைந்தாலும் அவரது எழுத்துக்கள் வரலாற்று பொக்கிஷமாக இன்றளவும் பலம் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. வாழ்க அவர் புகழ்,

0: ஆர்ஜே மோகன் சுந்தரி குரலில் இன்றைய நாளின் சிறப்புரையாக கல்கி கிருஷ்ணமூர்த்தி பிறந்த தினம் பற்றிய சிற்றுரை கேட்டீர்கள்.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
5: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
6: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
5: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
6: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கூடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
6: இதே மாதிரி ரெண்டு

0: கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
1: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
0: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
1: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை.
3: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
4: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கதான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
3: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
4: ஆமா, காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
3: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
4: இதை கேளு.
5: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில் வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: எங்க போற?
3: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
4: அது சரி.
6: இன்னும் சில நொடிகளில் ஆரம்பமாகும் தமிழில் செய்திகள்.
7: ஆகாஷ்வாணி.
8: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அந்நாட்டு அதிபர் திரு அனிருகுமார திசநாயக்கவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். சர்வதேச அளவில் விளையாட்டு வீரர்கள் சாதனை படைப்பதற்கான சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். நாட்டின் ஆட்டோமொபைல் விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனிருகுமார திசநாயக்கவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 3 நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ள திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சரையும் சந்தித்து இந்தியாவுடனான நல்லுறவுகளை மேம்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று கொழும்புவில் இந்திய வம்சாவளியினரிடையே பேசிய திரு ராஜ்நாத் சிங் இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்தியர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு பாலமாக இந்திய வம்சாவளியினர் திகழ்வதாக அவர் தெரிவித்தார். இலங்கையில் நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் அந்நாட்டிற்கு இந்தியா உறுதியுடன் துணை நின்றுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். 9வது தேசிய ஊட்டச்சத்து இயக்கத்தை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வாரணாசியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பங்கேற்கிறார். அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், பஞ்சாயத்துகள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள அனைத்து வீடுகளிலும் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை இந்த மாதம் முழுவதும் ஏற்படுத்தும் வகையில் இந்த இயக்கம் தொடங்கப்படுகிறது. நமது அங்கன்வாடி நமது பொறுப்பு என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கவுள்ள 503 பேர் கொண்ட இந்திய குழுவினர் புதுதில்லியிலிருந்து நேற்று ஜப்பான் புறப்பட்டு சென்றனர். அவர்களை விமான நிலையத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா உள்ளிட்டோர் வழியனுப்பி வைத்தனர். முன்னதாக இந்திய அணியினருக்கான அதிகாரப்பூர்வ ஜெர்சி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அப்போது பேசிய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, இந்திய வீரர் வீராங்கனைகள் வாய்ப்புகளை சாதனைகளாக மாற்றுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உலக அளவில் நமது வீரர்கள் போட்டியிட்டு சாதனை படைப்பதற்கு ஏற்ற சூழலை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் விளையாட்டுத் துறையில் இந்திய இளைஞர்களின் திறமை வெளிப்பட்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார்.

0: கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். இந்த பயணத்தின் போது அந்நாடுகளின் கடற்படை மற்றும் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகளை சந்தித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். நியூசிலாந்து கடற்படை வீரர்களுடன் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் கலந்துரையாடவுள்ளதாகவும் இந்திய கடற்படை வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் ஆட்டோமொபைல் சில்லறை விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. அதன்படி சுமார் 24,23 யூனிட் அளவிலான கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக ஆட்டோமொபைல் டீலர்கள் சம்மேளனத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது. சிஎன்ஜி மின்சாரம் மூலம் இயங்கும் மாற்று எரிபொருள் வாகனங்களின் விற்பனையும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. முதன்முறையாக பெட்ரோல் மூலம் இயங்கும் வாகனங்களை காட்டிலும் மாற்று எரிபொருள் வாகனங்களின் விற்பனை கடந்த மாதத்தில் 42% அதிகரித்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவும் குவைத்தும் பல்வேறு துறைகளில் நல்லுறவுகளை வலுப்படுத்த ஒப்புதல் தெரிவித்துள்ளன. குவைத்தில் நேற்று நடைபெற்ற 8வது இந்திய குவைத்து வெளியுறவு அமைச்சக அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. வெளியுறவுத்துறை கூடுதல் செயலாளர் திரு அசீம் மகாஜன் மற்றும் குவைத்தின் ஆசிய விவகாரங்களுக்கான வெளியுறவு துணை அமைச்சரும் திரு நவாஃப் அப்துல் லத்தீப் அல் அஹமத் ஆகியோர் இந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர். அரசியல் ரீதியிலான உறவுகள், வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஐரோப்பிய நாடுகளில் ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கம் இல்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபரிடம் உறுதியளித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு புட்டின் ஐரோப்பிய அதிகாரிகள் தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகள் உண்மையல்ல என்று தெரிவித்தார். இதனிடையே அமெரிக்க தூதர்கள் கீவ் நகரில் தம்மை சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவுடனான 4.5 ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான சாதகமான அம்சங்களை தெரிவித்ததாக யுக்ரைன் அதிபர் வொலாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறினார். அமெரிக்க அதிபரை விரைவில் தாம் சந்தித்து இது தொடர்பாக அடுத்தகட்ட பேச்சு நடத்தவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். யுக்ரைன் மற்றும் மேற்கத்திய நாடுகளின் பார்வையாளர்கள் போரை முடிவுக்கு கொண்டுவருவது தொடர்பாக அண்மையில் அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினர். தொடர்ந்து அவர்கள் மாஸ்கோ சென்று புட்டினுடனும் ஆலோசனை நடத்தியுள்ளனர். யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மோதலுக்கு அமைதி பேச்சுவார்த்தை மற்றும் ராஜீய ரீதியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலைப்பாடு ரஷ்யாவின் யுக்தியுடன் ஒருங்கிணைந்திருப்பதாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கு முந்தைய காணொலி மூலமான செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கிரெம்லின் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டிற்கிடையே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இருதரப்பு பேச்சுகள் நடத்துவார்கள் என்பதை அவர் உறுதி செய்தார். இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர வாய்ப்புகளை வழங்குவது தொடர்பாக இரு தலைவர்களும் விரிவான ஆலோசனை நடத்துவார்கள் என்றும் டிமிட்ரி பெஸ்கோ தெரிவித்தார். பாதுகாப்பான 6G நெட்வொர்க்கின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் நோக்கில் அமெரிக்க தலைமையிலான உலகளாவிய கூட்டமைப்பில் இந்தியா இணைந்துள்ளது. இதற்கான முன்முயற்சியில் இங்கிலாந்து, ஜெர்மனி மற்றும் ஜப்பான் நாடுகளும் ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்க வர்த்தகத்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 2030 5G நெட்வொர்க்கிற்கு பதிலாக 6G தொழில்நுட்பம் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதற்கான உத்திகளை முன்கூட்டியே ஒருங்கிணைக்க இந்த அமைப்பு உதவும் என்று அமெரிக்க வர்த்தகத்துறை தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கட்டில் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக வழக்கில் மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த

ஐந்து பேருக்கு கான்கார் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. தண்டக்காரண்யா சிறப்பு மண்டல குழுவை சேர்ந்த பிரபாகர் மற்றும் அவரது மனைவி ராஜி ஆகியோருக்கு தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மற்ற 3 பேருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களுக்கான ஆட்டங்களில் இந்திய வீரர்கள் இன்று பங்கேற்க உள்ளனர். கலப்பு குழு இறுதிப் போட்டியில் பாவ்னா ஹர்விந்தர் சிங் இணை சீன இணையை எதிர்கொள்கிறது. இதேபோல் மகளிர் தனிநபர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஷீதல் தேவி கஜகஸ்தான் நாட்டு வீராங்கனையை எதிர்கொள்கிறார். கலப்பு குழு பிரிவில் ஷீதல் தேவி டோமன் குமார் இணை ஈராக் இணையுடன் மோதுகிறது. மகளிர் பிரிவு வெண்கல பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியாவின் ராஜஸ்ரீ ரன்ராஜ் ரத்தோட் பாவ்னாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். சர்வதேச அளவில் விளையாட்டு வீரர்கள் சாதனை படைப்பதற்கான சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். நாட்டின் ஆட்டோமொபைல் விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. 102.3 FM.

தமிழ் செய்தியறிக்கையை தொடர்ந்து மீண்டும் இணைகிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நேரம் காலை 7:25 நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம். உன்னை நினைத்து திரைப்படத்திற்காக சிற்பி இசையில் உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடிய பாடல் இது. பாடலுக்கு கற்பனை பா விஜய்.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான் டான்.
1: டான் டான் டான்.
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 crore பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
6: நேரம் காலை 7:31 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கூடவே சூப்பரான டூயட் சாங் கேட்டுட்டு இருக்கோம். இன்றைய நாள் குறித்த தகவல்கள் கூடவே எஃபி க்வெஸ்டின். ஆம், இப்போதைக்கு எஃபி க்வெஸ்டின் இடம்பெறும் நேரம் இது. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் காலையில் உங்களுக்காக நேயர்களின் ஆவலை எதிர்பார்க்கக்கூடிய இந்த எஃபி க்வெஸ்டின் எப்படி நம் புதுசாக கேட்கக்கூடிய நேயர்களுக்காக சொல்கிறோம். நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு விடையை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணும். அது எப்படி போஸ்ட் பண்ணோம்னா, விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஃபேஸ்புக்கில் பேஜில் நாங்கள் ஒரு க்வெஸ்டினை போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதற்கான விடை தெரிஞ்சிச்சுன்னா உங்களது விடையை அந்த கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிங்கன்னா நிகழ்ச்சியின் இறுதியில் உங்களது பெயரோடு படிப்போம். அந்த வகையில் இன்னைக்கு கேள்வி என்ன கேள்வி கேட்க போறீங்க, சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நேயர்களுக்காக சொல்றோம். இந்தியாவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாகவும் பாறை குகை ஓவியங்களுக்காகவும் புகழ் பெற்ற இடம் எது அப்படின்றது தான் இன்னைக்கு ஃபேஸ்புக் க்வெஸ்டினுக்கான நேரத்தில் இடம்பெற்ற கேள்வி. கேள்வி ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக. இந்தியாவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாகவும் பாறை குகை ஓவியங்களுக்காகவும் புகழ்பெற்ற இடம் எது அப்படின்றது தான் இன்னைக்கு ஃபேஸ்புக் க்வெஸ்டின். இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை முகநூல் பக்கத்தில் கேள்விக்கான விடையை போஸ்ட் பண்ணலாம். நிகழ்ச்சியின் இறுதியில் உங்களது பெயரோட கூடவே இந்த கேள்விக்கான விடையையும் சேர்த்து சொல்லுவோம். சரி, இப்போது போஸ்ட் பண்ணியாச்சுலே, இப்போ அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம். பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்கலாம். வித்யாசாகர் இசைக்கு கார்த்திக் ஸ்வேதா பாடிய பாடல் யுகபாரதி கற்பனை வரிகளில் பாடல். இது உங்களுக்காக.

நேரம் காலை 7:37 கேட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி. பாடலுக்கு முன்னாடி வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக் வெஸ்டின் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு நிறைய பேர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விடையை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் போஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு முறை கேள்வியை அவங்களுக்கு ஞாபகப்படுத்திடலாம். இந்தியாவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாகவும் பாறை குகை ஓவியங்களுக்காகவும் புகழ் பெற்ற இடம் எது அப்படின்றது தான் இன்னைக்கு விவித் பாரதி முகநூல் பக்கத்துக்கான கேள்வி. கேள்விக்கான விடை தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டலாம். நான் அவன் இல்லை திரைப்படத்திற்காக ஜெயதீப், சங்கீதா, ராஜேஸ்வரன் அவங்களுடைய வாய்ஸில் பா விஜய் இசைக்கு விஜய் ஆண்டனி இசையமைத்த பாடலை கேட்டலாம்.

0: நிலவரம் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. ஒரு வயலின் எத்தனை கதைகள் சொல்லும் தெரியுமா? காதலையும் சொல்லும், கண்ணீரையும் சொல்லும், கனவையும் சொல்லும், கடவுளையும் சொல்லும். ஒரு கருவிக்குள் இத்தனை உணர்வுகளா? அந்த இசையின் ரகசியம் என்ன? இசை உலகின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
1: மியூசிக் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பார்க்கலாம், ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டாக இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சுருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில் வச்சுருப்பாங்க. தரீரா சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றத ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

நேரம் காலை 7:46 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக்கில் கேட்கக்கூடிய க்வெஸ்டினுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் அவங்களுடைய விடையை போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்குண்டான விடை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுட்டு அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் யார் யார் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த கேள்விக்குண்டான விடை என்ன அப்படின்றத. இப்போ புன்னகை தேசம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் சுஜாதா பாடின பாடலை கேட்டலாம்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
2: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் காலை 7:53. இப்போ ஃபேஸ்புக் பஷினுக்கான நேரத்தில் யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, அந்த கேள்விக்கான விட என்னன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். கேள்வி என்னன்றதை ஒரு முறை நினைவுபடுத்திடலாம். இந்தியாவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாகவும் பாறை குகை ஓவியங்களுக்காகவும் புகழ்பெற்ற இடம் எது அப்படின்றது தான் க்வெஸ்சன் கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோடைய விடையை வந்து தெரிஞ்சுக்கலாம். மத்திய பிரதேசத்தில் உள்ள பீம்பேட்கோ பாறை தங்குமிடங்கள் தான் இதனுடைய விடை. இது மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள ரைசேன் மாவட்டத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது. கேள்விக்கான விடையை மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாம். பீம்பேட்கோ பாறை தங்குமிடங்கள் மத்திய பிரதேசத்தில் இருக்கு. இது மத்திய பிரதேசத்தில் உள்ள ரைசேன் மாவட்டத்தில் தான் இருக்கு. கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்கன்றதையும் பார்த்துடலாம். ராஜமாணிக்கம் கோபி, அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், பிரமிழா தமிழ்ச்செல்வன், மயிலை பட்டாபி, நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்து, ஜெயராமன் தமிழ் பெரம்பலூர், புன்னிமன்மேடு வன்னிகணேசன், கீழக்குடி பெரியசாமி, கலை துரைராஜன், புரசைவாக்கம் சவுந்தரராஜன்,

பிரபுவீரா நாகராஜ், திருநின்றவூர் ஜெயராம் ரங்கராஜன், ரெட் ஹில்ஸ் ஹயத் பாஷா, ஆரணி பாப்பம்பட்டி ஆண்டாள் தேவமணி, பத்மா சவுந்தரராஜன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ராமகிருஷ்ணன் கொழுமங்குண்டானத்திலிருந்து ரமா, பத்மா சவுந்தரராஜன், ஹரிராம், ராதாகிருஷ்ணன், ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, முத்துமாரி, கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், பாபு, முத்துமாரி, குணாளன் அண்ணாமலை, இவங்கள்லாம் வந்து சரியான விடையை போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. இன்னைக்கு ஃபேஸ்புக் க்வெஸ்டினுக்கு உண்டான போஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் அவங்களோட விடையை போஸ்ட் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான பாடலையும் கேட்டலாம். சிலம்பாட்டம் திரைப்படத்திற்காக இளையராஜா பாடின பாடல் நா. முத்துக்குமார் வரிகளில்.

இதுவரை வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை கேட்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் கேட்கலாம் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி நாளை காலை 7 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து தற்காலிகமாக விடைபெற்று மீண்டும் 10 மணி நிகழ்ச்சியில் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:01 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழகம்ல இப்போ நீங்கள் கேட்க போறீங்க உங்கள் விருப்பம். உங்க கூட இணையிறது நான் உங்க மகி விஜயகுமார். ஸோ இந்த டே சூப்பராக அமையணும் அப்படிங்கிற ஒரு விஷயோட இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க, எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்காக பைரவா படத்தில் அந்த பாடல் வரப்போகுது. இந்த பாட்டை விரும்பி கேட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோயில், விஜய், கலைதுரைராஜன், கல்யாண சுந்தரம், ஆதவன், வீரபத்ரன், சண்முக சுந்தரம், எஸ்டேட் பேங்க் காலனி, ஷாஃபி ரஃபி, காதர் ஹமீத், காஜா சல்மா, ஷம்மு அலி, தபசூன், காதர் பாஷா, ரேஷ்மா, நசரின், ஷமீம் பிரதர்ஸ், ஷாயின்ஷா, ஷேக் ஹயாத் ரிஸ்வான், ஷமீமா பானு, மதுரை மணிநகரம், சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய், மீனாட்சி, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு அனுப்பிச்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

102.3 FM. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம், மேலும் கும்பகோணம் எஃப்எம் 100.1, 101.6, 100.4, வேலூர் எஃப்எம் 101.1, திருப்பத்தூர் எஃப்எம்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக தலைவர் தம்பி தலைமையில் படத்தில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றிச்செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தெய்வதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாய்தன்யா, நாச்சியார் கோயில், ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி, வலசு, துறை பாண்டியன், காந்திமதி, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டணிஞ்சிருங்க.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: இப்ப அடுத்ததா உங்களுக்காக தாய் கிழவி படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. 8:12 ஆகுது, உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ்ல. தாய்க்கிழவி படத்துலேருந்து பாட்டு கேட்டவங்க ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜோதி, ஈசன், முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்காதரன், ஐயம்பாக்கம் அபர்ணாநகர், மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜித்தின், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கடேசன், குன்றத்தூர் பெரியார் நகர் முருகேசன், தேவி, ஆறுமுகம் சுதா, திருவல்லிக்கேணி, மேரி, டவுலத், சரஸ்வதி, ஸ்ரீலேகா, அலுமேலு, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ கேட்டு இணைஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

102.3 FM.

0: பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக 8:22 ஆகுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அலங்கு படத்தில் அந்த பாடலை கேட்டு முடிச்சிங்க. இந்த பாடலில் உள்ளகரம் ராமகோபால், விஜயலட்சுமி, வாசுகி, சென்னை அம்பத்தூர் ராணி, கிரீன் சிட்டி, மணிமங்கலம் முத்துகிருஷ்ணன், நெல்லை பாரதி, சேரி நன்ராஜ், மலையரசு, பாண்டியன், சைதை ராமையா, சைதை முத்துராஜ், சேரை இசக்கு செல்வம், நெல்லை ஜெயராஜ், திருப்பூர் மாவட்டம் கனியாம் பூண்டி கனகரத்தினம், பெருவள்ளூர் கே ராஜேந்திரன் மற்றும் குடும்பத்தினர், இவங்களுக்காக அந்த பாடலை கேட்டு முடிச்சிங்க.
1: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போது அடுத்ததாக உங்களுக்கு சிங்கீதம் படத்தில் வந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடலை காஞ்சிபுரம் தாயார் குளம் திரு ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி, அடையாளம் பட்ட ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், போரூர் சங்கரா, சங்கர், சுஷீலா, மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா, சேலம் கலங்காணி ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமணசை நாகராஜ், அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயல் அன்பு, ஸ்ரீனிவாஸ், ஜெயலக்ஷ்மி.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
1: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு விவத் பாரதி தமிழ்ஃபம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் விருப்பம் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30 ஆகுது. இந்த நிகழ்ச்சியை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்மும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக இப்போ உங்களுக்காக காதலிக்க நேரமில்லை படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை பட்டாளம் அப்துல் ஜலீல், திருவல்லிக்கேணி அசோக்குமார், சேப்பாக்கம் பாலா, கிண்டி ஆனந்தன், நுங்கம்பாக்கம் விஸ்வநாதன், ஆயிரம் விளக்கு ஷேக் தாவூத், மன்னாடி பஷீர் அகமத், நரசிங்கம்பேட்டை ஏஜி ஐயப்பன், திருவிழிமிழலை எம் எஸ் ஷாஹில் அமித், சிதம்பரம் வண்டிகேட் எம் சிலுவை சந்திரராஜ், செய்யாறு வட்டம் குறுக்காத்தூர் பாரி வள்ளல், மாலதி, அண்ணாமலை, முல்லை சுரேஷ், சந்தியா இவங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு.

0: பாட்டுக்கு கலக்கல் 102.3.
1: டைம் ஓடிட்டே இருக்குல்ல. டைம் பார்த்தீங்கன்னா 8:35 ஆகுது. உங்கள் விருப்பம் தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ லெட்டர்ஸில் நீங்கள் வந்து உங்களோட விருப்ப பாடலை அனுப்புவீங்க, அதை நாங்கள் அப்படியே தொகுத்து ஒரு லிஸ்ட்டாக உங்களுக்காக ப்ளே பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ அடுத்ததாக உங்களுக்காக போகன் படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. இந்த பாடலை கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டு திரு பொன் ஸ்ரீனிவாசமூர்த்தி, சுமதி திருமலைவாசன், விஷ்ணு பிரியா, சாதனா ஸ்ரீ, ராமகிருஷ்ணன் அபிநயா, நிமலன், மணலி பெரிய சேக்காடு, ஜெயக்குமார், புவனா, சூளை மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினித், விவேக நன்மங்கலம், சித்ரா, சித்ரபாஸ், வெங்கடபதி, ரங்கநாயகி, கதிர்வேல், செய்யார், முத்துவேல், நாகலட்சுமி, ஆற்காடு, வச்சலா, வெள்ளக்கல், நன்மங்கலம், அமிர்தம், முருகன், ஆலக்கிரம், தனுசு, கதிர்வேல், வீரப்பாக்கம், புத்தூர், சிவகாமி, ராஜா, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: AM PM உங்களோட 102.3 தமிழ் FM.
1: இப்போ நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக அன்பறிவு படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. உங்கள் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க. தூத்துக்குடி மாவட்டம் குலசை நஜ்முதீன், சலாலுதீன், சிராஜுதீன், சம்சுதீன், தாஜ்நிஷா, கலவை வட்டம், தேவராஜ், இந்துமதி, தட்சிணாமூர்த்தி, பாஸ்கரன், பெருமாள், கார்த்திக், ரமேஷ், ஆனந்தி, பெங்களூர் டிசி பாளையம், ரவீனா, பிரபு, சூர்யா, சிங்கம், பொன்மணி, சசிகுமார், ரக்ஷிதா, தினேஷ், செங்கல்பட்டு, ரமணி வெல்வம், ஜோலார்பேட்டை, நெருஞ்சல் குமார், இவங்களுக்காக அந்த பாடல் இதோ.

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அடுத்ததாக கார்பன் படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. பூந்தட்டன் புண்ணியக்குட்டி உமா ஆசிரியர் நகர் தமிழினி இமை தருண் நட்சத்திரா அவந்திகான் பேட்டை அருணகிரி கீதா கண்டிவாக்கம் கணேசன் அண்ணம்மாள் சாய்ராம் நகர் சங்கரநாராயணன் ஹேம்லதா திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி மணி பாரி புரசை தண்டலம் பரந்தாமன் பாளையம் ஆனந்தன் மேல் ஆவதம் பார்த்திபன் ஜெயவேலு அம்மாபேட்டையை லோகநாதன் பிரேமா தேவி ஹேம்லதா சந்தோஷ் திரல் ஆதித் சென்னை 18 ஜேசிடி விஜய் அம்பத்தூர் ஜெகதீசன் எஸ். ஸோ அவங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு இணைஞ்சிருங்க.

வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்னோன் பேசுகிறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். ஸோ இறுதி பாடலா பிரதர் படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. செய்யார் வட்டம், சிறுகட்டோரியம், ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடம்பாக்கம், ஸ்ரீ சந்தியார், மணிகண்டன், மதுரவாயில், மதுரை நாயக்கன், திரு சரஸ்வதி, காதர்வீடு, கார்த்திகேயன், அம்பிகா, வடமணப்பாக்கம், காளி வீடு, ஏழுமலை, புஷ்பா, மணியரசன், இளையான்குடி, இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜீத், ரிபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா, மேற்கு நடுவங்கரே, ஜெய் மாரிமுத்து, ஜெய லக்ஷ்மி, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ இதோட இந்த நிகழ்ச்சியை மட்டும்தான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி கலக்கலருங்க, அதில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டேடியா இருங்க. இது 102.3 விவத் பாரதி, தமிழகம் மனங்களில் ஏன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாடல்களை பிளே பண்ற தமிழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம்

0: வணக்கம் வணக்கம் நேயர்களே, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:01 102.3 விவத் பாரதி தமிழசம்ல. நீங்கள் இப்போ கேட்க போகிறீங்க கலக்கல் அரங்கம். மீண்டும் உங்கள் கூட இணையிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். லைஃப்பில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணலாங்க, ஆனால் அது ஒரு பாடமாக தான் இருக்கணும். அகெயின் அண்ட் அகெயின் செய்கிறதுக்கான ஒரு உந்துதலாக இருக்கவே கூடாது. ஏன்னா தப்பு பண்ணி அதுலேருந்து பாடம் கற்றுக்கிட்டாங்கன்னா அடுத்த தடவை அதை செய்ய மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வேறு எதாவது செய்வாங்களான்லாம் இல்லை, அதை செய்யாமல் அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அவேராக இருக்கிறதுக்காக தான் அது. ஓகே மக்களே, கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் வழக்கம் போல் முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லுவோம், அது என்ன சொல் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். பார்க்கலாம் இன்றைக்கி யாரெல்லாம் சரியான விடையெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. உங்களுக்கே தெரியும் நேயர்களே, சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது நேயர்களுக்கு. ஸோ ஒரு நாளைக்கு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. புது நேயர்களை வரவேற்கிற விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டும்தான் பங்கு பெறணும் அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நேயர்களே, புதுசாக வர நேயர்கள் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். 9:08:53, 28:38, 38:78, 98:91 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கொஞ்சம் ஈஸியாக தான் வேர்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், பார்க்கலாம் யாரெல்லாம் சரியாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். நிகழ்ச்சியின் முதற் பாடலாக உங்களுக்காக எந்த படத்துலேருந்து பாட்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பாசிங்கிற பாஸ்கரன் படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் நாருங்க.
1: மாமா மாமா உன் பொண்ணை கொடு மாமா.

0: 102.3 FM.
1: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. ஒரு வயலின் எத்தனை கதைகள் சொல்லும் தெரியுமா? காதலையும் சொல்லும், கண்ணீரையும் சொல்லும், கனவையும் சொல்லும், கடவுளையும் சொல்லும். ஒரு கருவிக்குள் இத்தனை உணர்வுகளா? அந்த இசையின் ரகசியம் என்ன? இசை உலகின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
2: மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பார்க்கலாம், ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டாக இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சுருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில் வச்சுருப்பாங்க. தரா சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றத ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்கன்னா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். சின் சின் த சின் சின் த சின் சின் த சின் சின் த இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
1: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

0: attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுல தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
6: நிகழ்ச்சியில பங்கு பெறதுக்காக நிறைய நேயர்கள் வந்துட்டே இருக்காங்க. சோ அந்த வரிசையில முதலா வர நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம். யாருமா நீங்க? வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? முதல் எழுத்து கு, கடைசி எழுத்து நீ, குறில் கு, குதிரைக்கு வர கு. நீங்க தயவு செஞ்சு ரேடியோ வால்யூம், ரேடியோ சவுண்ட குறைச்சிருங்க இல்ல தள்ளி வந்துருங்க. குறைச்சிட்டீங்களா? ஓகே, சரி, ஓகே. முதல் எழுத்து கு, குறில் கு, குதிரைக்கு வர கு, கடைசி எழுத்து நீ. ஒவ்வொரு பெரியவங்களும் வீட்டுல இருக்கவங்க சொல்லுவாங்க இது இருக்கணும் அப்படின்வாங்க. தங்கத்தை இப்படி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தங்கத்தை? ரொம்ப நன்றி. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க வந்து பேசுறீங்க? வணக்கம்,
7: டி நகர்ல இருந்து ரமா ரவி பேசுறமா. எப்படி
6: ரமா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? தங்கத்தை வாங்கும் போது ஒரு குண்டுமணியாவது சேர்த்து வை அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் இருக்க பெரியவங்க. அந்த குண்டுமணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அளவு வந்து ஒரே மாதிரியே இருக்கும். நம்ம வந்து பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ரெட் கலரில் இருக்கும் பாருங்கள், அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே தான் இருக்கும். அந்த வெயிட் வந்து எப்போவுமே மாறவே மாறாது, ஷேப் வேணால் மாறுமே தவிர அதோட வெயிட் ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதனால தான் அது குண்டுமணின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே அளவாக சேர்த்து

எடுத்து வைங்க அப்படிங்கிறது அந்த காலத்துலேருந்தே சொல்லியிருக்காங்க. சூப்பர் மக்களே, கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 28 38 98 21 29 52 08 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக கோவா படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு அணைஞ்சிருங்க.

0: 102.3 FM.
1: ஃபைனலாக ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் அந்த சாங் கேட்டு முடிக்கும் போது 9:26 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கலக்கலருக்கம் இந்த நிகழ்ச்சியை. 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 101.1 திருப்பத்தூர் எஃப்எம்மும் கேட்டு ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெறதுக்காக அடுத்த நேயர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாருன்னு பேசுறீங்க?
2: மகிழ்ச்சி, நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில் இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லிடலாமா?
2: என்ன
1: பண்றது தெரியல, நாம தான் அது மேல ஏறி நிக்கிறோம். ஓகே, உங்களுக்கான முதல் எழுத்து, உங்களுக்கான முதல் எழுத்து கோ, கடைசி எழுத்து இம்.
2: முதல் எழுத்து
1: கோ, கோவிலுக்கு வர கோ.
2: ஓகே, கோவிலுக்கு வர கோ.
1: கடைசி எழுத்து இம். சினிமா, சினிமா அப்படின்னு சொன்னாவே இந்த ஏரியா தான்.
2: ஆ, கோடம்பாக்கம், கோடம்பாக்கம்.
1: எஸ் எஸ் எஸ், கரெக்ட்டா சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
2: ரொம்ப ஈஸியான ஒரு குறிப்பா கொடுத்தீங்க மேம், ரொம்ப ஹாப்பி,
1: ரொம்ப நன்றி. எஸ், கோடம்பாக்கம், கோடம்பாக்கம் அப்படிங்கறத கரெக்டா சொல்லிட்டாங்க. நேர்களே, இப்போ அடுத்தடுத்து வரதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கும், நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்குலாம் க்ளூ கொடுப்பேன், யூ டோன்ட் வரி. ஸோ மக்களே, கால் பண்ணுங்கள், 28-38-91-29-52-08-53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், சரியான ஆன்சரை சொல்லுங்கள். இப்போது அடுத்ததாக உங்களுக்காக கண்டேன் படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு அணிஞ்சிருங்க.

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ்ப்பண்பலை.

0: மதராசப்பட்டினம் படத்துலேருந்து சாங் கேட்டு முடிக்கும் போது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:39 ஆகுது. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டே இருக்கீங்க. 102.3 விபத் பாரதி தமிழகம்ல. சோ நிகழ்ச்சியோட அடுத்த நேயர்கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?

0: பேசுறீங்க?
1: ராஜேந்திரன், மணக்குடி.
0: ராஜேந்திரன், சொல்லுங்க ராஜேந்திரன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே, உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லலாமா?
1: சொல்லுங்க.
0: முதல் எழுத்து ஆ, குரில் ஆ.
1: ஆ, ஆடா.
0: குரில், குரில், நெடில் கிடையாது, குரில், அன்பு, அன்புக்கு வர ஆ. கடைசி எழுத்து இம்.
1: இம்.
0: இது இதுக்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அரசனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இது.
1: அம்பு.
0: அம்பு இல்லைங்களே, பூ தானே வருது. இம்ல நான்
1: சொன்னேன்.
0: கட்டளையிடுறத எப்படி சொல்லுவோம்? ஒவ்வொரு அரசு அரசும் வந்து, இல்ல அரசன் வந்து கட்டளையிடுறத எப்படி சொல்லுவோம்? அவருக்கு இந்த இந்த இது இருக்கு, இந்த கட்டளையிடுறத இருக்கு. தவறி போய் ஆன்சர சொல்லிடுவோம்னு இருக்கு எனக்கு.
1: சொல்லுங்க.
0: ஒவ்வொரு அரசனுக்கும் இது வந்து ஒரு கட்டளை கிட்டுறாங்கன்னா அதை வந்து இது இப்படி சொல்லுவாங்க.
1: ஆணை, ஆணைன்னு சொல்ல மாட்டாங்க.
0: வேற வேற ஆணை, அதுக்கான
1: ஆணைன்னா கட்டளை, கட்டளை வராது. ஆணை, அரச.
0: சரி, நம்ம அடுத்த நேரம் ட்ரை பண்ணலாமா?
1: நன்றி,
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம்.
2: புதிய வாய்ப்புடன் உற்சாகமான காலை. வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் சிதம்பரம் புவனேஸ்வரில இருந்து சுமதி பேசுறேம்மா.
0: சுமதி, சுமதி எப்படி இருக்கீங்க? சுமதி
2: சிறப்பா இருக்கம்மா.
0: சூப்பர், சிறப்பு சிறப்பு. நான் சொன்ன க்ளூலாம் கேட்டீங்களா?
2: இல்லம்மா, நான் போன்ல கேட்டிருக்கேன். என்ன தரசத்தை சொல்லுங்க.
0: முதல் எழுத்து ஆ, குறில், அன்புக்கு வர ஆ. கடைசி எழுத்து இம். ஓகே, இதுக்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசன் வந்து கட்டளை இடுறதே இப்படி சொல்லுவாங்க. அவருக்கு அந்த கட்டளை இடுறதுக்கான விஷயத்தை வந்து இப்படி சொல்லுவாங்க. ஆன்சர் வந்துருமோன்னு பதட்டப்பாவே இருக்கு எனக்கு.
2: அரசன் வந்து கட்டளை இடுறதுக்காக இந்த வார்த்தையை சொல்லுவாங்க.
0: ஆமா, கட்டளை இடுறது இப்படி சொல்லுவாங்க. அவருக்கு அந்த உரிமை இருக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்க.
3: அதிகாரம்.
0: சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி,
3: நன்றி.
0: எஸ், அதிகாரம். நான் இது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. ஒரு ஒரு அரசன் வந்து கட்டளையிடுறது, கட்டளையிடுவதற்கான அதிகாரம் அவருக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அதிகாரம். கரெக்டான ஆன்சர், சூப்பராக சொல்லிட்டாங்க. ஸோ மக்களே, இன்னும் ஷார்ட் டைம் தான் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 2952085328389871. இந்த எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக கனிமொழி படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. ஸ்டேடியம் ஆருங்க.

0: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியில் நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.
1: Web 102.3

0: பையா படத்தில் இருந்து சாங் கேட்டு முடிச்சிங்க. 9:53 ஆகுது. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விபத் பாரதி தமிழ் எஃப்எம்ல நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்திருக்க நேயர்கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், இளைஞர் சண்முகத்துறை பேசுறேன் மேடம்.
0: சண்முக
1: சண்முகத்துறை
0: சண்முகத்துறை ஓகே, எப்படி இருக்கீங்க சண்முகத்துறை? இருங்க, நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். வாங்க, முதல் எழுத்து ரா, நெடில் ரா, கடைசி எழுத்து இம். தாகம்க்கு வர இம்.
1: தாகத்து வர இம்மா?
0: ஆமா. சோ மூணே எழுத்து தான், என்ன வேர்டா இருக்கும் இது? இல்லாம
1: ஃபர்ஸ்ட் எழுத்து நான் என்ன சொன்னீங்க?
0: ரா, நெடில் ரா.
1: ரா,
0: ம்,
1: சரி. குளு குடுங்களா?
0: ஒவ்வொரு பாடல்லையும் இது கண்டிப்பா இருக்கும்.
1: ஒவ்வொரு
0: பாடல் பாடல்ல பாட்டுலயும் இது இருக்கும். சுப்பிரமணி சூப்பரா சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி.

நன்றி நன்றி. ஃபைனலா சுப்பிரமணி வந்து முடிச்சு கொடுத்துட்டாரு. ராகம் அப்படிங்கறதான் சரியான விடை. சூப்பர், கரெக்டா சொல்லிட்டாங்க. ஓகே நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். நிகழ்ச்சியில கால் பண்ண எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. இதோட நிகழ்ச்சி முடிச்சுட்டு உங்ககிட்ட இருந்து பாய் பாய் சொல்லிக்கிறது நான் உங்க மகி விஜயகுமார். அண்ட் கால் பண்ண எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த நிகழ்ச்சிக்காக நம்ம ஷாலினி அவர்கள் வந்து பரபரப்பா சுத்திட்டே இருக்காங்க, க்வெஸ்சன்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ டப்பு டப்புன்னு ஆன்சர் பண்றதுக்கு நீங்க கால் பண்ணி சூப்பர் ஆன்சர் பண்ணுங்க. ஸ்டேட்டினா இருங்க, அது வரைக்கும் 102.3 விபத் பாரதி தமிழகம் கேட்டுக்கிட்டே இருங்க. ஃபைனல் சாங்காக உங்களுக்காக ராவணன் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு நினைச்சிருக்கேன்.

வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த அலைவரிசையை கும்பகோணம் பண்பலை 101.6 நேயர்களும், வேலூர் பண்பலை 100.4 நேயர்களும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் காலை 10:01. இந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஒரு நிமிட பேச்சாற்றல். நேயர்களோடு இணைவோம். நேயர்களே,

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில வாரந்தோறும் நாம ஒரு தலைப்பு தருவோம். அந்த தலைப்புக்கு ஏற்றபடி ஒரு நிமிடத்திற்குள்ளாக நேயர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணி அனுப்புவாங்க. கடந்த வாரம் நம்மளுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய முதல் அத்தியாயம் ரொம்பவே சிறப்பா இருந்தது. தமிழோசை அப்படின்ற தலைப்புக்கு ஏற்றபடி நேயர்கள் அவங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஒவ்வொருத்தருடைய பேச்சும் வந்து கேட்கும் பொழுது அந்த அளவுக்கு முத்து முத்தா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது முத்தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, பல முத்துகளை கொண்டு கோர்க்கப்பட்டு செய்யக்கூடிய ஒரு ஆரத்தினுடைய பெயர் முத்தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நேயர்கள் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ஒரு நிமிட பேச்சும் ஒவ்வொரு முத்து அப்படின்னு கணக்கெடுக்கும்பொழுது ஒவ்வொரு வாரத்திற்குண்டான அந்த ஒரு நிமிட பேச்சாற்றல் அத்தியாயம் வந்து ஒவ்வொரு முத்தாரமா அழகா மிளறுது அப்படின்றதுதான் இங்க உண்மை அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த வாரம் நம்மளுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு வந்து நம் பூமி நம் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தோம். இன்னைக்கும் சென்ற வாரத்தை விட அதிகமான பதிவுகள் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சிக்கு நம் பூமி நம் பொறுப்பு அப்படின்ற தலைப்பு கொடுத்த உடனே, அதாவது அடுத்த ஒரு நிமிடத்திற்குள்ளாகவே, பல நேயர்கள் பல்வேறு பகுதியிலிருந்து அவங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணி அனுப்பியிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில யாரெல்லாம் பேசியிருக்காங்க, தங்களுடைய ஒரு நிமிட பேச்சு மூலயமா என்னென்னலாம் தகவல்கள் கொடுத்திருக்காங்க, நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத கேட்டு மகிழலாம். நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி. இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.

ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்கீங்க. பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்னைக்கு நம்ம தலைப்பு என்ன கொடுத்திருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம் பூமி நம் பொறுப்பு அப்படின்ற தலைப்பு தான் இந்த வாரத்திற்குண்டான ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய தலைப்பா கொடுத்திருந்தோம். இந்த தலைப்பை கேட்ட உடனே நினைவுக்கு வந்த முதல் திருக்குறள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் அப்படின்ற ஒரு திருக்குறள். அதாவது ஒரு நாட்டிற்கான அரணா எது இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மணி நீர், அதாவது கடல், அந்த கடலை தாண்டி வரக்கூடிய மணல் மண், அதுக்கப்புறமா மண்ணிலிருந்து எழக்கூடிய மலை, மலையில் இருக்கக்கூடிய அணிநிழற் காடு, அழகான நிழல் தரக்கூடிய காடு. ஒரு நாட்டினுடைய அரணா என்ன இருக்க முடியும்னா, கடல், மண், மலை, காடு, இந்த இயற்கை வளம் தான் ஒரு நாட்டிற்கான அரணா இருக்க முடியும் அப்படின்றத வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். அவ்வளவு எழில்மிக்க நம்மளுடைய பூமியை காக்கிறதுல நமக்கு என்னெல்லாம் பொறுப்பு இருக்கு அப்படின்றத விவரிக்கக்கூடிய விதமா இன்னைக்கு நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில நிகழ்ச்சியினுடைய முதல் ஒரு நிமிட பேச்சு யாருடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொன்னேரியிலிருந்து கலில் அகமது அவர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ண காத்துட்டு இருக்காரு. அவருடைய பேச்சை கேட்கலாம்.

0: பூமியும் நாமும். இந்த பூமிக்கு நாம் என்ன செய்கிறோம்? கெடுதல் தான் செய்கிறோம். சாலைகளில் மரங்களை வெட்டுகின்றோம், சாலையோரத்தில் குப்பைகளை போடுகின்றோம், கடற்கரைக்கு சென்று குப்பைகளை போட்டு வெகுளி பொருட்களை போடுகிறோம். அவ்வாறு நாம் செய்யக்கூடாது. சில ஆண்டுகளாக ஒன்று கடைப்பிடித்து வருகின்றேன். அது என்னவென்றால், வெகுளி பொருட்களை நான் கொண்டு போவது கிடையாது. அதுக்கு பதிலாக துணிப்பையில் கடைகளுக்கு சென்று கீரை வாங்குவதற்கு, அரிசி வாங்குவதற்கு, தக்காளி வாங்குவதற்கு துணிப்பையில் தான் நான் கொண்டு செல்வேன். ஏனென்றால் இந்த நாடு, இந்த பூமி நமக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, மற்ற உயிரினங்களுக்கும் சொந்தம். நாடு நல்லா இருந்தாதான் நாம் நல்லா இருக்க முடியும். அதற்காக அனைவரும் குப்பை போடாதீர்கள், இந்த பூமியை அசுத்தம் செய்யாதீர்கள். முக்கியமாக வாழ்வோம், நம்ம பூமியை காப்போம் நன்றாக.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
2: பொன்னேரியிலிருந்து கலில் அகமது அவர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை இந்த ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் பதிவு பண்ணியிருந்தாரு. அவருடைய பேச்சை கேட்கும்பொழுது உண்மையிலேயே நம்மளுடைய இயற்கை வளங்கள் எந்த அளவுக்கு உன்னதமானது, அந்த இயற்கை வளங்களை நாம காப்பாத்துறதுல எந்த அளவுக்கு நமக்கு கடமை இருக்கு, கடமை உணர்ச்சி நமக்கு இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா, இன்னும் சொல்ல போனா ஒரு நிமிஷத்துக்குள்ள இவ்வளவு அழகா அதை எடுத்து சொல்ல முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவு அவருடைய அந்த ஒரு நிமிட பேச்சு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யார், அவங்களுடைய ஒரு நிமிட பேச்சு என்ன அப்படின்றத பொறுமையா கேட்கலாம்.
1: ஒரு நிமிடம் பேசலாம், நம் தடத்தை பதிக்கலாம், நம் எண்ணங்கள் ஆயிரம் பாடுவே பாயிரம்.
2: காற்றின் மென்மையும், மரங்களின் நிழலும், மலர்களின் அழகும், மலையின் கம்பீரமும் இயற்கை நமக்கு அளிக்கும் பேரன்பு, மனதிற்கு அமைதியை சேர்க்கும் நிம்மதி இவை அப்படின்றது இயற்கையை குறித்து நான் எங்கேயோ ஏதோ ஒரு புத்தகத்துல வாசிச்ச ஒரு குறிப்பு அப்படின்னு சொல்லலாம். நம் பூமி நம் பொறுப்பு அப்படின்ற தலைப்புல நம்மளுடைய நேயர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில நிகழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு நிமிட பேச்சாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் அவர்கள் இந்த பதிவை பதிவு பண்ணியிருக்காங்க. அவர்களுடைய அந்த ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
3: வணக்கம். ஒரு நிமிட பேச்சாற்றல் என்ற நிகழ்ச்சியில் நம் பூமி நம் பொறுப்பு என்ற தலைப்பில் பேசுவது மகிழ்ச்சி. நம் வாழும் இந்த பூமி இயற்கையால் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். நமக்கு தேவையான காற்று, நீர், உணவு என எல்லாவற்றையும் இந்த பூமி தாய் நமக்கு வாரி வழங்குகிறாள். ஆனால் நம் சுயநலத்தால் நாம் அவளுக்கு தந்து கொண்டிருப்பது மாசுவும் அழிவும் மட்டுமே. பிளாஸ்டிக் பையை தவிர்த்து துணிப்பையை பயன்படுத்துவோம். தேவையில்லாமல் மின்சாரத்தையும் நீரையும் வீணாக்குவதை தவிர்ப்போம். நம் பிறந்த நாளன்று ஒரு மரக்கன்றையாவது நட்டு வளர்ப்போம். இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை காக்கும். நாம் வாழும் இந்த பூமி நமக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, நம் எதிர்கால தலைமுறைக்கும் சொந்தமானது. பூமியை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை மற்றும் பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்படுவோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
2: நெகிழி பொருட்கள், அதாவது பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, அந்த சிக்கல்கள்ல இருந்து நம்ம எப்படியெல்லாம் தப்பிக்கலாம், அதற்குண்டான மாற்று வழி என்ன, இப்படி ஒரு சின்ன விஷயத்த கடைபிடிக்கிறது மூலமா நம்ம இந்த பூமியில எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிலைநிறுத்தி காட்டலாம் அப்படின்றத தன்னுடைய ஒரு நிமிட பேச்சின் மூலமா அவ்வளவு அழகா எழில் ததும்ப பேசியிருந்தாங்க சசிகலா தியாகராஜன் அவர்கள். அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில அடுத்தடுத்து நிறைய நேயர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ண காத்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு நிமிட பேச்சு எல்லாமே கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து செந்தாழும் பூவில் வந்தாடும் தென்றல் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் கேட்டு மகிழலாம். இளையராஜா அவர்களுடைய இசையில, கேஜே இயேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்ல தொடர்ந்து பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய அழகே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் பெரியவர்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோட கலந்துக்கிறாங்களோ அதே அளவுக்கு ஆர்வத்தோட மழலை செல்வங்களும் வந்து தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணிட்டு போவாங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியினுடைய கூடுதல் அழகு அப்படி எதில் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மழலை செல்வங்களுடைய அந்த கருத்துக்களை கேட்டு மகிழ்றதுல தான் நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய அழகே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு நிமிட பேச்சாற்றல் இன்னும் சொல்ல போனால் ஒரு மழலை பேச்சாளர் தான் பேச காத்துட்டு இருக்காங்க. சைதாப்பேட் பகுதியிலிருந்து ஸ்ரீ தேவதர்ஷினி அவர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ண காத்துட்டு இருக்காங்க, கேட்கலாம். ஒரு நிமிட
1: பேச்சாற்றல். அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் வாழும் வீடு அழுக்காக இருந்தால் நாம் அதை சுத்தம் செய்வோம். நம்ம அனைவரும் வாழும் இந்த பூமி அழுக்காக இருந்தால் அதை யார் சுத்தம் செய்வார்? அதற்கான பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது. நம் வாழும் பூமி மிகவும் அழகானது. நமக்கு சுவாசிக்க காற்றையும் குடிக்க தண்ணீரையும் உண்ண உணவையும் பூமி தருகிறது. மரங்கள் நமக்கு நிழலையும் தூய காற்றையும் தருகின்றன. விலங்குகள், பறவைகள், செடிகள் என அனைத்து உயிர்களும் பூமியில் தான் வாழ்கின்றன. ஆனால் இன்று நமது பூமி பல பிரச்சனைகள் சந்தித்து வருகிறது. காற்று மாசுபாடு, தண்ணீர் மாசுபாடு, பிளாஸ்டிக் கழிவுகள், மரங்கள் அழிக்கப்படுதல் போன்றவை பூமிக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்றனர். பூமியை பாதுகாப்பது பெரியவர்களின் பொறுப்பு மட்டுமல்ல, மாணவர்கள் ஆகிய நமக்கும் இதில் முக்கிய பங்கு உள்ளது. நம் தண்ணீரையே வீணாக்காமல் சேமிக்கலாம். தேவையில்லாத விளக்குகள் மற்றும் மின்சாதனங்களை அணைக்கலாம். குப்பைகளை அண்ட இடத்தில் போடாமல் குப்பை தொட்டியில் போடலாம். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கலாம். மரக்கன்றுகளை நட்டு அவற்றை அன்புடன் வளர்க்கலாம். நாம் செய்யும் சிறிய செயல்களை நாளை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பூமியை காப்போம், நம்ம எதிர்காலத்தை காப்போம். நன்றி, வணக்கம்.
0: இயற்கை நம்ம கேக்குறத விட அதிகமா நமக்கு தருது, ஆனா நம்ம இயற்கைக்கு என்ன தரோம் அப்படின்ற ஒரு சின்ன கேள்விய ஒரு சின்ன குழந்தையினுடைய அந்த மழலை மொழியில கேட்கும் பொழுது அவ்வளவு ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான விஷயங்களை பெரியவங்க பேசி கேட்கறத காட்டிலும் சின்ன பசங்க பேசி கேட்கும் பொழுது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி வருது. என்ன அப்படின்னா, அடுத்த தலைமுறையை சார்ந்த அந்த மழலை செல்வங்களுக்கு இயற்கையின் மீது இவ்வளவு அக்கறை இருக்கு, அவங்களுக்கும் ஒரு கடமை உணர்ச்சி இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சைதாபேட் பகுதியிலிருந்து தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணியிருந்த ஸ்ரீ தேவதர்ஷினி அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கலாம்.

ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்கள் தங்களுடைய மழலை மொழி ததும்ப அந்த எழில் ததும்ப தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் நிகழ்ச்சியில்

0: அடுத்த ஒரு நம்ம பேச்சாளர் யார் அப்படின்னு கேட்டீங்களா, அவங்களும் ஒரு மழலை செல்வம் தான். அதாவது இயற்கையினுடைய அழகை ரசிக்கிறதுக்கு கண் வேண்டும், ஆனா அந்த அழகை ரசிக்கிறோம் இல்லையா, அதை பாதுகாக்கிறதுக்கு கண்ணு மட்டும் இருந்தா பத்தாது, நல்ல மனசும் வேணும். நிகழ்ச்சியில அடுத்து பேசக்கூடிய மழலை பேச்சாளர் வில்லிவாக்கத்தை சார்ந்த ரக்ஷிதா அவர்கள் இந்த கருத்தை தன்னுடைய ஒரு நிமிட பேச்சின் வாயிலாக நம்ம கிட்ட பகிர்ந்துக்க காத்துட்டு இருக்காங்க.
1: அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம் பூமி நம் பொறுப்பு என்பது ஒரு வாசகம் மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய கடமை. நாம் சுவாசிக்கும் காற்றும் குடிக்கும் நீரும் உண்ணும் உணவும் இந்த பூமியில இருந்து தான் கிடைக்கின்றன. ஆனால் இன்று மரங்களை வெட்டுதல், பிளாஸ்டிக் பயன்பாடு, நீர் மாசுபாடு மற்றும் காற்று மாசுபாடு போன்றவற்றால் நம் பூமி பாதிக்கப்பட்டு வருகிறது. பூமியை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, அது நாம் ஒவ்வொருவரின் பொறுப்பும் ஆகும். ஒரு மரம் நடுவது, தண்ணீரை சேமிப்பது, பிளாஸ்டிக் பயன்பாடை குறைப்பது, சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பது போன்ற சிறு செயல்களால் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். பூமியை நாம் காப்போம், பூமி நம்மை காப்பாற்றும்.
0: வெளிவாக்கத்திலிருந்து ரக்ஷிதா அவர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு ஆர்வமா இருந்தது. ஆஹா, ஒரு சின்ன குழந்தை இவ்வளவு அறிவு ததும்ப தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க நினைக்கும் பொழுது அடுத்த தலைமுறை எந்த அளவுக்கு செழிப்பா இருக்கு. அவங்களுடைய ஆர்வத்தையும் இயற்கையின் மீதான பற்றுதலையும் நம்ம பார்த்து வியக்கத்தான் செய்யணும். ரக்ஷிதா அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியில அடுத்து அழகான ஒரு பாடல் உங்களுக்காக செய்ய காத்துட்டு இருக்கு, கேட்டு மகிழலாம்.

0: approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில நம்ம நேயர்களுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் திறனை, அதுவும் அசாத்தியமான திறனை கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில நிகழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு நிமிட பேச்சாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடியிலிருந்து சந்தியா அவர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த பேச்சை கேட்கலாம்.
3: நம்ம வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை ரொம்ப முக்கியமா நினைச்சு பாதுகாக்கிறோம், பணம், பொருள், நம்ம வீடு. ஆனா நம்ம எல்லாருக்கும் பொதுவா இருக்க இந்த பூமியை பத்தி யோசிக்கிறோமா? நம்ம தினமுமே சுவாசிக்கிற காற்று, குடிக்கிற தண்ணீர், சாப்பிடுற உணவு, இது எல்லாமே இயற்கை தான் நமக்கு கொடுத்திருக்கு. ஆனா நம்ம தேவைக்காக மரங்களை வெட்டுறோம், தண்ணீரை வீணாக்குறோம், பிளாஸ்டிக் குப்பைகளை எங்க வேணாலும் போடுறோம். இதோட பாதிப்பு உடனே நமக்கு தெரியாது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அது நம்ம வாழ்க்கைய பாதிக்க ஆரம்பிச்சிடும். பூமியை பாதுகாக்க நம்ம பெரிய விஷயம்லாம் எதுவும் செய்ய வேண்டியதெல்லாம் கிடையாது. நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை சரி செஞ்சாலே போதும். ஒரு மரத்தை பாதுகாப்பது, தண்ணீரை சேமிக்கிறது, சுற்றுப்புறத்தை சுத்தமா வைக்கிறது, இப்படி ஒவ்வொரு சின்ன மாற்றமும் முக்கியம்தான். நம்ம பூமியை பாதுகாக்கிறது தான் உண்மையிலேயே நம்ம எதிர்காலத்தையே பாதுகாக்கிறோம். அதனால இந்த பூமியை பயன்படுத்த மட்டும் செய்யாம பாதுகாக்கவும் கத்துக்கலாம். நம் பூமி நம் பொறுப்பு.
1: நம் பூமி நம் பொறுப்பு அப்படின்ற தலைப்புக்கு ஏற்றபடி தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணியிருந்தாங்க சந்தியா அவர்கள். அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்மளுடைய நேயர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல நிகழ்ச்சியில அடுத்த ஒரு நிமிட பேச்சாளர் ரெட் ஹில்ஸ் பகுதியிலிருந்து ஹயாத் பாஷா அவர்கள் பேசுறாரு, கேட்கலாம்.
4: இன்றைய தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு. பூமி நம் படைப்பு. இந்த வார்த்தை நமக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை நினைவூட்டுகிறது. பூமி நமக்கு வாழ்வதற்கான காற்றையும், குடிப்பதற்கான நீரையும், உணவையும், எண்ணற்ற இயற்கை வளங்களையும் கொடுக்கிறது. ஆனால் இன்று மனிதர்களின் செயல்களால் காற்று மாசுபடுகிறது, நீர் வீணாகிறது, மரங்கள் அழிக்கப்படுகின்றன. பூமியை காப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரின் பொறுப்பும் கூட. நாம் பூமியை பாதுகாத்தால் பூமி நம்மை பாதுகாக்கும். எனவே பூமி நம் படைப்பு, நம் பொறுப்பு. விவித் பாரதியின் நிகழ்ச்சியின் மூலம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை அளித்த உங்களுக்கு நன்றி, வணக்கம்.
1: ரெட் ஹில்ஸ் பகுதியிலிருந்து ஹயாத் பாஷா அவர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணியிருந்தாரு. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.

0: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்மளுடைய இணையர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பேச்சாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை குரோம்பெட்டிலிருந்து ஜெயஸ்ரீ அவர்கள் பேசுறாங்க. அவங்களுடைய ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொறுமைக்கு சான்றாக பூமியை குறிப்பிடுவார்கள். மனிதராகிய நாம் பூமியின் பொறுமையை சோதிக்கும் விதமாக பல்வேறு மாசுகளை ஏற்படுத்துகிறோம். பூமியானது நிலமும் நீரும் சேர்ந்தது. நிலவாழ் உயிரினங்களுக்கும் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் வாழத்தகுந்த ஒரே கிரகம் பூமி மட்டுமே. விண்வெளியிலும் நிலவிலும் பிற கோள்களிலும் உயிர் வாழ இயலுமா என்று ஆராய்கிறோம். ஏதேனும் ஒரு சாத்தியக்கூறு தென்பட்டாலும் பெருமிதம் கொள்கிறோம். இவ்வளவு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் நாம் நம் பூமியில் அத்தனையும் இருந்தும் அதனை பாதுகாக்க முடியாமல் திணறுகிறோம். நெகிழிகளை குறைத்தும் பொது போக்குவரத்தை பயன்படுத்தியும் கழிவுநீர் மேலாண்மையை பின்பற்றியும் அன்பு வழியில் அறநெறியில் வாழ்ந்து போர்களை எதிர்த்தும் நம் பூமியை நாம் பொறுப்புடன் பாதுகாப்போம். நேபாளத்தின் துயரை ஒரு எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கொண்டு செயல்படுவோம். நன்றி.
0: ஒரு கோப்பைக்குள்ள ஒரு பெருங்கடலை அடைக்கிறது எந்த அளவுக்கு சிரமமோ அந்த அளவுக்கு சிரமம் நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா சிந்தனைகளையும் எல்லா எண்ணங்களையும் ஒரு நிமிஷத்துக்குள்ள பேசுறது அப்படின்றது. ஜெயஸ்ரீ அவர்களுடைய அந்த ஒரு நிமிட பேச்சு உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக அமைந்திருந்தது. கேட்க கேட்க அவ்வளவு இனிமையா இருந்தது அப்படின்னு சொல்லலாம்.

அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து நம்மளுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் தங்களுடைய ஒரு நிமிட கருத்தை பகிர்ந்துக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒரு நிமிட பேச்சு எல்லாத்தையுமே கேட்டு மகிழலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் உங்களுக்காக சே காத்துட்டு இருக்கு, அந்த பாடலை கேளுங்க. தொடர் நேயர்கள், இது பாரதிய தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் 1 மணியிலிருந்து 2 மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. வழங்குவது ஆகாஷவாணியின் விவத் பாரதி தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. ஒரு வயலின் எத்தனை கதைகள் சொல்லும் தெரியுமா? காதலையும் சொல்லும், கண்ணீரையும் சொல்லும், கனவையும் சொல்லும், கடவுளையும் சொல்லும். ஒரு கருவிக்குள் இத்தனை உணர்வுகளா? அந்த இசையின் ரகசியம் என்ன? இசை உலகின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
2: மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பார்க்கலாம், ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டாக இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சுருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில் வச்சுருப்பாங்க. சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றதை ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
1: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
3: Yeah.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்ற

0: great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: விவக் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில நமது நேயர்களுடைய ஒரு நிமிட பேச்சு திறனை கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம கொடுத்திருந்த தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம் பூமி நம் பொறுப்பு அப்படின்ற தலைப்பு தான் கொடுத்துருந்தோம். பொதுவாகவே இயற்கையில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம ரசிக்கிறோம். அதுலயும் மலர்கள் அப்படின்னு வந்துட்டா நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷமே தனிதான். ஒரு மலர், அதாவது ஒரு பூவை பார்க்கும் பொழுது அந்த பூவினுடைய மென்மை நம்ம முகத்துல புன்னகையா பிரதிபலிக்கும். ஒரு குயிலினுடைய இசையை கேட்கும் பொழுது அந்த இசையினுடைய மென்மையும் நம்ம முகத்துல புன்னகையா பிரதிபலிக்கும். ஒரு இளங்காற்று நம்ம முகத்துல தவழ்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இளங்காற்று நம்மள மோதும் பொழுது இல்ல நம்மள அப்படியே வருடி போகும் பொழுது அதனுடைய மென்மையும் நம்ம முகத்துல புன்னகையா பூ பூக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இயற்கையினுடைய ஒவ்வொரு அசைவும் நமக்கு என்ன தருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அழகான புன்னகைய பரிசா அளிக்குது அப்படின்றதான் உண்மை. சோ இந்த வகையில நிகழ்ச்சியினுடைய அடுத்த பேச்சாளர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேலம் கருப்பூர் பகுதியிலிருந்து பூர்ணிமா அவர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த பேச்சை கேட்கலாம். இது உங்களுடைய விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
3: நம் பூமி நம் பொறுப்பு. இந்த பூமியை நாம் அனைவரும் பாதுகாக்க வேண்டும். அதற்குண்டான பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. ஆனால் நாம் அப்படி செய்கிறோமா என்று கேட்டால் கிடையாது. நிறைய பிளாஸ்டிக் பொருட்களை நாம் பயன்படுத்துகிறோம். அது மண்ணில் மங்குவதே இல்லை. மரங்களை அழிக்கிறோம். மீண்டும் மரம் நடுவதே இல்லை. நீர்நிலைகளை மாசுபடுத்துகிறோம். மழை பெய்தால் நீரை தேக்கி வைப்பதே இல்லை. நிலத்தடி நீரை நாம் உறிஞ்சி கொண்டிருக்கிறோம். நிலத்தில் நீர் சேருவதற்குண்டான எந்த வழிவகையும் நாம் செய்வதில்லை. இப்படி நாம் இயற்கையை அழித்துக் கொண்டு மே தவிர இயற்கையை பாதுகாப்பதற்குண்டான எந்த ஒரு வேலையும் நாம் செய்வதே இல்லை. அதனால் இயற்கை எவ்வளவுதான் பொறுக்கும், நிச்சயம் ஒரு நாள் இயற்கை நம்மை பழிவாங்கும். அவ்வாறு பழிவாங்குமே ஆனால் யோசித்து பாருங்கள், நாம் அனைவரும் இந்த பூமியை விட்டு போக வேண்டியதுதான். எனவே நாம் இருக்கும் பொழுதே இந்த பூமியை நாம் பாதுகாப்போம். அந்த பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த பூமியை பாதுகாத்து இனிவரும் காலங்களில் அடுத்த தலைமுறையினருக்கு இந்த பூமியை நாம் ஒரு சொர்க்க பூமியாக மாற்றி கொடுப்போம். நன்றி, வணக்கம்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
1: இயற்கை வளம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம், அந்த இயற்கை வளங்களை நாம் எப்படியெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றத பூர்ணிமா அவர்கள் ரொம்ப அழகா ஒரு நிமிடத்திற்குள்ளாக கடகட கடன் ஒரு ரயில் வண்டியினுடைய வேகத்துக்கு இணையா அவர்களுடைய வேகம் இருந்தது அப்படின்னாலும், அவங்க சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் அந்த அளவுக்கு ஆழமா நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு தான் தோணுச்சு. பூர்ணிமா அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்த நேயர் யார் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம்.
4: ஒரு நிமிடம் நம் தடத்தை பதிக்கலாம், நம் எண்ணங்கள் ஆயிரம் பாடுவே பாயிரம்
1: இருக்காங்க. பொதுவாகவே இயற்கையை நம்ம இவ்வளவு நேசிக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் இயற்கையை நேசிச்சு அதை எந்த அளவுக்கு நம்மால் இயன்றவரை நம்ம சக்திக்கு உட்பட்டு நம்ம எவ்வளவு அதை பாதுகாக்கிறோமோ அது எல்லாமே அதனுடைய பலன் நமக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த பலன் நமக்கும் வரும், நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் வரும் அப்படின்றது வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு நம்ம ஒரு விதை விதைச்சோம்னா கண்டிப்பா அந்த ஒரு விதை மரமா மாறி பலன் தரும்பொழுது அந்த பலனை நம்மளும் அனுபவிப்போம், அதே சமயம் நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளும் அந்த பலனை அனுபவிப்பாங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பேச்சாளர் இந்த தகவலை தான் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சுக்குள்ள பதிவு பண்ணி அவ்வளவு அழகா நம்ம கிட்ட பகிர்ந்திருக்காரு. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலூரிலிருந்து சுந்தரலிங்கம்.

0: அவர்கள். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பேச்சு இவருடையதான், கேட்கலாம் வாங்க.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
2: நம் பூமி நம் பொறுப்பு. நம் பூமி என்பது நாம் மட்டும் வாழ்வதற்கான இடம் அல்ல, நம்மை போல பல உயிரினங்கள் வாழ்வதற்கான இடமாகும். ஆனால் மனிதர்களாகிய நாம் அந்த பூமியை அவ்வாறு வைத்திருக்கிறோமா என்று கேட்டால் கிடையாது. நிலம், நீர், காற்று, மலை, காடு என எல்லாவற்றையும் நாம் அழித்து வருகிறோம். இந்த தலைமுறையில் இருக்கும் நமக்கு இயற்கை மீதான பொறுப்புணர்ச்சி இருந்தால்தான் அடுத்த தலைமுறையில் வரக்கூடிய சந்ததியினர் இந்த பூமியை நாம் அனுபவித்தது போல் அனுபவிக்க முடியும். நாம் அனுபவித்ததில் பாதி கூட அவர்களால் அனுபவிக்க முடியாத அளவிற்கு இந்த பூமியை நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. எனவே சுற்றுச்சூழல் காப்போம், இயற்கை வளம் காப்போம், நம் பூமி நம் பொறுப்பு, பொறுப்புடன் பாதுகாப்போம். நன்றி.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: இந்த பூமியில மனிதராய் பிறந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே ஒரு கடமை இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியை பாதுகாக்கிறது. இந்த பூமியில இருக்கக்கூடிய வளங்களை அனுபவிக்கிறதுல நம்ம எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறோமோ அதே அளவுக்கு ஆர்வம் இந்த வளங்களை பாதுகாக்கிறதுலயும் காட்டணும் அப்படின்றத ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காரு வேலூர் சுந்தரலிங்கம் அவர்கள். அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்ற
0: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சியில நம்ம நேயர்களுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் திறனை தொடர்ந்து ரசிச்சுட்டு இருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் உங்களுக்காக, வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே அப்படின்னு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஜி ராமநாதன் அவர்களுடைய இசையில குமா பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதிய பாடல். பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷிலா அவர்களுடைய குரலில் கேட்டு மகிழலாம்.

0: of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில நேயர்களுடைய ஒரு நிமிட பேச்சுகள் எல்லாத்தையுமே கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த வாரம் நம்ம கொடுத்திருந்த தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம் பூமி நம் பொறுப்பு அப்படின்ற தலைப்பு தான் கொடுத்திருந்தோம். பொதுவாகவே இயற்கையினுடைய அழகை பார்க்கும் பொழுது மனசு மயங்கத்தான் செய்யும். நம்ம வாழ்க்கையில எப்பெல்லாம் நம்ம சோர்வா இருக்கோமோ, நம்ம எங்கேயாவது போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா, நம்ம பெரும்பாலும் போக விரும்பக்கூடிய இடம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு மலை பிரதேசத்துக்கு போய் உட்காரலாம் அப்படின்னு தோணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கடற்கரைக்கு போய் உட்காரலாம் அப்படின்னு தோணும். எங்கேயுமே இல்லையா, நம்ம எங்கேயாவது ஒரு பூங்காவுல போய் உட்காரலாம் அப்படின்னு நம்ம தோணும் இல்லையா. அந்த மலர்கள்ல வந்து உட்காரக்கூடிய அந்த வண்ணத்து பூச்சிகள் எல்லாத்தையுமே பார்க்கும்பொழுது நம்ம அறியாம நமக்குள்ள ஏதோ ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும். அதை பார்த்த உடனே அந்த மகிழ்ச்சியில நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்குண்டான ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடிய நேயருமே வந்து இப்படி இயற்கை வளம் இருக்கக்கூடிய நம்ம சுற்றுச்சூழல, நம்ம பூமியை நம்ம பாதுகாக்கிறதுல நமக்கு இருக்கக்கூடிய கடமை என்ன அப்படின்றத எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்த ஒரு நிமிட பதிவு யாருடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடம்பூர் பகுதியில இருந்து ஹம்சா அவர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணிருக்காங்க. அந்த பேச்சை கேட்கலாம்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
3: அனைவருக்கும் வணக்கம். நம் பூமியும் நம் பொறுப்பும் பற்றி பேச உள்ளேன். உயிர்கள் அனைத்திற்கும் ஒரு தாய்மடி பூமி தான். தோண்ட தோண்ட ஊறும் மணற்கேணிதான் பூமி. பூமியை பேணி காப்பது நம் பொறுப்பு. ஆனால் மரத்தை வெட்டி பூமியை வெப்பமாக்கி விடுகிறோம். பாலித்தீன் பைக்குள்ளே பூமியை அடைத்து விடுகிறோம். ஓசோனில் ஓட்டை விட்டும் ஓயவில்லை. பூமியில் அவ்வளவு மாசோட்டம் நடக்கிறது. இன்றிலிருந்து பூமியை காத்திட, மனித பலத்தை காக்க, பூமியை பேணி காக்க வேண்டும். மரம் வெட்டுவதை தவிர்ப்போம். மரம் கன்றுகளை நடுவோம். மழைநீரை சேமிப்போம். மழையை பொழிய வைப்போம். நீர்நிலைகளில் குப்பைகளை கொட்டாமல் மக்கும் மக்காத குப்பைகள் தனியாக பிரித்து போட வேண்டும். இனியாவது சிந்தித்து தங்க மகனாக எழுந்துவிடு. கையில் விதையை எடுத்து நிலத்தில் நட்டு நிமிர்ந்து நில். நம் பூமி நம் சாமி என்று கட்டுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: ஒரு நிமிட பேச்சாற்ற.
1: இந்த இயற்கை வளத்தை காப்பாத்துறதுல நமக்கு இருக்கக்கூடிய கடமை என்ன அப்படின்றத மட்டும் சொல்லாம, அதை காப்பதன் மூலயமா நமக்கு வரக்கூடிய பலன்களையும் ரொம்ப அழகா எடுத்துரைச்சிருக்காங்க ஹம்சா அவர்கள். சோ அந்த பதிவுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யார் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத பாக்கலாம் வாங்க.

0: பொதுவாகவே இந்த மாதிரியான தலைப்பை கேட்கும்பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தனை அப்படியே ஊற்று பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு தான் சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள அவ்வளவு எண்ணங்கள் இருக்கும், அந்த எண்ணங்கள் எல்லாத்தையுமே ஒரு நிமிஷத்துல பகிரணும் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள என்னுடைய எண்ணங்கள் எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு சுருக்கமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமா நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்ணாரப்பேட்டையிலிருந்து அன்புராணி அவர்கள் தங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையுமே ஒரு நிமிட பேச்சா பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த பேச்சை கேட்கலாம். இது உங்கள் பாரதிய தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
2: இந்த பூமி நமக்கு வந்து மரங்கள் இருக்கு, நிறைய இயற்கை அழகெல்லாம் நம்மை சுற்றி இருக்குது. ஆனாலும் நமக்கு வந்து கொடுக்குற அந்த காற்றை நல்லா சுவாசிச்சுட்டு நம்ம வாழும்போது இந்த பூமியை நாம் எப்படி காப்பாற்றணும் என்பதை நாம் தீர்மானிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமது வீட்டில் வந்து குளிர்சாதன பெட்டியை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அந்த குளிர்சாதன பெட்டியை குறைப்போம். அதே மாதிரி நம்ம வண்டி ஓட்டும்போது நம்முடைய புகை வராத வண்டியை ஓட்டிட்டு போவோம். மிதி வண்டியை ஓட்டினா இன்னும் நமக்கும் நல்லது, பூமிக்கும் நல்லது. இந்த பூமியினுடைய வளிமண்டலம் இருப்பதனால தான் பூமி வந்து தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள 1000 மைல் வேகத்தில் போனாலும் நம்மை நிலையாக நிற்க வைத்து கொண்டு நாம் பூமியில் உள்ளதை வாங்கி கொண்டு அதை வந்து பாதுகாக்க மறுக்கிறோம். நம்ம பாதுகாக்க வேண்டும் என்றால் காடுகளை அழிக்கக்கூடாது, அதுக்கு இந்த மரம் வைக்கணும், தண்ணீர்களை வந்து சேமிக்கணும். இந்த பூமியை பாதுகாப்பது நமது ஒவ்வொருவருடைய பொறுப்பு. அதை நாம் செய்வது நமது சிறப்பு. நன்றி, வணக்கம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்ற.
0: அந்த பதிவை கேட்கும்பொழுது இந்த இயற்கை வளங்களை காப்பாற்றுறதுல, இன்னும் சொல்ல போனா இந்த பூமியை நாம் பாதுகாப்பதில் நமக்கு இன்னும் எவ்வளவு தூரம் நாம் பயணிக்க வேண்டி இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்தபடியா ஒரு பாடல் உங்களுக்காக இசைய காத்துட்டு இருக்கு. எந்திரன் 2.0 திரைப்படத்திலிருந்து புள்ளினங்கால் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் கேட்டு மகிழலாம். ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில நாமுத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, பாம்பா பாக்கியா மற்றும்

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நம் பூமி நம் பொறுப்பு அப்படின்ற தலைப்புல நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நிமிடத்திற்குள்ளாக ஒரு பெரிய தகவலை பகிர்வது அப்படின்றது யாருக்குமே சாத்தியமற்ற ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அதெல்லாம் கிடையாது எங்களால முடியும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணியிருக்காங்க. மடிப்பாக்கத்திலிருந்து உஷா சிவமணி அவர்கள், அவங்களுடைய ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம் வாங்க.
1: நம்ம பூமி நம்ம பொறுப்பு. கண்டிப்பாக நம்ம சில விஷயங்களை செஞ்சாலே இந்த பூமியை நம்ம பொறுப்போட காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகலாம். என்னன்னா, நம்ம வீட்டிலேருந்து முதல்ல நம்ம தொடங்கணும். முதல்ல மின்சாரத்தை சேமிக்கணும். உபயோகம் இல்லாத போது எரியிற லைட்டு, ஃபேனு, இதெல்லாத்தையும் அணைச்சி வைக்கணும். அப்புறம் சூரிய சக்தி மின்சாரம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமாயிட்டு இருக்கு. இயற்கை கொடுத்த வரம் சூரிய சக்தி, அதுலேருந்து மின்சாரம் எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க. அதை நம்ம கண்டிப்பாக உபயோகப்படுத்திக்கணும். இன்னும் கொஞ்ச நாளில் எல்லார் வீட்டுக்கும் அது வந்துடும்ட்டு நான் நம்புகிறேன். தண்ணீர் சேமிக்கணும். தண்ணீரை வந்து நம்ம வீட்டில் ஒரு குழா சொட்டுறது, சொட்டிட்டு போகிறது அப்படின்னு விடாமல் உடனே ஆளை கூப்பிட்டு அது சரி செய்யணும். சிறு துளி தான் பெருவெள்ளப்படுத்தலாம். பிளாஸ்டிக் அறவே கூடாது. துணிப்பை தான் யூஸ் பண்ணணும். மரங்கள் நடணும். இந்த மாதிரி சில விஷயங்களை நாம் வந்து முதல்ல நம்ம வீட்டில் பண்ணினோம்னா நிச்சயமாக நாட்டில் எல்லாரும் பண்ணும்போது நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த பூமியை நம்ம பசங்களுக்கு, நம்ம பேர பசங்களுக்கு நல்லபடியாக இதேமாரி கொண்டு போகலாம். வணக்கம். நன்றி. வணக்கம்.
0: ஒரு நிமிட பேச்சாற்றல். நம்ம பூமி நம்ம பொறுப்பு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அவங்களுடைய யதார்த்தமான குரல், அந்த பேச்சு எந்த அளவுக்கு யதார்த்தமா இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் அத்தனையும் அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு தான் தோணுது. யதார்த்தமான ஒரு குரல்ல, யதார்த்தமான ஒரு நடையில இவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளாக அவ்வளவு அழகா பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். மடிப்பாக்கத்தை சார்ந்த உஷா சிவமணி அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யார், அவங்களுடைய ஒரு நிமிட பேச்சு என்ன அப்படின்றத பொறுத்திருந்து கேட்போம்.

0: இருந்து. சோ அவருடைய ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம் வாங்க.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
2: விவித பாரதி தமிழ் பண்பலைக்கு வணக்கம். பூமி மனிதர்கள் மற்றும் உயிரினங்களுக்கு ஆதாரம். பூமி தான் நமக்கு முதல் சாமி. ஆமாங்க, விவசாயிகள் தன்னுடைய பூமிக்கு சென்றவுடன் தொட்டு வணங்குவார்கள். ஏனென்றால் அந்த பூமியோட மதிப்பு அவர்களுக்கு தெரியும். உணவுப் பொருள்களையும் விளைவிக்கும். பொண்ணும் பொருளாக்க பொருள்களும் கொடுக்கும், தண்ணீரும் கொடுக்கும். மரங்களை வளர்க்கலாம், செடிகளையும் வளர்க்கலாம், பயன்தரும் கொடிகளையும் வளர்க்கலாம். பிளாஸ்டிக்கை தவிர்க்கலாம், குப்பைகளை கொளுத்தாமல் மக்க செய்யலாம். பூமிக்கு பிடிக்காததை நாம் செய்தால் பூமிக்கு நம்மை பிடிக்காது. பூமியை தூய்மையாக வைத்து கொண்டால் நாம் தூய்மையாக இருக்கலாம். நம் பூமியை பொறுப்போடு காப்போம். நம் வாழ்க்கைக்கும் எதிர்காலத்தினருக்கும் நல் வாழ்க்கை அமைப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில நேயர்கள் கிட்ட அவங்களுடைய ஒரு நிமிட பேச்சு திறனை நம்ம கேட்டு வியந்துகிட்டு இருக்கோம். எந்த தலைப்பு கொடுத்தாலும் அந்த ஒரு நிமிடத்திற்குள்ளாக அவ்வளவு அழகா நம்மளுடைய பேச்சை பதிவு பண்ணி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நேயர் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் கேட்கலாம். நிழல்கள் திரைப்படத்திலிருந்து இது ஒரு பொன் மாலை பொழுது அப்படின்ற பாடல் உங்களுக்காக சேகாத்துட்டு இருக்கு. இளையராஜா அவர்களுடைய இசையில வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில தன்னுடைய ஒரு நிமிட பேச்சின் மூலயமா நம் பூமி நம் பொறுப்பு அப்படின்ற தலைப்பிற்கு ஏற்றபடி இந்த சுற்றுச்சூழலை நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம், நம் பூமியில நமக்கு என்ன பொறுப்பு இருக்கு, ஏன் அந்த பொறுப்பை நம்ம கடைபிடிக்கணும், பொறுப்புணர்ச்சியோடு இருக்கிறதுனால வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத ரத்தின சுருக்கமா சொல்லியிருக்காரு கலை துரைராஜன் அவர்கள் கும்பகோணத்தில்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில நேயர்களுடைய ஒரு நிமிட பேச்சு எல்லாத்தையுமே கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வாரம் நம்ம அவங்களுக்கு கொடுத்திருந்த தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம் பூமி நம் பொறுப்பு அப்படின்ற தலைப்பு கொடுத்திருந்தோம். இயற்கை எண்ணெய் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இயற்கையில் இருக்கக்கூடிய நம் மனதை மயக்கக்கூடிய பேரழகு அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லா விதத்திலையுமே, எல்லா அசைவுலையுமே, ஒவ்வொரு அணுவுலையும் இயற்கையினுடைய அந்த பேரழக நம்ம அனுபவிக்கிறோமா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னு சொல்லலாம். பாக்கம் பருதியூர் பகுதியிலிருந்து சுமதி அவர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய அவ்வளவு அழகையும் நம்ம பாதுகாக்கிறோமா இல்ல அழிக்கிறோமா அப்படின்றதுக்குண்டான கேள்விக்கு பதில் அளிக்கும் விதமா மட்டும் அவங்களுடைய பேச்சு அமையல. அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து நம்ம எப்படி மீளலாம் அப்படின்றதுக்கு உண்டான தீர்வையும் தரக்கூடிய ஒரு பேச்சா தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சுசுமதி அவர்களுடைய ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம் வாங்க.
1: ஒரு நிமிட பேச்சா.
2: நமது பூமி நமது பொறுப்பு. நம்முடைய கடமை என்னவென்றால் இயற்கையோடு ஒன்றி வாழணும், மரம் வளர்க்கணும், இயற்கையை பாதுகாக்கணும். மண்ணுக்கும் மரம்தான் உரம், மழைக்கும் மரம்தான் வரம். வாழ்ந்தாலும் மரம் போல வாழணும். யார் வந்தால் என்ன, யார் போனால் என்ன, நிழலை தேடி வருபவர்களுக்கு நிம்மதியை தந்து கல்லறிந்தவர்களுக்கு கூட கனியை தரும் நல்ல மனதோடு மனிதனே கோடாரியை தூக்கி எறிவோம். மரங்காக்கும் புதிய கொள்கையை தரிப்போம். மரத்தை வெட்டுபவர்களுக்கு கூட

0: கோடாரியை கொடுக்குது மரம், நிழலை கொடுக்குது மரம், காற்றில் அழகாய் அசைகின்றன தென்னங்கீற்றுகள். அழகின் காரணம் கேட்டேன். நான் இடைவெளிகளோடு நான் இணைந்திருக்கிறேன் அல்லவா என்றன. மன அழுத்தங்களை போக்குவதற்கு கூட இந்த இயற்கை மனிதனுக்கு நல்ல ஆறுதலை கொடுக்கிறது. இயற்கையை ரசிக்கிறோம், மனம் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு வருகிறது. நாம் கஷ்டப்பட்டாலும் இஷ்டப்பட்டு மரம் வளர்க்கணும். ஒரு நாள் நமக்கு உழைப்பு நம்மை காப்பாற்றும், நமது பூமி நம்மை காப்பாற்றும். நாம் கூடிய வரைக்கும் நம்மால் முடிந்தது நெகிழியை தவிர்ப்போம், துணிப்பையை கையில் எடுப்போம், நமது பூமியை அழகாக்குவோம். நமது பூமி நமது பொறுப்பு. இயற்கைக்கு இடையூறு செய்யாமல் நமது பூமியை காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
2: மரத்தை வெட்டுறதுக்கு கோடாரி தேவைப்படுது. அந்த ஆனா அந்த கோடாரியினுடைய கைப்பிடியே நம்ம மரத்திலிருந்து தான் எடுக்கிறோம். பாத்தீங்களா, மரத்திலிருந்து கோடாரிக்கான கைப்பிடி எடுத்து நம்ம திருப்பி மரத்தையே வெட்டுறோம். இது எந்த அளவுக்கு கொடுமையான விஷயம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே நம்ம எத்தனையோ தடவை கோடாரிய கண்ணால பார்த்திருப்போம். ஏன், நம்மள சில பேர் கோடாரி எடுத்து மரத்தை வெட்டவும் செஞ்சிருப்போம். ஆனா எத்தனை பேர் நம்ம வெட்டின மரத்துக்கு பதிலாக இரண்டு மரமாவது நம்ம நட்டுருப்போமா? அதாவது ஒரு மரத்தை வெட்டினால் குறைந்தபட்சம் இரண்டு மரமாவது நம்ம நட்டு வளர்க்கணும் அப்படின்றது நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு மரபு, ஒரு விதி. அதை நம்மள எத்தனை பேர் நம்ம பின்பற்றுறோம் அப்படின்றது நம்மளை நாமே கேட்கணும் அப்படின்றதுதான் இந்த ஒரு நிமிட பேச்சினுடைய பதிவா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில தொடர்ந்து நேயர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம்.
1: ஒரு நிமிடம் பேசலாம், நம் தடத்தை பதிக்கலாம்.
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு நிமிட பேச்சை கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்கோம். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா மண்ணினுடைய வளம் இருக்கு இல்லையா, அது சொற்களால சொல்ல முடியாத ஒரு விஷயம். நம்ம மண்ணில் போடக்கூடிய எல்லாமே மக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு விதைய போட்டா அது மண்ணில் மக்கிறதே கிடையாது. அந்த விதையிலிருந்து ஒரு உயிர் உயிர் தெழுந்து ஒரு பெரிய மரமா மாறி அந்த மரம் நமக்கு நிழல் தருது, நம்ம பயன்படுத்துறதுக்குண்டான விறகுகள் தருது, நமக்கு தேவையான மூலிகைகள், உணவுப் பொருட்கள், பழம், காய்கறி எல்லாத்தையுமே அந்த மண்ணில இருந்து தான் நமக்கு கிடைக்குது. அப்படின்னா மண் எந்த அளவுக்கு செழுமையா இருக்கணும் அப்படின்றத உணர்த்தும் வகையில நம்மளுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில அடுத்த நேயர் தன்னுடைய ஒரு நிமிட பேச்ச பதிவு பண்ணியிருக்காரு. சின்ன சமுத்திரம் பகுதியிலிருந்து காளியம்மன் கோவில் பூசாரி அவர்கள் இந்த மண் வளத்தை குறித்த ஒரு அழகான ஒரு நிமிட பேச்ச நம்ம கிட்ட பதிவு பண்ணியிருக்காரு. அந்த பேச்சை கேட்கலாம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்ற.
3: அனைவருக்கும் வணக்கம். ஒரே பூமி, உன்னத பூமி. இப்பூமி ஒன்றானாலும் நம் முன்னோர்கள் இதை ஐவகை நிலங்களாக பிரித்துள்ளனர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என ஐந்து வகைகளில் பிரித்துள்ளனர். நிலங்கள் ஐந்தானாலும் இதில் பல வகையான மண் வகைகள் உள்ளன. வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், உவர் மண், கலர் மண் என இன்னும் பல வகை மண் வளங்கள் உள்ளன. மண் வளங்களில் மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையான தாவர வகைகள், கனிம வளங்கள் அனைத்தையும் இப்பூமியில் உற்பத்தி செய்து தருகிறது. இத்தகைய பூமியில் மனிதர் உட்பட அனைவரும் வாழ்வதும் வீழ்ந்து மறைவதும் இப்பூமியிலே. இத்தகைய பூமியை மனிதன் சில காலமாக தனக்கே உரிதானதாக மாற்ற நினைக்கிறான். இது பெரும் ஆபத்து. சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.

ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்துட்டு இருந்தோம். நமது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்னைக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் பூமி நம் பொறுப்பு அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியினுடைய தலைப்பா இருந்தது. இந்த தலைப்புக்கு ஏற்ற வண்ணம் நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நாங்க தரக்கூடிய தலைப்புல உங்களுடைய கருத்துக்களை ஒரு நிமிடத்திற்குள்ள வரும்படியான ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணி 9444001023 அப்படின்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக பதிவு பண்ணி அனுப்பலாம். அனுப்பும் பொழுது மறக்காம ஒரு நிமிட பேச்சாற்றல் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஊர் மற்றும் உங்களுடைய பெயரை டைப் பண்ணி அனுப்ப மறந்துடாதீங்க. நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய வரும் வாரத்திற்கான தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவே மருந்து. இன்னையிலிருந்து அதாவது செப்டம்பர் 9 தொடங்கி செப்டம்பர் 13 தேதிக்குள்ள உங்களுடைய ஒரு நிமிட

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும், இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த அலைவரிசையை 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கோம். காலங்கள் மாறலாம், தலைமுறைகள் மாறலாம், ஆனால் சில பாடல்கள் மட்டும் காலத்தை வென்று நம் மனங்களில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும். 1960-70களின் பொற்கால பாடல்களின் அணிவகுப்போடு, இதயம் சேமித்து வைத்திருக்கும் இசை நினைவுகளோடு பொற்கால திரை இசை பாடல்களை உங்களுக்காக வழங்க வந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: என்றும் இனியவை.

காலம் கடந்தாலும் காட்சிகள் மாறினாலும் சில முகங்கள் மட்டும் நம் மனதை விட்டு மறைவதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு முகம், அந்த கண்களில் ஆயிரம் கதைகள் சொல்லும், அந்த புன்னகையில் ஆயிரம் உணர்வுகள் இருக்கும், அந்த நடிப்பில் ஒரு பெண்ணின் ஆயிரம் பரிமாணங்கள். அவர்தான் நடிகை சாவித்ரி. இயல்பான நடிப்பு, அழுகை, சிரிப்பு, கோபம், காதல், குறும்பு, இப்படிப்பட்ட எந்த உணர்வாக இருந்தாலும் அதை மிகைப்படுத்தாமல் இயல்பாக வெளிப்படுத்தக்கூடியவர். அதனால தான் அவருடைய நடிப்பு நடிக்கிறார்ன்ற உணர்வை தராம வாழ்றாரு அப்படின்ற உணர்வை தந்தது. இன்று என்றும் இனியவே நிகழ்ச்சியில் நடிகை சாவித்ரியோட பயணத்தை, திரையுலகில் அவர் பதித்த அழியாத தடங்களையும், அவரது நடிப்பில் நம் மனதில் என்றும் வாழும் பாடல்களையும் கேட்டும் ரசித்தும் நினைவுபடுத்தப் போகிறோம். வாங்க சாவித்ரியோட திரையுலகுக்கு இனிய பயணம் போகலாம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் 1960 வெளியான களத்தூர் கண்ணம்மா. சாவித்ரி ஜெமினி கணேசன், குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாறாரு கமலஹாசன். இப்படி பல சிறப்புகளை கொண்ட திரைப்படம்தான் களத்தூர் கண்ணம்மா. ஆடாத மனமுன்ற இந்த பாடல் அந்த காலத்து இசையின் இனிமையையும் சாவித்ரியுடைய இயல்பான நடிப்பையும் நம் கண்முன்னே கொண்டு வரும். இந்த பாடலை ஒலிக்கும்போது பழைய திரையுலகின் அந்த அழகான நாட்களுக்கே நம்ம கொண்டுட்டு போயிடும். அப்படிப்பட்ட பாடலை இப்போ கேட்கலாமா?

காலத்தால் அழியாத காவிய கானங்களாக என்றும் நினைவு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் முற்பகல் 11:08. நடிகை சாவித்திரியுடைய திரை இசை பாடல்களை தான் தொடர்ந்து கேட்க போகிறோம். 1934 December 6 ஆந்திர பிரதேசத்தில் குண்டூர் மாவட்டத்தில் சிறவூரில் பிறக்கிறாங்க சாவித்திரி. இவங்களுடைய சின்ன வயசுலேயே நடனம், இசை, நாடகம் இது மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இந்த திறமையை அவங்க கவனித்த மாமா அவங்கள நடனத்துக்கும் இசை பயிற்சிக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. சின்ன வயசாக இருக்கும்போதே நாடக மேடைகளில் நடிக்க தொடங்குறாங்க சாவித்திரி. தன்னுடைய நடிப்பு திறமையால் பார்வையாளருடைய கவனத்தையும் ஈர்க்கிறாங்க. சிறுமியாக இருக்கும்போதே பல நாடக குழுவுடைய பல இடங்களுக்கு இணைந்து நடிக்க போகிறாங்க. அந்த மேடை அனுபவம் தான் பின்னால் வெள்ளித்திரையில் அவரது கண்களாலும் முகபாவனைகளாலும் 1000 உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஆற்றலாகவும் மாறுகிறது. தொடர்ந்து சினிமாவுக்குள்ளே எப்போ வராங்க, அவங்களுடைய இசை பயணம் எப்போ ஆரம்பித்தது அப்படின்றத கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டலாம். பாவ மன்னிப்பு திரைப்படத்திலேருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடின பாடல். கண்ணதாசனுடைய கற்பனைக்கு இசை விஸ்வநாதன், டிராமமூர்த்தி.

0: attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: சேவைக்கு இனிமை சேர்க்கும் பழைய பாடல்களை என்றும் இனியவை நிகழ்ச்சியாக தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, நேரம் முற்பகல் 11:14. தொடர்ந்து சாவித்திரியுடைய கலை பயணத்தை தான் கேட்டுகிட்டே இருக்கோம். ஒரு தடவை சின்ன குடும்பம், அவங்களுடைய குடும்பம் வந்து சினிமா வாய்ப்புக்காக சென்னையை நோக்கி வருது. ஆனால் சினிமா உலகம் அவங்கள உடனே ஏற்றுக்கலை. முதல் முயற்சியிலேயே வாய்ப்புகள் நிறைய மறுக்கப்படுது. சில இடங்களில் தேர்வுக்கு போகும்போது கூட தேர்வு செய்யாமல் திருப்பி அனுப்பப்படுறாங்க. ஆனால் சாவித்திரி மட்டும் விடலை. வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்கலாம், முயற்சியை மட்டும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க. அந்த விடாமுயற்சி தான் ஒரு நாள் தென்னிந்தியாவின் சினிமாவுடைய மிகப்பெரிய நட்சத்திரமாக அவங்கள உயர்த்துது. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டலாம். நவராத்திரி திரைப்படத்திலிருந்து சுசிலா பாடின பாடல், கண்ணதாசன் கற்பனைக்கு இசை கே வி மகாதேவன்.

0: India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: மனதை வென்ற காவிய கணங்களாக என்று மினியவே நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:21. நடிகை சாவித்திரியுடைய திரைசை பாடல்களை தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத நகைச்சுவை கலந்த காதல் திரைப்படங்களில் ஒன்று மிஸ்ஸியம்மா. சாவித்திரியுடைய துள்ளலான நடிப்பு, நகைச்சுவை உணர்வு, இயல்பான முகபாவனை, இது எல்லாமே இந்த படத்தை இன்னைக்கும் ரசிகர்கள் மனதில் ரசிக்க வைக்குது. வாராயோ வெண்ணிலாவே, நிலவையே அழைக்கிற இந்த இனிய பாடல் பழைய காதலுடைய மென்மையான உணர்வுகளை நம்ம மனசில் விதைக்குது. வெண்ணிலவு வந்தாலும் சரி வரலினாலும் சரி, இந்த பாடல் வந்தாலே நம் நினைவுகளில் ஒரு இனிய நிலவு உதயமாகிடும். அந்த மாதிரியான பாடலை இப்போ கேளுங்க.

இது என்றும் இணையவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:25. சாவித்திரியுடைய நடிப்பு பயணம். 1952 பெல்லி சேசி சூடு அப்படின்ற திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. அதே ஆண்டில் வெளியான அதன் தமிழ் வடிவமான கல்யாணம் பண்ணிப்பார் திரைப்படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்கள்கிட்ட அறிமுகமாகறாங்க சாவித்திரி. இதன் மூலமாக தமிழ் தெலுங்கு அப்படின்ற ரெண்டு மொழிகளில் அவரது பயணம் வேகமாக வளர தொடங்கினது. அப்புறம் தேவதாஸ், மிஸ்ஸியம்மா, மாயாபஜார், பாசமலர், பாவமன்னிப்பு இப்படி பல திரைப்படங்களில் தனக்குன்னு ஒரு தனி நடிப்பு முத்திரையை பதிச்சிருக்கிறாங்க சாவித்திரி. அதில் குறிப்பாக பாசமலர் திரைப்படத்தில்

சிவாஜி கணேசனுக்கு சகோதரியாக நடித்த சாவித்திரியோட நடிப்பு இன்னைக்கும் தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத நடிப்புகள்ல ஒன்றா அது இடம்பெற்றிருக்கு. இந்த திரைப்படத்துல வரக்கூடிய வாராயோ தோழி வாராயோ பாடலுக்கு அழகான முகபாவனை அமைஞ்சிருக்கும். பொதுவா பெண்ணு அப்படின்னாலே வெக்கம் இருக்கும், அதுலயும் மனம் முடிக்க தயாரா இருக்கக்கூடியவளுக்கு மணவாளனை பார்த்த வெட்கம் எப்படி இருக்கும்ன்றத தோழியரோடு நடனமாட எம் என் ராஜன் உடன் அந்த பெண்ணுக்கே உண்டான வெட்கத்தை திரையில பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த பாடலை கேட்கும்போது நமக்கே அவங்களுடைய வெக்கம் நினைவுக்கு வரும்னா பாருங்களேன்.

0: செடியோரம் சுகராகம். இது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பழைய நினைவுகளை தரும் இனிய கானங்களாக என்றும் இணையவே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் பிற்பகல் 11:34. சாவித்திரியுடைய நடிப்பு திறனை பற்றி பேசும்போது தவறாமல் நம்ம நினைவுக்கு வரக்கூடிய திரைப்படங்களில் ஒன்று பார்த்தால் பசி தீரும்ன்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய அன்று ஊமை பெண்ணெல்லோ அந்த பாடலில் இருக்கக்கூடிய உணர்ச்சியும் திரையில் சாவித்திரியுடைய ஒளிப்பாடும் இணைந்து ஒரு மறக்க முடியாத காட்சியாக மாறுது. வசனம் பேசாமல் கூட கண்களால் கதை சொல்லக்கூடிய நடிகைதான் இவர். இப்போ பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து ஏஎல் ராகவன், சுசிலா அவங்களுடைய வாய்ஸில் கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைக்க பாடல் கேட்கலாம்.

இடையின மாம்

0: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy in Government of India invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9 கோடியே 50 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

சாவித்திரியின் திரையிசை பாடல்களோடு என்றும் நினைவு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:44. ஒரு நடிகைக்கு ரசிகர்கள் ஒரு பட்டம் கொடுக்கறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த பட்டத்துக்கு பின்னால பல ஆண்டுகளுடைய உழைப்பும் நூற்றுக்கணக்கான கதாபாத்திரங்களுடைய ரசிகர்களுடைய அன்பும் இருக்கும். சிவாஜி கணேசனுக்கு நடிகர் திலகம்ன்ற பட்டம் கொடுக்கப்பட்ட காலத்தில் அதுக்கு இணையாக ஒரு பெண் கலைஞருக்கு சிறப்பு பெயராக அதுவும் சாவித்திரிக்கு நடிகையர் திலகம்ன்ற பட்டம் நிலச்சிருக்கு. இது 1962 வழியான பந்தபாசம் திரைப்படத்தில் அவருடைய பெயருக்கோடு இணைத்து நடிகையர் திலகம்ன்ற சிறப்பு பெயர் கிரெடிட்டில் இடம்பெற்றிருக்கிறதாக திரைப்பட பதிவுகளில் காணப்படுது. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக அமரதீபம் திரைப்படத்தில் இருந்து ஏ.எம். ராஜா, பி. சுசிலா அவங்களுடைய குரலில் பாடல் கேட்டலாம்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இணைவு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் முற்பகல் 11:48. சாவித்திரியுடைய நடிப்பை பத்தி பேசும்போது அவங்களுடைய கண்களை பத்தி பேசாம இருக்க முடியாது. ஏன்னா அந்த கண்கள் எப்படி பேசும் அப்படின்னா சிரிக்கும், கோவப்படும், காதலை சொல்லும், வழியை வெளிப்படுத்தும். அதனால தான் ஒரு வசனம் பேசாம கூட ஒரு காட்சியை ரசிகர்களுக்கு புரிய வைக்க முடிந்த நடிகையா சாவித்திரி இருந்தாங்க. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா வளர்ந்த கலை இந்த மாதிரியான பாடல்களை அவருடைய திரை தோற்றம் அந்த காலத்து ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்ததுன்னு சொல்லலாம். இப்போது அந்த காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலேருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ், சுசிலா அவங்களுடைய குரலில், கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளில், விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில் பாடல் கேட்கலாம் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திற்காக.

என்றும் இனிவே நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல். இசை, நடனம், நடிப்பு இது மூன்றும் சங்கமிக்கக்கூடிய அற்புதமான பாடல். கொஞ்சம் சலங்கை திரைப்படத்தில் சாவித்திரியுடைய முக பாவனைகளும் பாடலுக்கு ஏத்த இன்னொரு அழகை தருகிறது. சிங்கார வேலனே தேவான்ற பாடல். பாடலை கேட்கலாம், எஸ் ஜானகி பாடினது.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்லமுதல், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

இது என்றும் இணையவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. சாவித்திரியுடைய திரைப்பயணம் பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். திரையில் அவங்க ஏற்ற கதாபாத்திரங்கள் காலத்தால் மறைந்து விடவில்லை. அவர் நடித்த காட்சிகள் நினைவுகளாக மட்டுமில்லை, அவர் பாடல்களோடு, அவர் சிரிப்போடு, அவங்களுடைய கண்களின் பாவனைகளோடு இன்றும் நம் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் நடிகைகள் பலர் வந்தார்கள், ஆனால் நடிகையர் திலகம் சாவித்திரி ஒருத்தர் மட்டும்தான். நிறைவான பாடல் கேட்கலாம், ரத்த திலகம் திரைப்படத்திற்காக.

சாவித்திரியுடைய புன்னகை போலவே நம்ம இனிய மனங்களில் உளுத்து கொண்டே இருக்கட்டும் அவரது புன்னகை. அந்த பொற்கால இசை பயணங்களை நினைவு கூர்ந்தபடி இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷாலினி. நன்றி நேர்களே.

ரெட்ரோ நேரம். ஹாய், ஹலோ, வணக்கம் நேர்களை. வரும்போதே சவுண்ட் எஃபெக்டோடு வரல. வெரி குட் ஆஃப்டர்நூன், வெரி குட் ஆஃப்டர்நூன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:01 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம், உங்கள் மனசுக்கு பிடிச்ச அட்டகாசமான பாடலாம் உங்களுக்கு லைனப் ஆக போகுது. ஸோ இந்த நிகழ்ச்சியை நீங்கள்

எஸ் மகளே, ரேட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் கூட இணைகிறது. நான் உங்கள் மகி விஜயகுமார். ஸோ ஃபைனலாக ஷாலினி அவர்கள் வந்து சூப்பரான சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணாங்களே, அதுவும் சாவித்ரிய மாதிரிலாம் செம்ம அட்டகாசமான சாங்ஸ்லாம் கேட்டு அப்படியே மிஸ்மரைஸ் ஆகிருப்பீங்க. இப்போ கொஞ்சம் உங்களால் தட்டி எழுப்புற மாதிரி சூப்பரான பாட்டெலாம் வரப்போகுது. ஸோ இப்போ நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்காக அண்ணாமலை படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. ஸ்டேடியம் நாருங்க.

சின்னவர் படத்துலேருந்து சாங் கேட்டு முடிச்சிங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:12 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல ரெட்ரோ நேரம் கேட்டுட்டே இருக்கீங்க. சில நேரங்கள் கோபம் கூட அந்த நேரம் மட்டும்தான் இருக்கணும். அது அப்படியே நம்ம மனசுலேயே வச்சுட்டு இருந்தோம்னா அது ஒரு பெரிய காயமாக மாறிடும். அது ஒரு ரிவெஞ்ச் மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் நம்மளோட கேரக்டரையே நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ அதனால் கோவப்படுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சில பேர்கிட்ட கோவப்படுறீங்க, சில பேர்கிட்ட வந்து பேசாமல் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு ஷார்ட் டைம் மட்டும் வச்சுக்கோங்க. அது ஒரு 1 day இல்லை 2 days தான். அதுக்கு மேலாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அது ஒரு பெரிய பகையாக மாறிடும். அதனால் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய பேரை இழக்க வேண்டியதாக இருக்கும். வாழ்க்கை ரொம்ப சின்னதுங்க. நம்ம வாழ்கிற நேரமும் கொஞ்சம்தான். அதில் எப்போ எப்படி சிரிக்கிறோனே தெரிய மாட்டேங்குது. சிரிக்கிறதும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுக்குள்ளே எதுக்குங்க இந்த கோவம், சண்டை, இதெல்லாம். சண்டை போட்டால் கூட அடுத்த நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து பேசிடுவோம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம். அந்த மாதிரி பேசிடுங்க. இப்போது நம்ம நிறைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸ்கூல் டைம், காலேஜ் டைம்லாம் சண்டை போட்டு பேசாமல் இருந்து அப்படிலாம் இருந்திருப்போம். ஒரு நாள் எதேச்சியா லைஃப்பில் பல காலங்கள்லாம் கடந்து வந்த பிறகு நம்ம எதேச்சியா மீட் பண்ணும்போது, ஹே எப்படி இருக்க அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு நம்ம பேசுவோம்ல. அந்த காழ்ப்புணர்ச்சி இன்னும் நம்ம மனசில் இருக்காதுல, மறந்துடுவோம்ல. அது சின்ன வயசில் செஞ்சோம், இப்போ என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தானே இருப்போம். அந்த மாதிரி தாங்க, நம்ம வந்து மெச்சூர் ஆகிட்டோம், நம்ம வளர்ந்துட்டோம். ஓகே. ஸோ அந்த சண்டை இதெல்லாம் வந்து அந்த டைம் தான். நான் லைஃப்லேயும் சொல்கிறேன், ஆஃபீஸ்லேயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சரி, உங்களோட சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் கிட்டேயும் சரி, அது மாதிரி தான். கொஞ்ச நேரம் சண்டை போடுங்க, பேசாமல் இருங்க. அதுக்கப்புறம் நீங்களே பேசுகிறீங்களே, இதில் என்ன இருக்குது, இதில் எதுக்கு ஈகோ கிளாஷ்லாம் சொல்லுங்கள். நானும் பேச மாட்டேன், அவங்க தான் முதல்ல பேசணும். எதுக்குங்க அதெல்லாம் அப்படிங்க. எல்லாம் நம்ம சிஸ்டர், நம்ம பிரதர், நம்ம ஃப்ரெண்ட், நம்ம அம்மா, நம்ம இவங்க அப்படின்தானே அப்படி நினச்சி பாருங்களேன். ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் ஃபம்ல. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக நீ பாதி நான் பாதி படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு அடைஞ்சிருங்க.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. ஒரு வயலின் எத்தனை கதைகள் சொல்லும் தெரியுமா? காதலையும் சொல்லும், கண்ணீரையும் சொல்லும், கனவையும் சொல்லும், கடவுளையும் சொல்லும். ஒரு கருவிக்குள் இத்தனை உணர்வுகளா? அந்த இசையின் ரகசியம் என்ன? இசை உலகின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
1: மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்ப நீங்க பழைய படங்கள்லாம் கூட பாக்கலாம், ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்ப ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டா இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரில இருந்து வச்சிருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரில வச்சிருப்பாங்க. சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றத ஒரு மார்க் பண்ணிருப்பாங்க, எண்ட் மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பாத்தீங்களா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மணங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பாண்டியன் படத்தில் வந்து பாட்டு கேட்டும் பாண்டியன் இல்லை, எஸ் பாண்டியன் தான். பாருங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், அண்ணாமலை பாட்டு ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணேன், இப்போது பாண்டியன் படத்தில் சாங் கேட்டு முடிச்சிங்க. 12:24 ஆகுது, ரெட்ரோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க. 102.3 விவத் பாரதி, தமிழ் ஃபெமில். இந்த கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் வந்து நம்ம சொல்லவே வேண்டாம், அப்படியே அள்ளி கொட்டுதா. படப்பேர்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே இருக்குது. ஹீரோ ஹீரோயின், சேம் ஹீரோ ஹீரோயின், அதனால தான் நிறைய பேரோட ஃபேவரட் லிஸ்ட்டில் இந்த படங்கள்லாம் இருக்கும், இந்த பாட்டெலாம் இருக்கும். சில பேருக்கு இருக்கோ இல்லையோ, சில பேருக்கு கண்டிப்பாக இந்த சாங் லிஸ்ட்டில், அவங்க சாங் லிஸ்ட்டில் இந்த பாட்டெலாம் இருக்கும். அதை கேட்டதுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல், தனியும் ஒரு ஃபீல், ஒரு குட்டி சந்தோஷம் கூட வந்திருக்கும். அவங்களே அறியாமல் அந்த சாங்கை ஹம் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சொல்லுவாங்கள்ல சில நேரங்களில் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இந்த ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனா வந்து ட்ரெஸ் சூஸ் பண்ணுறது பெரிய விஷயமா, ஒரு பெரிய டாஸ்க்காக திங்க் பண்ணுவாங்க. இதே ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறோம், இல்லை ஏதோ ஒரு பிளேஸுக்கு போகிறோம் அப்படின்னும்போது, முன்னாள் வரைக்கும் நம்மக்கிட்ட இல்லாதா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னு ரிலாக்ஸாக இருந்துருவாங்க. பட் மார்னிங் கிளம்புறம்போது தான், ஐயோ இது ஃபிட்டாக இல்லையே, இது ரொம்ப லூஸாக இருக்கே, ரொம்ப டைட்டாக இருக்கே, அப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. கலர் மேட்ச் செட் ஆகலை அப்படிங்கிற படபடப்பு டென்ஷன்லாம் உருவாயிடும். ஆனால் இது முன்னாள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் பாருங்களேன், பீரோ நிறைய ட்ரெஸ் இருக்குங்க, நம்ம ஃபீல் பண்ணுவோம் பாருங்கள் அப்போது, சே வெளியே போட்டு போகிற மாதிரி, அதுவும் ஃபங்க்ஷன் போட்டு

போகிற மாதிரி ஒரு நல்ல ட்ரெஸ்ஸே இல்லை, எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம் பாருங்கள். அங்கே இருக்குது பக்கத்தில் இருக்கவங்க யோசிப்பாங்க, இவ்வளோ இருக்குது இது எதுவுமே செட் ஆகலையா அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் வரும். சத்தமாக சொல்லிட்டா ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு தான். மக்களே உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோம்ல. ரெட்ரோ நேரம் கேட்டுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக உங்களுக்காக எந்த படத்துலேருந்து சாங் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது பாண்டிதுரை படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு அணைஞ்சிருங்க.

0: 102.3 FM.
1: எங்க பொண்ணுங்க ரொம்ப தங்கமான பொண்ணுங்க, சொத்து இருக்க வரட்டு சொத்துங்க.
2: அது மட்டும் இல்லைங்க, விவசாயத்துல பெரிய படிப்பு படிச்சிருக்குங்க.
1: அப்படிப்பட்ட எங்க பொண்ண இந்த ஊருக்காரு யாரோ ஒருத்தர் பின்னால சுத்தோ சுத்துன்னு சுத்தி டால் அடிச்சிட்டாருங்க.
2: அப்புறம் என்னன்னா,
3: நீங்க ஏன் வள வளன்னு ராமாயணம் படிச்சுட்டு இருக்கீங்க? அது யாருன்னு அது வாயாலே சொல்லட்டுமே. ஏமா, நீ யாரு, எந்த ஊரு, என்ன சமாச்சாரம் சொல்லுமா? அட சொல்லமா.

ராசுக்குட்டி படத்துல இருந்து சாங் கேட்டு முடிச்சிங்க, ரெட்ரோ நேரம் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா மற்றும் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். இதனையொட்டி நாடு முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் பஞ்சாயத்துகளில்

0: ஊட்டச்சத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். நமது அங்கன்வாடி மையங்கள் நமது பொறுப்பு என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். அங்கன்வாடி மையங்களில் ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இதனிடையே ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்படுவதாக தமிழகத்தின் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் அருள் பிரசாத் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த மாதம் தேசிய ஊட்டச்சத்து மாதமாக நாம் கடைபிடிக்கிறோம். இதன் உள்நோக்கம் என்பது மக்கள் மத்தியில் ஊட்டச்சத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. சிறந்த உணவுதான் வாழ்வியல் ஆதாரம். அறிவு, திறமை, சுகாதாரம் இவை அனைத்துக்கும் உணவுதான் அடிப்படை. இந்த உணவு எந்த முறையில் இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இதன் குறிக்கோளாகும். உணவு என்பது அனைத்து சத்துக்களும் நிறைந்த சமச்சீர் உணவாக இருக்க வேண்டும். காய்கறிகள், பழ வகைகள், கீரை வகைகள், கொட்டைகள், தயிர், மோர், பால், முட்டை, மீன் முதலிய அனைத்தும் உட்கொள்ள வேண்டும்.
0: தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்குவங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வரும் 16ஆம் தேதி கடைசி நாளாகும். அதற்கு அடுத்த நாள் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கு வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 9ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் மற்றும் புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி, மேற்குவங்கத்தில் ரெஜிநகர், நந்திகிராம் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இந்த இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. மேலும் அசாமில் நகோவா நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பரம்வீர் சக்ரா விருது பெற்ற கேப்டன் விக்ரம் பத்ராவின் பிறந்த நாளையொட்டி மரியாதை செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 24வது வயதில் நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்தவர் கேப்டன் விக்ரம் பத்ரா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். ஹிந்தி இலக்கிய உலகின் புகழ்பெற்ற எழுத்தாளர் பாரதேந்து ஹரிச்சந்திராவின் பிறந்தநாளையொட்டியும் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மகளிர் கல்வி, சமூக சீர்திருத்தத்திற்கு ஆதரவாக விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் இவர் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில், ஹிந்தி இலக்கிய உலகிற்கு புதிய பாதையை வகுத்தவர் பாரதேந்து ஹரிச்சந்திரா என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்வில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளதை கொண்டாடும் வகையில் வரும் 17ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் சேவை இயக்கம் நடத்தப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குஜராத் மாநில முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி கடந்த 2001ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி பதவியேற்றதை சுட்டிக்காட்டினார். அக்டோபர் 7ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த சேவை இயக்கத்தில் இரத்த தான முகாம்கள், பேரணிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று திரு நிதின் நபின் கூறினார். ராஜஸ்தானில் உள்ளாட்சி நகரமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. அல்வார், பரத்பூர், பிகானீர் உள்ளிட்ட மாநகராட்சிகளிலும், ஜெய்சால்மர், பிரதாப்கட் உள்ளிட்ட பல்வேறு நகராட்சிகளிலும் தேர்தல் நடைபெறுகிறது. 5,393 வார்டுகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலில் 20,600 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 57 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க 7,600 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 2வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. பதிவான வாக்குகள் வரும் 15ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களில் 1400 பேரை அடையாளம் கண்டறிவதற்கான DNA சோதனை

இந்திய தடய அறிவியல் குழு நடத்தியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேபாளம் சென்றுள்ள இந்த குழு இதுவரை 3078 டிஎன்ஏ சோதனை முடிவுகளை வெளியிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நேபாளத்தின் சிலிமே சுரங்கத்தில் மீட்புப் பணிகளை இந்திய தொழில்நுட்பக் குழு மேற்கொண்டு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சுரங்கத்தில் வெள்ளம் மற்றும் களிமண் தேங்கியிருப்பதால் மீட்புப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. சுரங்கத்திற்குள் இயந்திரங்களை கொண்டு சென்று மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்கு பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இந்த தாக்குதல் சவுதி அரேபியாவின் இறையாண்மைக்கு எதிரானது என்று கூறியுள்ளார்.

சவுதி அரேபியாவின் இறையாண்மைக்கு எதிரானது என்று கூறியுள்ளார். இதன் மூலம் அப்பகுதியில் பதற்றம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினைக்கு இரண்டு தனி நாடுதான் தீர்வு என்று பிரிட்டன், பிரான்ஸ், கனடா நாட்டு தலைவர்கள் கூறியுள்ளனர். இது தொடர்பாக பிரிட்டன் பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாம், பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன், கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி ஆகியோர் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட இஸ்ரேல் பாலஸ்தீனம் இரண்டு தனி நாடுகள் மிகவும் முக்கியமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே அமைதி பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்க அமெரிக்கா மேற்கொண்டுள்ள தூதரக நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தூதர் ரஷ்யா மற்றும் யுக்ரைனுக்கு சென்று இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக ஐநா செய்தி தொடர்பாளர் திரு ஸ்டீஃபன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போர் நிறுத்தத்திற்காக இரு நாடுகளுடனும் ஆலோசனை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ரஷ்யாவுடனான போர் தொடங்கிய பின்னர் யுக்ரைன் நாட்டிற்கு 226 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டதாக ஐரோப்பிய யூனியன் கூறியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. கனடா பொருட்கள் மீது அமெரிக்கா வரி விதித்ததற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எஃகு, அலுமினியம், வீட்டு உபயோகப் பொருட்கள், இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் மீது 15%-50% வரை வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க அரசு கொள்முதல் நிலையங்களில் கனடாவிலிருந்து பொருட்கள் இறக்குமதி செய்ய வேண்டாம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கனடா நியாயமற்ற வர்த்தக நடைமுறையை கடைபிடிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, மால்விகா பன்சோத் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் தன்வி சர்மா 21-16, 21-17 என்ற செக்கனல் கீழ் கனடாவின் ரேச்சல் சேனை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் மால்விகா பன்சோத் 26-24, 24-22 என்ற செட்கணக்கில் சீன தைப்பேயின் யா செங்கை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மான்ராஜ் சிங், சன்ஸ்கர் சராஸ்வத், அலாப் மிஸ்ரா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் சூர்யா, அமிர்தா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தோனேஷியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா மற்றும் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. அடுத்த பாடலா உங்களுக்காக அஞ்சலி படத்துல அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு அணிஞ்சிருங்க.

வெற்றிகரம் நிகழ்ச்சியோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ ஃபைனல் சாங்காக உங்களுக்காக சத்ரியன் படத்தில் இந்த சாங் ப்ளே பண்ணிட்டு இந்த ஷோ மட்டும் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் உங்கள் கூட தான் இணைய போகிறேன் பாடல் உங்கள் சாய்ஸில். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் கேட்குறதுக்கு நீங்கள் இப்போவே டயல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, டயல் பண்ணிட்டே இருங்க, இந்த சாங் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

வணக்கம் வணக்கம் மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:01 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். மீண்டும் உங்கள் கூட இணையிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். பாட்டு யாருக்கு தான் பிடிக்காது, மியூசிக் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். இந்த பாட்டு நம்ம லைஃப்பில் எவ்வளோ ஜேர்னி பண்ணதில்ல. இந்த பாட்டும் மியூசிக்கும் இல்லைன்னா நம்ம லைஃப் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ரொம்ப கஷ்டம்ல, எப்படி மூச்சு காற்று இல்லைன்னா இருக்க முடியாதோ, தண்ணி இல்லைன்னா இருக்க முடியாதோ, அதே மாதிரி தான் இசையும். 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க போகிறீங்க. 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1

திருப்பத்தூர் எஃப்எம்மும் கேட்டு ரசிக்க போறாங்க. எஸ், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்க போகிறீங்க, அந்த பாடலை நான் ப்ளே பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை சொல்லுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2838-9871-2952-0853. இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடித்த பாடலை சொல்லுங்கள். நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன், 29-52-08-53-28-38-98-71 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடித்த பாடலை சொல்லுங்கள். அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் என்ன, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கடந்த ஒரு வாரமாக நீங்கள் இதை கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஸோ நியூ லிஸ்னர்ஸை வந்து இன்வைட் பண்ணுற விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டும்தான் கலந்துக்கணும், அதுதான் ரூல்ஸ். ஸோ இது தான் நாங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்கோம். அதனால் ஆல்ரெடி ஷோவில் பேசி இருந்தவங்களாம் இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணால் புது நேயர்களுக்கு வழிவிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய குரல் புதிய வரவு நம்முடைய இணையற்றும். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்காக இந்தியன் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. அடுத்தடுத்து உங்களுக்கு பிடிச்ச உங்கள் பாடல் தான் வரப்போகுது.

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழகம்ல நிகழ்ச்சியோட முதல் நேயரா வந்திருக்காங்க ஒருத்தவங்க. அவங்க தனக்கு பிடிச்ச பாடலை சொல்ல போறாங்க. வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
1: மதிய வேளையில விவதி பாரதியில பாடல் கேட்பது என்றாலே அனைத்து நேயர்களுக்கும் மகிழ்ச்சி. நான் தர்மபுரி மாவட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜம்மா.
0: பீமராஜ், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குமா? நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சூப்பர். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: 1973 வெளிவந்த படம் எங்கள் தங்கராஜா. அந்த படத்திலிருந்து இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை என்ற ஒரு அற்புதமான பாடல இந்த மதிய வழியில அனைத்து நேயர் அன்புள்ள குடும்பம் பாடல்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக, ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. சோ அவருக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. அண்ட் பிஃபோர் தட், அடுத்தடுத்த நேயர்கள்லாம் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நான் ஃபோன் நம்பரை ரிமைண்ட் பண்ணிடுறேன். 2958 0853 28 38 98 71 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடித்த பாடலை சொல்லுங்கள்.

0: விஷயத்துக்காக நம்ம எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அப்படி தாங்க, பிடிச்ச பாட்டு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி இன்றைக்கி எப்படி எனக்கு லைன் கிடச்சிச்சு அப்படிங்கிற ஒரு ஹாப்பி மூடில் இருப்பாங்க நம்ம லிஸ்னஸ்லாம். ஸோ மக்களே, 102.3 விவத் பாரதி தமிழகம்ல இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில். அடுத்ததாக தனக்கு பிடிச்ச பாட்டை சொல்கிறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம். கும்பகோணம் மனோகரன் பேசுகிறேன்.
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு டாக்ஸி டிரைவர்ங்கிற படத்துல இருந்து சுகமான சிந்தனைகள் இந்த பாட்டை கொடுங்க.
0: கண்டிப்பாங்க, உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
2: நன்றி, நன்றி, நன்றி,
0: ரொம்ப நன்றி. இவர் அவருக்கு பிடிச்ச பாட்டு சொல்லிட்டாரு. நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை சொல்லணுமா? கமான் கால் பண்ணுங்க. 2952083238 38 98 71 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை சொல்லுங்க.

0: பாட்டுக்கு கலக்கல் 102.3.
1: உங்கள் சாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1:21 ஆகுது. இந்த டைமில் கால் பண்ணி தனக்கு பிடிச்ச பாடம் சொல்கிறதுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம். ஹலோ,
2: வணக்கம் மேடம்.

0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இந்த பேசுறீங்க?
1: நான் மிலந்து ரவி பேசுறேன் மேடம்.
0: ரவி, எப்படி இருக்கீங்க?
1: பாவை விளக்குல இருந்து காவியம்மா நெஞ்சில் ஓவியம்மா
0: போட்டுருவோம். எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க முதல்ல.
1: என்னங்களா,
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சரிங்க, உங்களுக்கு அந்த பாட்டு வந்துட்டு
1: முன்னெல்லாம் பேசுவேன், இப்ப பேசுறது இல்லை மேடம் ரொம்ப.
0: ஓ சரி சரி, ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க, நீங்க கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அவர் கேட்ட பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில் அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள்

0: குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு 1-800-419-1800 and 1097.
1: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
2: 102.3 FM 102.3 விவத் பாரதி தமிழகம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ நேயர்கள், நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 29-52-08-53-28-38-98-71 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடலை சொல்லுங்க.
3: என் நெஞ்சில் குடி

0: வணக்கம்.
1: இனிய பிற்பகல் மதிய வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: மாவட்டம் மாதம்பதி கிராமம், வி சுகுமார்.
0: சுகுமார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்கள்.
1: ராமன் தேடிய சீதை படம் பாடல் வந்து நல்லது கண்ணே கனவு கணிந்தது. இந்த பாடல்
0: உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
1: நன்றி.

0: Because when we work together, possibilities become progress.
1: 102.3 FM. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு கால் பண்ணி சாங் கேட்ட எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி அண்ட் கால் ட்ரை பண்ண நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியிலேருந்து உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மகி விஜயகுமார். மீண்டும் உங்கள் எல்லாரும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா, பாய் பாய்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். சமூகத்தில் நல்லிணக்கத்துடன் வாழும் கலையை அறிவுத்திறன் பயிற்றுவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பிளாஸ்டிக் பைகளை அரசு மருத்துவமனைகளுக்கு கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையொட்டி இந்த ஆண்டு கூடுதல் தரத்துடனும் எண்ணிக்கையிலும் விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என்று மாநில கதர்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கின. இனி விரிவான செய்திகள். நல்லாட்சிக்கு ஈடான அறிவுசார் திறன் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் சக்தியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் சமஸ்கிருத மேற்கோளை பகிர்ந்துள்ள பிரதமர், அறிவுத்திறன் ஞானத்தையும் வளத்தையும் முன்னெடுத்து சென்று மகிழ்ச்சியையும் சுய மரியாதையையும் உறுதி செய்வதாக எடுத்துரைத்தார். சமூகத்தில் நல்லிணக்கத்துடன் வாழும் கலையை அறிவுத்திறன் பயிற்றுவிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஊட்டச்சத்து மாதம் ஆளுமையுடன் கூடிய இந்தியாவை உருவாக்க இன்றியமையா பங்காற்றும் என்று மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். வாரணாசியில் 9வது தேசிய ஊட்டச்சத்து மாதத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், ஊட்டச்சத்து இயக்கம் தாய் செய் ஆரோக்கியத்தையும் குடும்பங்களின் வளத்தையும் உறுதி செய்வதாக கூறினார். சமச்சீரான ஊட்டச்சத்தே வளமான தேசத்தின் வலுவான அடித்தளம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 25 ஆண்டுகால பொதுப்பணியை எடுத்துரைக்கும் வகையில் பிஜேபி சார்பில் வரும் 17ஆம் தேதி மக்கள்

சுயநல சேவை இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் உலக அளவில் வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார். ஒரு மாத காலம் நடைபெறும் இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக இரத்த தான முகாம்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். கிராமங்களையும் நகர்ப்புறங்களையும் இணைத்து பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஜோதி கலச யாத்திரை நடைபெறும் என்றார். தமிழ்நாட்டில் மதுராந்தகம், தாராபுரம் ஆகிய இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. மனுக்களை தாக்கல் செய்ய வரும் 16ஆம் தேதி கடைசி நாளாகும். வரும் 17ஆம் தேதி அவை பரிசீலிக்கப்படுகின்றன. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும். இந்நிலையில் மதுராந்தகத்தில்

0: அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும். இந்நிலையில் மதுராந்தகத்தில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் அலுவலரின் உத்தரவிற்கு ஏற்ப 9க்கும் மேற்பட்ட பறக்கும் படை வாகனங்களும் கண்காணிப்பு பணியை முடுக்கிவிட்டுள்ளன. இதனிடையே மேற்கு வங்கத்தில் 2 தொகுதிகளுக்கும் அஸ்ஸாம் புதுச்சேரியில் தலா 1 தொகுதிக்கும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தத்தன்சாவடி தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பரிசோதிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. தமிழகத்தில் தொழில் உற்பத்தி முதலீடு வாய்ப்புகள் குறித்து மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கசகஸ்தான் வர்த்தக துணை அமைச்சர் ஐத்தாருடன் சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். அந்நாட்டின் உயர்நிலை வர்த்தக குழுவினரை சந்தித்த அமைச்சர் தமிழகத்தில் கசகஸ்தான் நாட்டின் முதலீடுகளை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாக தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளின் பார்வையாளர்களுக்கு நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோயாளிகளை காண வருபவர்கள் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரையும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரையும் அனுமதிக்கப்படுவர் என்றார். தனியார் மருத்துவமனைக்கு இணையாக அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தவும் அரசு மருத்துவமனைகளில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் இந்நடவடிக்கை என்றார். மருத்துவமனைகளுக்கு பிளாஸ்டிக் பைகளில் உணவுப் பொருட்கள் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்.
2: உள்நோயாளிகள் அனைவருக்கும் மருத்துவமனையிலே நாங்க உணவு கொடுக்கிறோம். அதுக்காகதான் ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு சென்ட்ரலைஸ் கிச்சன் ஆரம்பிச்சிருக்கோம். அவங்களுக்கு நம்மளே பிளேட்ஸோட நம்ம சர்வ் பண்ற மாதிரி நம்ம ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க போறோம். இனிமேல் வரும் காலங்கள்ல கண்டிப்பாக ஒரு உள்நோயாளிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க கூட ஒரு அட்டண்டர் மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம். இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு மக்கள் அனைவரும் நாங்க கேட்டுக்கிறோம்.
0: இதனிடையே தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை வரும் 25ஆம் தேதி மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைப்பார் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டில் வரும் பொங்கல் பண்டிகைக்கு இந்த ஆண்டு கூடுதல் தரத்துடனும் அதிக எண்ணிக்கையிலும் விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கதர் மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டுறவு சங்கங்கள் மூலம் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். காட்பாடியில் உள்ள விளையாட்டு மைதானம் செல்லும் வழியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். முன்னதாக முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்து மாணவ மாணவிகளிடையே பேசிய அவர், உடல் ஆரோக்கியத்தையும் ஒழுக்கத்தையும் பேணி காக்க வேண்டும் என்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கின. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளான சிலம்பம், மல்லர்கம்பம் உள்ளிட்ட வீர விளையாட்டுகளில் மாணாக்கர் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் என 5 பிரிவுகளின் கீழ் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் இதனை துவக்கி வைத்தார். அரியலூர், கடலூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இப்போட்டிகள் இன்று தொடங்கியுள்ளன. தமிழக சுற்றுலாத்துறையை மேம்படுத்த ஆக்கப்பூர்வமான பணிகள் தொடங்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் சுற்றுலா மேம்பாட்டிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள 50 கோடி ரூபாய் நிதி உதவியை கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தை சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றுவதே அரசின் நோக்கம் என்றார். நாகர்கோவிலில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா திட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் அதனை செயல்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றார். முன்னதாக முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் துவக்கி வைத்தார். பள்ளிக் கல்வித்துறை சார்பில் கற்றிடு சுற்றிடு திட்டத்தின் கீழ் தூத்துக்குடியைச் சேர்ந்த 55 அரசு பள்ளி மாணாக்கர் பெங்களூர் இஸ்ரோ மையத்தை பார்வையிட்டுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரும் மாணவியும் தங்களது அனுபவங்களை செய்தியாளரிடம் எடுத்துரைக்கையில்

0: என்எம்எம் ட்ரஸ்ட் தமிழ் திறனாய்வு தேர்வு, இந்த மூன்று தேர்வுகள்லயும் வெற்றி பெற்ற மாணவர்களை நம்ம தேர்ந்தெடுத்து அரசு பள்ளி மாணவ மாணவிகளை அவங்களுக்கு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ டைரக்ட் லேர்னிங் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல பெங்களூருக்கு ரெண்டு நாள் எக்ஸ்போஷர் விசிட் அழைத்து சென்று இப்ப திரும்பி வந்திருக்காங்க. இந்த பெங்களூர் எக்ஸ்போஷர் விசிட்ல ரெண்டு முக்கியமான இடங்களை பார்ப்பதற்கு மாணவ செல்வங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
1: என் பேரு ஆலியா, நான் என்எம்எம் வின் பண்ணேன். அங்க இது வின் பண்ணதுக்காக தூத்துக்குடி கலெக்டர் வந்து எங்களுக்கு பெங்களூர்ல யூஆர்எஸ்சிக்கும் விஸ்வேஸ்வரய்யா மியூசியத்துக்கும் கூட்டு போனாங்க. நாங்க அங்க போய் நிறைய சந்திராயன் 1, 2, 3, மங்கள்யான் இதெல்லாம், ஆதித்யா L1 இதெல்லாம் எங்க லேண்ட் பண்ணாங்க, எப்படி லேண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க.
2: நேபாள பெருவெள்ளத்தை தொடர்ந்து காட்மண்டு சென்றுள்ள இந்திய தடயவியல் குழு இதுவரை 1400 மேற்பட்ட டிஎன்ஏ மாதிரிகளை சேகரித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் இதுவரை 378 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே அங்குள்ள சுரங்கத்தில் உள்ள தண்ணீரையும் சேற்றையும் அகற்றி தேடுதல் பணிகளை இந்திய கூட்டு தொழில்நுட்ப குழு முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது. இப்பணிகள் இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவடையும் என தெரிகிறது. திருப்பூரில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாநகர காவல் ஆணையர் ராஜேஸ்வரி இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இம்மாதம் 17 நடைபெறும் ஊர்வலத்திற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், போக்குவரத்து மாற்றங்கள் போன்றவை குறித்தும் அவர் கேட்டறிந்தார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் மால்விகா பன்சோத், தன்வி சர்மா, ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் முன்னேறியுள்ளனர். பிரான்ஸ் சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் அதில் கல்யாண்பூர் ஸ்வீடனின் ஆலிவர் ஜொஹன்சன் இணை இன்று களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூகத்தில் நல்லிணக்கத்துடன் வாழும் கலையை அறிவுத்திறன் பயிற்றுவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பிளாஸ்டிக் பைகளை அரசு மருத்துவமனைகளுக்கு கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி இந்த ஆண்டு கூடுதல் தரத்துடனும் எண்ணிக்கையிலும் விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என்று மாநில கதர்த்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. ஒரு வயலின் எத்தனை கதைகள் சொல்லும் தெரியுமா? காதலையும் சொல்லும், கண்ணீரையும் சொல்லும், கனவையும் சொல்லும், கடவுளையும் சொல்லும். ஒரு கருவிக்குள் இத்தனை உணர்வுகளா? அந்த இசையின் ரகசியம் என்ன? இசை உலகின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
4: மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பார்க்கலாம், ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டாக இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சுருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில் வச்சுருப்பாங்க. தரா சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றத ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
3: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுகிறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:40. அனைவருக்கும் மகிழ்ச்சியான மதிய நேர வணக்கம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம்.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல். இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிக்க இருப்பது உங்களின் அன்பு அறிவிப்பாளர் மோகன சுந்தரி. இளைஞர்களே, எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு விதங்களில் இனிமையாய் வலம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மனம் என்னும் ஒரு சொல்லை கொண்டு கவிஞர்கள் படைத்திருக்கும் பாடல்களோ ஆயிரம் ஆயிரம். அதில் சில பாடல்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். மனம், அதன் உலகமே தனி இல்லையா? புரியாத புதிராக இருக்கும், பூவினும் மெல்லியதாக இருக்கும், நினைத்தவுடனே சாதிக்கும், அலைப்பாயும் கடலாய் இருக்கும், நிம்மதியை இது தேரும். இப்படி பல வகையில் மனமானது தங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட மனதின் எண்ணங்கள் என்னென்ன, அந்த நினைவுகளில் மலரும் அழகு என்னென்ன, அப்படியெல்லாம் அதையெல்லாம் தொடுத்து பாடல்களாக கவிஞர்கள் நமக்கு கொடுக்க இனிமையான பாடல்கள் நம்மை சுற்றி வரம் வர ஒவ்வொரு நாளும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வளம் வர இருக்கும் முதல் பாடல் இதோ.

இரணேர்களே, வல்லவருக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்த டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். மனம், அதில் மலரும் எண்ணங்கள் பல விதங்கள் இல்லையா? அதில் ஒவ்வொன்றாய் எடுத்து கவிஞர்கள் தன் கற்பனைகளால் தொடுத்து பாடல்களாக கொடுக்க கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மலரவிருக்கும் அடுத்த பாடல்

மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திலிருந்து ஆர் ஜெயலட்சுமி பாடிய பாடலை கேட்டோம். என்ன நேர்களே, மனம் என்பது சிந்தனை, உணர்ச்சி, கற்பனை, நோக்கு மற்றும் மன உறுதி போன்றவற்றை உள்ளடக்கிய ஒரு அறிவுத்திறன் செயற்பாடு அப்படின்னு சொல்லலாம். அதைத்தான் அழக கவிஞர்கள் தங்கள் கற்பனையில் விதவிதமான பாடல்களாய் வடித்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். அந்த வகையில் மலரும் அடுத்த பாடல்தான் என்ன, இதோ

0: கேட்டது கந்தன் கருணை திரைப்படத்திற்காக பி. சுசீலா குழுவினர் பாடிய பாடல்.
1: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
2: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
3: Every great journey

0: begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Manam. அதில் மறும் எண்ணங்கள் பலவிதம். மொழி, கணிதம், ஓவியம், இசை, கலைப்பொருட்கள், மனித செயற்பாடுகள் என பல வடிவங்களில் வெளிப்படும். ஓடுவது, நடப்பது, வாசிப்பது போன்று சிந்திப்பதும் ஒரு செயற்பாடுதான். இப்படி பல சிந்தனைகள் உள்ளடக்கிய அந்த மனதை எழும் கற்பனைகளை கவிஞர்கள் தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு பாடல்களாக வடித்து கொடுக்கும் பொழுது அதை கேட்பதில்தான் எத்தனை எத்தனை இனிமை.

இளைஞர்களே, இதமான வேளையில் இனிமையான பாடல்களோடு பலம் பெற நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். கேட்ட பாடல் கல்யாண பரிசு திரைப்படத்திற்காக ஏ.எம். ராஜா

சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். உலவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 102.3 பவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நினைந்திருக்கிறோம் நேர்களே. அடுத்து மலரும் பாடல் தான் என்ன?

0: நேர்களே, நாம் கேட்ட சித்தா அந்த பாடலை பாடியிருந்தார் ஜிக்கி. மனதில் தோன்றும் எண்ணங்கள் பல வண்ணங்களாய் உதயமாகி வர அதை கொண்டு இதமான பாடல்கள் இனிமையான இந்த வேளையில் நம்மோடு பலம் வர கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேர்களே. இது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்படும்.

0: லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
1: மனம் என்னும் மேடையிலிருந்து மலரும் பாடல்களைத்தான் இன்று எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நாம் கேட்டு சுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்து மலரும் பாடல்

கடத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து ஏ எம் ராஜா பி சுசீலா பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். உலவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் நின்று முழுமையான கொண்டாட தொடர்ந்திருக்கும் நேர்களே, மனம் அதன் பண்புக்கூறு, மெய்யியல், அறிவியல், மொழி, கணிதம், கலை ஆகியவற்றுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது. மனித இயல்பு பண்புகளாக வரையறுக்கலாம். அதைத்தான் ரொம்ப அழகாக கவிஞர்கள் அவர்களது மனதில் ஒவ்வொரு மனங்களிலும் எழும் எண்ணங்களை எல்லாம் தன் கண்களால் படம்பிடித்து அழகிய பாடல்களாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாடல்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து மலரும் பாடல்தான் என்ன இதோ

கேட்டது குமரிக்கோட்டம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்கள். விவித் பாரத தமிழ் பண்பலை எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

அம்பிகாபதி திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். இளைஞர்களே, எங்கள் ஸ்டைல் இதில் மனம் என்னும் சொல்லில் உருவான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல எண்ணங்கள் நிலைத்தால் நிம்மதி அங்கே மலரும். மனம் எனும் கண்ணாடியில் மறைக்க முடியாதது எதையும். தூய்மையான எண்ணம் இருந்தால் துன்பங்கள் வராத ஒரு போதும். இப்படித்தான் அந்த மனதில் உதயமாகும் எண்ணங்கள் பல பல கனவுகளையும் கற்பனைகளையும் நம்மிடையே கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்து

0: ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். இரநேர்களை, மனம் என்னும் சொல்லை கொண்டு கவிஞர்கள் உருவாக்கிய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் 2:40 10:00. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களை. இவ்வேளையில்
1: வரும் வெள்ளிக்கிழமை 8:00 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. ஒரு வயலின் எத்தனை கதைகள் சொல்லும் தெரியுமா? காதலையும் சொல்லும், கண்ணீரையும் சொல்லும், கனவையும் சொல்லும், கடவுளையும் சொல்லும். ஒரு கருவிக்குள் இத்தனை உணர்வுகளா? அந்த இசையின் ரகசியம் என்ன? இசை உலகின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
2: அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்ப நீங்க பழைய படங்கள்லாம் கூட பாக்கலாம், ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்ப ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டா இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரில இருந்து வச்சிருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரில வச்சிருப்பாங்க. சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றதை ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா, இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
1: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
0: நேர்களே, எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்கள் பதிவுகளையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், இனிய மதிய வணக்கம், அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு மேற்கு மாம்பரத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பரதோ அதனை அழகான கிரீட்டிங்ஸோட அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடலாக மனம் எனும் மேடை மேலே பாடல் மிகவும் அருமை, வல்லவனுக்கு வல்லவன் பாடல் சூப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதையே வந்து அந்த பாடல்களையெல்லாம் வந்து குறிப்பிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து முத்துலக்ஷ்மி, அவங்கள வந்து அழகான கிரீட்டிங்ஸ் அமைச்சு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மாதவன் வீரராகவன், அவங்க துள்ளாத மனம் துள்ளும் துவண்ட மனதிற்கு இன்பம் தந்த பாடல் பண்பலையில் மிதந்து வந்தது மகிழ்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாந்தி ரமேஷ், முத்துலக்ஷ்மி, அடையாளம் பட்ட ஆசிர்வாதம், அந்தோனிராஜ், இவங்கெல்லாம் எங்கள் ஸ்டைல் மனம் எனும் சொல் இடம்பெற்ற பாடல்கள் மனதுக்கும் செவிகளுக்கும் இனிமை சேர்க்கின்றன அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், மாலை மதிய மாலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், வணக்கம் சகோதரின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நல்ல பெருமாள் பெருமை, அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இளவரஞ்சேரி சகுல் அமீத், மனதோடு

நைத்துவிட்ட எண்ணங்களை காற்றோடு கவி எழுதி இசையோடு கலக்க செய்த எங்கள் ஸ்டைல் இனிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க செல்வராஜ் நாமக்கல்ல இருந்து. அடுத்த பழனி கவிதா பாப்பாரம்பட்டி தர்மபுரி மாவட்டத்திலிருந்து சிவராம் நாகராஜன், ஹேமலதா, ராஜ் மாணிக்கம், கோபி, புரசைவாக்கம் சௌந்தரராஜன் இவங்கள்லாம் வந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அடுத்த முத்துலக்ஷ்மியும் வந்து அதே தான் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, இனிய மதிய வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு. அப்புறம் நானில அம்பலவாணன் அவரும் திருமணிசை அஸ்வினி நாகராஜ், அடுத்து மாதவரம் வீரராகவன், மகிழ்ச்சி தரும் பாடல்கள் சங்கமம், மனதில் நிறையும் கவிதை அரங்கம், எனும் என்னும் என்றும் சிறக்கும் எங்கள் ஸ்டைல், எதிலும் அமையும் ரசிகர்கள் ஸ்மைல் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்புறம் செந்தில் கண்ணன் ஷோபா இவங்க திருச்சி எல்லா பாடலும் நன்றாக இருந்தது அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முகமது மியானம் வந்து இது ஏதாவது பதிவு பண்ணியிருக்காங்க. கொடமாண்டப்பட்ட கே வி ஜெயசீலன் எங்கள் செயல் நிகழ்ச்சியில் மோட்டார் சுந்தரம் பால் பிள்ளையிலிருந்து வந்த பாடல் மிகவும் இனிமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய நேர்கள் பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க, தொடர்ந்து என்னென்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னதாக அடுத்து வரும் பாடல் என்ன இதோ

ஒரு ஊதாப்பூ கன்சி மட்டுகிறது திரைப்படத்திலிருந்து கேஜி யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டோம். என்ன நேர்களே, மனம் அது காதல், வெறுப்பு, பயம், களிப்பு போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது. இப்படி பகுத்தறிவு உணர்வு என்பன சார்ந்த மனித இயல்புகள் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுத்தப்பட்டதாக இருக்கும் இல்லையா? அப்படிதான் இந்த மனத்தின் எண்ணங்கள் ஒவ்வொன்றாக மலர்ந்திருக்கும். அதைத்தான் அழகாக கவிஞர்கள் தங்கள் கற்பனை வரிகளால் நமக்கு பாடல்களாக கொடுத்திருக்கிறார்கள்.

0: அடுத்து மலரும் பாடல் தான் என்ன, இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.
1: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்

0: இணையர்களே, அவர்கள் இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சதன் பாடிய பாடலை கேட்டோம். மனம் அது மலர் போன்ற வெண்மையும் மலை போன்ற உறுதியும் கொண்டு இவ்வுலகை அழகாக்குவது துயதொரு நல்ல மனம் என்பதுதான் இங்கு அழகாய் வெளிவந்தது. ஒவ்வொரு மனதின் கற்பனைகள், கனவுகள், இதையெல்லாம் கவிஞர்கள் தங்கள் கண்களால் படம்பிடித்து உணர்வுகளால் அதை நினைத்து கவிதைகளாய் வடித்து பாடல்களாக கொடுக்க கேட்ட சீத்தோமேயர்களே, இது
1: கண்ணா இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்
2: எங்கள் ஸ்டைல்.
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 2:55. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில்
3: நேர்களை நீ கேட்கவிருப்பது அரசு இ மார்க்கெட் தளம் குறித்த சிற்றுரை. அரசு இ மார்க்கெட் தளம் சுருக்கமாக ஜெம் என அழைக்கப்படும் அரசின் இணையவழி கொள்முதல் தளமாகும். இதனை ஆங்கிலத்தில் கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் என அழைக்கின்றனர். டிஜிட்டல் இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் அரசின் செயல்பாடுகளை மேலும் வெளிப்படையானதாகவும் விரைவானதாகவும் திறமையானதாகவும் மாற்றுவதில் தொழில்நுட்பம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் தேவையான பொருட்கள் மற்றும் சேவைகளை இணையத்தின் மூலம் கொள்முதல் செய்ய உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான தளமே கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் என அழைக்கப்படும் அரசு இ மார்க்கெட் தளம், அதாவது ஜெம். முன்னொரு காலத்தில் தேவையான பொருட்களை வாங்குவதற்கு பல்வேறு நடைமுறைகள், ஆவணங்கள் மற்றும் அதிக நேரம் தேவைப்பட்டது. ஆனால் அரசு இ மார்க்கெட் தளத்தின் மூலம் கணினி, உபகரணங்கள், மரச்சாமான்கள் போன்ற பொருட்களையும் போக்குவரத்து, ஆலோசனை, பராமரிப்பு போன்ற சேவைகளையும் ஒரே இணையவழி தளத்தில் எளிதாக பெற முடிகிறது. அரசு இ மார்க்கெட் தளத்தின் மிகப்பெரிய சிறப்பு வெளிப்படைத்தன்மையாகும். பல விற்பனையாளர்கள் தங்களுடைய பொருட்கள் மற்றும் சேவைகளை பதிவு செய்ய வேண்டும். இதன் மூலம் வாங்குபவர்கள் பல்வேறு தேர்வுகளை ஒப்பிட்டு தரம் மற்றும் விலையின் அடிப்படையில் சரியான முடிவை எடுக்க முடிகிறது. மேலும் இந்த தளம் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், பெண் தொழில் முனைவோர் மற்றும் உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது. இதன் மூலம் மேக் இன் இண்டியா, டிஜிட்டல் இண்டியா, வோக்கல் ஃபார் லோக்கல் போன்ற தேசிய முயற்சிகளுக்கும் ஊக்கம் கிடைக்கிறது. உள்ளூர் உற்பத்தி மற்றும் தொழில் முனைவோரை ஆதரிப்பதோடு மட்டுமல்லாமல் அரசின் கொள்முதல் நடைமுறைகளில் நேரம் மற்றும் செலவையும் குறைக்க அரசு இ மார்க்கெட் தளம் உதவுகிறது. இன்றைய உலகம் டிஜிட்டல் மாற்றத்தை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தில் அரசு சேவைகளும் கொள்முதல் நடைமுறைகளும் நவீனமயமாக வேண்டும். எளிமை, வெளிப்படைத்தன்மை, போட்டித்தன்மை மற்றும் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு என்ற அடிப்படையில் செயல்படும் அரசு இ மார்க்கெட் தளம் இந்தியாவின் டிஜிட்டல் நிர்வாகத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. நேரில் இதுவரை கேட்டது அரசு இ மார்க்கெட் தளம் குறித்த சிற்றுரை.
0: இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டம் பற்றிய தொகுப்பு கேட்டோம்.
4: வரும் வெள்ளிக்கிழமை 8:00 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.

0: ஒரு வயலின் எத்தனை கதைகள் சொல்லும் தெரியுமா? காதலையும் சொல்லும், கண்ணீரையும் சொல்லும், கனவையும் சொல்லும், கடவுளையும் சொல்லும். ஒரு கருவிக்குள் இத்தனை உணர்வுகளா? அந்த இசையின் ரகசியம் என்ன? இசை உலகின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
1: மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பார்க்கலாம், ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டாக இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சிருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில் வச்சிருப்பாங்க. சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றதை ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். இவ்வளோ பார் வருதுனாக்க இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிற நேர்களே, இப்பொழுது கேட்கலாம். இனிமையான கானங்கள் இதமாகிய வேளையில் உலாவர நாம் கேட்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

ஒருவருக்குள் ஒருவர் தங்கள் எண்ணங்களை பல வண்ணங்களாய் பரிமாறிக்கொள்ள இனிதொரு பாடலை வேளையில் உலாவர கேட்டு ரசித்தோம் நேர்களே. மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா பாடிய பாடலது. உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலையை

மலர்ந்து சிரிக்கும் அழகிய ரோஜா மலரை கண்டதும் தங்களுக்குள் மகிழ்ச்சி மலர்ந்து மனம் வீச இதேதொரு பாடல் இவ்வேளையில் உலாவரக்கேற்ற சித்தோம் நேர்களே. கோகுலம் திரைப்படத்திற்காக மனோ சுனலதா குழுவினர் பாடிய பாடலது. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. பலம் வந்து கொண்டிருப்பது வர்ண ஜாலமளிக்கும் பாடல்கள்.

நேர்களை நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் வசீகரா திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி பாடியது. இளநேர்களே, நெஞ்சம் அதில் மலரும் கற்பனைகள் ஆயிரம் ஆயிரம், அது அவர்களுக்குள் மலர வலம் வந்தது. நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல், இது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். நேரம் 3:15, 20:00.

ஆஹா திரைப்படத்திற்காக இனிமையான பாடல் ஹரிஹரன் குரலில் கேட்டு ரசித்தோம் நேர்களை. இனிமையான பாடல்களோடு இதமாய் இவ்வேளையில் பலம் பெற கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்தான் என்ன கேட்போம் நேர்களை.

அன்பு எனும் தங்கச்சங்கிலி ஒருவரோடு ஒருவரை இணைக்க கேட்டு ரசித்தோம் இனிதொரு பாடலை. இவ்வேளையில் கொண்டாட்டம் திரைப்படத்திற்காக மனோ சுஜாதா பாடிய பாடல் இது. உலவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். இன நேர்களை நேர்கள் பதிவுகளை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். பர்வதவதனி மதிய வணக்கத்தோடு வந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க. கமலாவர்தனும் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க. மனம் என்று அமைந்த அனைத்து பாடலும் நன்றாக இருந்தது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அன்புராணி மனம் வருடமணிய பாடல்கள் எங்கள் ஸ்டைல் சிறப்பாக வழங்கும் அறிவிப்பாளருக்கு நன்றின்னு கொடுத்துருக்காங்க. கே எம் கார்டன்ஸ், எம்ஜி செல்வகுமார், அடுத்த நிறைய கமலாவரதன், வர்ணஜாலம் அதுக்கும் வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் வந்து இவங்களை வந்து பிற்பகல் நிகழ்ச்சி சிறப்பாக உற்சாகமாக சொல்கிற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவியும் வந்து அதே தான் அம்பத்தூர்லேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஹரிராம் தேனியிலிருந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கும் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கதிரவன் வாரியங்காவலிருந்து கொளஞ்சிநாதன் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடவாண்டப்பட்டி ஜெயசீலன் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாதவன் வீரராகவன் மகிழ்ச்சரும் பாடல்கள் சங்கமம் மனத்தில் நிறையும் கவிதை அரங்கம் என்றும் சிறக்கும் எங்கள் ஸ்டைல் இதிலும் அமையும் ரசிகர்கள் ஸ்மைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நிறைய நேயர்கள் அழகாக ஒவ்வொரு இதையும் கேட்டுக்கிட்டு இரவாஞ்சலி ராகுல் அமித் மனதோடு நினைத்துவிட்ட எண்ணங்களை காற்றோடு கவி எழுதி இசையோடு கலக்க செய்த எங்கள் ஸ்டைல் இனிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி நிறைய அப்புறம் வர்ணஜாலம் வர்ண வணக்கம் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் கோகுலம் பாடல் மிகவும் அருமை அப்படின்னு செந்தில் கண்ணன் ஷோபா அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. மேலப்பாடு தயாளன் நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து அந்தோனியாஸ் காட்டுப்பாக்கத்திலிருந்து அடுத்து வந்து ஹரிராம் தேனியிலிருந்து முனிவேல் குமரன் இவங்களும் அப்புறம் நடராஜன் சுப்பையா மாதபுரம் வீரராகவன் இவங்கள்லாம் வந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கும் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்களை சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, நேரம் 3:24 இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை வரம் வந்து கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

அழகிய சிலை ஒன்று உயிர் பெற்று எதிரே வந்ததோ என்று இந்த கவிஞனுக்கு ஒரு எண்ணம். அதனால் பிறந்தது நாம் கேட்ட சித்த அந்த பாடல். ஹரிஹரன் பாடிய பாடல் அது. இனிமையான அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவள் வருவாளா. நேரம் 3:31:40. விவித் பாரதி தமிழ் பண்பலை எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வரம் வந்து கொண்டிருப்பது வர்ணசாலம் அளிக்கும் பாடல்கள்.

அழகான நினைவுகள் இவளின் கற்பனையில். இதமாய் இவ்வேளையில் வலம் வர கேட்டு ரசித்தோம் நேர்களே. நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடிய பாடல் அது. உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ண ஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

0: உன்னில் நீ என்னில் நான் என்ற அன்பு அவர்களுக்கு இணைத்திருக்க. இனியதொரு பாடல் இவ்வேளையில் பலம் பெற கேட்ட சித்தோம் நேர்களே. நிலாவே வா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சித்ரா பாடிய பாடலது. நேரம் 3:42. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே.
1: வரும் வெள்ளிக்கிழமை 8:00 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. ஒரு வயலின் எத்தனை கதைகள் சொல்லும் தெரியுமா? காதலையும் சொல்லும், கண்ணீரையும் சொல்லும், கனவையும் சொல்லும், கடவுளையும் சொல்லும். ஒரு கருவிக்குள் இத்தனை

0: அரண்மனை உணர்வுகளா? அந்த இசையின் ரகசியம் என்ன? இசை உலகின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
1: மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பாருங்க, ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டாக இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சிருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில் வச்சிருப்பாங்க. சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றதை ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
2: உலவர நாம் கேட்டு சொத்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

இவர்கள் மனதில் மலர்ந்த அன்பு மலர்கள் மலர்ந்து மனம் வீச துவங்க அதனால் பிறந்த கவிதை பாடலாக விளம்பரம் கேட்டு ரசித்தோம் நேர்களே. பூவேலி திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடிய பாடலது. விளம்பரம் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

எதிர்பார்த்து காத்திருக்கும் தன் மழலை செல்வத்திற்காக இந்த தாயின் கடிதம் கவிதையாய் மலர்ந்து பாடலாக வலம் வர கேட்டோம். கல்கி திரைப்படத்திற்காக சித்ரா அனுராதா ஸ்ரீராம் பாடியது.

0: காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை வலம் வர நாம் கேட்டது
1: வர்ணஜாலம், வித் பாரதி தமிழ் எஃப்எம் இன் வர்ணஜாலம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிற முனியர்களே, இப்பொழுது மலரவிருப்பது
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: இளைஞர்களே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதில் வழக்கம் போல பாடல்களிலிருந்து உங்களுக்கான கேள்வி மறைந்திருக்கிறது. ஆம்நேயர்களை கேள்விகளை நாங்கள் தொடுக்க, பதில்களை நீங்கள் கொடுக்க இனிமையான பாடல்களோடு இவ்வேளையில் உலாவர நாம் கேட்ட ரசிக்க இருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் முன் இணைப்பு எண்ணாக 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக கொண்டு 2952-08-53 2838-9871 இந்த எண்களில் வாங்க உங்களோட பதில்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, அதற்காக நீங்கள் என்ன கேட்கணும், பாடலை முழுவதுமாக கேட்கணும். பாடலில் இருந்தால் உங்களுக்கான கேள்வி அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, பாடலை கேளுங்கள்.

0: என்ன நேர்களே, நிகழ்ச்சிக்கு தொடக்கமாக இனிமையான பாடல் இதமாய் விளம்பர கேட்டு ரசித்தோம் இல்லையா? அவர் எனக்கே சொந்தம் இந்த திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடல். அது பாடலை முழுவதுமாக கேட்டிங்களா? இப்போ இந்த பாடலில் தான் உங்களுக்கான கேள்வி அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? சரி, பாடலை முழுவதுமாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பாடலிருந்து என்ன கேள்வி விளம்பரம் இருக்குது, யார் சரியாக சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். வாங்க வணக்கம். வாங்க வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும். யாருங்க, எங்க இருந்துங்க?
1: பானு மேடம், ஆவடியிலிருந்து பானு பேசுறேன்.
0: இப்பதான் முதல்ல வந்திருக்கீங்களா, இப்ப வரீங்க?
1: ஆமாங்க மேடம், ஒரு நாளைக்கு ஒரு நடை தான் மேடம் நான் வரேன், வேற எதுலயும் வர்றது கிடையாது.
0: சரிங்க, சரி,
1: இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் தான் நான் வரேன்.
0: சரி சரி, அதாவது மழலை சொல் இங்க எதுவாக மாறியது அப்படின்னு கவிஞர் குறிப்பிட்டிருந்தார். மழலை இங்கு எதுவாக மாறியது? மழலை. யோசிங்க, அடுத்த நேரம் கேட்போம். நன்றி.
1: சரிங்க மேடம், ஓகே,
0: நன்றி. வணக்கம். வாங்க, யாருங்க?
2: வணக்கம்.
0: யாருங்க?
2: இனிய மாலை வணக்கம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோதுறை.
0: சொல்லுங்க சார்,
2: என்ன கேள்வி?
0: பாடலை கேட்டீங்களா, மழலை என்ன சொல்லாக மாறியது? மழலை அப்படின்ற சொல்லுக்கு எதை வந்து உதாரணம் கொடுத்தார் கவிஞர் இந்த பாடலில்?
2: மழலைக்கு வந்து
0: யோசிங்க, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம். வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம். யாருங்க?
3: பிஎம் சரவணன் பேசுறேன் மேடம்.
0: சரவணன் சார், சொல்லுங்க. நல்லா இருக்கும் சார், சொல்லுங்க.
3: சொல்லுங்க மேடம், கேள்வி.
0: மழலை இங்கு எதுவாக மாறியது?
3: மழலை தேனாக மாறியது மேடம்.
0: இல்லையே, யோசிங்க. வணக்கம். வாங்க, யாருங்க? ஹலோ,
4: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க?
4: வீரதுரை அறிவியல் மேடம்.
0: சொல்லுங்க வீரதுரை சார்.
4: அது கரும்புன்னு வரும் மேடம். கரும்பு,
0: அருமை, அருமை. கரும்பாக மாறியது அந்த மழலை. அருமை, அருமை, அருமை. ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
4: நன்றி, நன்றி.
0: இளைஞர்களை, அப்படி பாருங்கள், எங்கெங்கேருந்து எந்தெந்த சொற்கள், அதை எப்படி கவிஞர்கள் கையாண்டிருக்காங்கங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அழகாக பதில் சொன்னீங்க. வாழ்த்துக்கள். இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அடுத்து மலரும் பாடல்.

0: கஸ்தூரி விஜயம் இந்த திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். உலாவர நாம் கேட்ட சுத்தக்கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இரநேர்களே, இனிமையான பாடல் முழுவதுமாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த பாடலுக்கான பதில்தான் என்ன தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் வாங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்க, எங்கிருந்துங்க?
1: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன்.
0: சரவணன், ஏற்கனவே வந்தீங்கல்ல
1: இந்த நிகழ்ச்சிக்கு? ஒரு நாளைக்கு ஒரு நாள் தான் வந்தேன். காலையிலேருந்து விரதமாக கடைபிடிச்சிட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன். வேணாம்னா போயிட்டு.
0: இல்லை, இன்னொரு சரவணன் வந்தார், அதுக்காக தான் கேட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க.
1: ஏகப்பட்ட சரவணன் சாயங்காலம்.
0: ஆமாம் ஆமாம், சொல்லுங்க சொல்லுங்க.
1: ஏகப்பட்ட சார், நீங்கள் தலையில் போட்டு தேய்ச்சா அது பாட்டு வந்துக்கிட்டே.
0: சரிங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க.
0: கோமகன் இதில் அணிந்திருந்த அணிகலன் எது? கோமகன் அணிந்த அணிகலன் எது?
1: கோமகன்.
0: நன்றி. யோசிக்கிறீங்களா? யோசிங்க, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? நன்றி. வணக்கம் வாங்க. யாருங்க? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: யாருங்க, எங்க இருந்துங்க?
2: பேப்பெருமன்னலூர் சரவணா கமலேஷ்.
0: சொல்லுங்க. நிறைய சரவணனா வந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு. சொல்லுங்க சொல்லுங்க.
2: என்னங்க? கோமகன் அணிஞ்சது மிஞ்சி.
0: மிஞ்சியா? மிஞ்சியா?
2: மிஞ்சி மிஞ்சி.
0: சரியான விடையா?
2: மெட்டின்னு சொல்லுவாங்க.
0: சரிதான், சரிதான். ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி சார், வாழ்த்துக்கள்.

0: உங்களுக்கு நன்றி நன்றி
1: நன்றிம்மா நன்றி.
0: நீங்க மிஞ்சி அப்படின்னு சொன்னது சரியான விடை. அவருக்கு வாழ்த்துக்கள். சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் நின்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நீர்களே. அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: துணையிருப்பாள் மீனாட்சி. இந்த திரைப்படத்திற்காக ஹபி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். வாங்க பதில சொல்ல. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், வாங்க யாருங்க?
1: வணக்கம், வாங்க யாருங்க?
2: ஹலோ,
0: வாங்க யாருங்க?
2: மேடம் வணக்கம், பாஸ்கர் டீலர் இருந்து மேடம்.
0: சரிங்க,
2: வணக்கம், பாஸ்கர் டீ.

0: ஒளி அளவா குறைச்சு வைங்க.
1: சொல்லுங்க மேடம்.
0: சொல்லுங்க, இப்ப கே சொல்லலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: சரி, இப்ப அதாவது திவிட்டாதது எது, அதாவது சந்தோஷம், அதாவது திவிட்டாதது எது அப்படின்னு கவிஞர் குறிப்பிட்டிருந்தார் இந்த பாடலில்.
1: அப்படிங்களா மேடம்? நான் வந்து வேற லைன்ல கொஞ்சம் பிளான் போட்டு வச்சிருந்தேன்.
0: சரி, அடுத்த நேரம் கேப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், வாங்க, யாருங்க? சொல்லுங்க, பாடலை கேட்டீங்களா?
2: கேட்கல, புதுசு.
0: சரி, இப்போதான் முதல்ல வந்திருக்கீங்களா? சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சிகளாக கேளுங்க, வாழ்த்துக்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாங்க, யாருங்க?
3: ஹலோ,
0: வணக்கம், யாருங்க? சங்கரன், சொல்லுங்க. தினந்தோறும் ரசித்தாலும் தெவிட்டாதது எது அப்படின்னு கவிஞர் குறிப்பிட்டு இருப்பார், அது என்ன யோசிங்க, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம், வாங்க, யாருங்க?
4: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
4: பெரும்பாக்கம் வனஜா.
0: வனஜா மேடம், சொல்லுங்க.
4: சம்சாரம்.
0: சம்சாரம், சம்சாரம் என்பது வீணை இல்லையா? அதுதானும், அதுதானே சம்சாரம். அருமை, அருமை, ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் மா, வாழ்த்துக்கள், நன்றி. அதாவது அழகா ஒவ்வொரு வரிகளா கேட்டு அந்த பாடலையும் ரசிச்சு அவங்க சொல்லும்போது அதில் ஒரு சந்தோஷம் தான் இல்லையா? நமக்குமே அப்படித்தான் நேர்களாக ரொம்ப அழகாக கேட்டு சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அடுத்து மலரும் பாடல்.

0: என்ன நேர்களே, இனிமையான ஒரு பாடல் இவ்வேளையில் வலம்பெற கேட்டோம். அவன் ஒரு சரித்திரம் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் வாணி ஜெயராம் பாடிய பாடல் அது. என்ன நேர்களே, பாடலை முழுவதுமாக கேட்டிங்களா? வாங்க உங்கள் பதிலை சொல்லலாம். அடுத்து வர இருக்கும் நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம், வாங்க. யாருங்க?
1: வணக்கம்.
0: யாருங்க?
1: சுந்தர பெருமாள் கோயில் கலை துரைராஜன்.
0: துரைராஜன் சார்,
1: சொல்லுங்கம்மா.
0: அதாவது விண்ணுலகில் உலவி வந்த விண்ணுலகில் உலவி வந்த பெண்மகள் பூமிக்கு இறங்கி வந்தால் அவளுக்கு பெயர் என்ன?
1: இறங்கி வந்ததும் அவளுக்கு
0: பெயர் என்ன? கவிஞர் எதை என்னன்னு குறிப்பிட்டிருக்கார்? அதாவது விண்ணுலகில் உலவி வந்த மங்கை அவளுக்கு பூமியில் என்ன பெயர்? கவிஞர் சூட்டியது என்ன பெயர் சொல்லுங்க.
1: கவிஞர் சூட்டியது என்ன பெயர்? கண்ணியின் நால் வகை சாத்திரம்.
0: யோசிச்சிட்டே இருங்க, அடுத்த நேயர் சொல்லுங்க.
2: வணக்கம் மேடம்.
0: யாருங்க, எங்க இருந்தீங்க?
2: நான் ரெட்டு சிறந்த ஹயாத் பாஷா ஜெய்புனி சார்.
0: பாடிட்டே இருக்கீங்க, கேக்குறது.
2: ஒன்னீரண்டுகள்தான் மேடம்.
0: இல்லையே, அதாவது வானுலக மங்கைக்கு பூமியில் வந்த
2: ஆழியல் அப்படின்னு ஒரு லைன் வருது.
0: வானுலக மங்கைக்கு சூட்டி இருக்கும் பெயர் அது. அது கவிஞர் அழகா அந்த பாடலில் குறிப்பிட்டிருப்பார். அது என்னன்னு தான் கேட்டேன். அடுத்த நேருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம், வாங்க. யாருங்க?
3: ஹலோ, வணக்கம்மா.
0: யாருங்க?
3: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டியபுரம் சார். நல்லா இருக்கீங்களா?
0: சிவா சார் சொல்லுங்க.
3: தாரகை.
0: அருமை அருமை அருமை. அப்படிங்களா? நன்றி நன்றி. அதான் சரியா சொல்லிட்டீங்களா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி
3: நன்றி நன்றி.
0: இப்படிதான், அதாவது என்னன்னா எந்தெந்த வார்த்தைகள் எந்தெந்த சொற்கள் அழகாக அங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத அழகாக கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. நேர்களாக ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே வராங்க. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இது உங்களுக்காக வளரும் அடுத்த பாடல்.

0: பத்ரகாளி திரைப்படத்திலிருந்து பி சுசீலா கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டோம். இளைஞர்களே, இந்த பாடலுக்கான கேள்வி என்ன அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருப்பீங்க இல்லையா? தெரிஞ்சுக்கோ. அதற்கு முன்னதாக,
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: வணக்கம், வாங்க. யாருங்க பாடலை கேட்டீங்களா? வணக்கம். யாருங்க?
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன் பேசுறேன்.
0: முருகன் சார், பாடலை முழுதுமா கேட்டீங்களா?
2: ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் படம், மறுபடியும் சொல்லுங்க.
0: நான் கேள்வி சொல்லல.
2: இல்ல இல்ல இல்ல, இந்த பாடலை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. கேக்குறேன், லேட்டா தான் மேடம், ஒரு முட்டா சொல்லிருந்த மேடம் கேட்டுறான்.
0: அப்படியா? இது பாடல் போட்டாச்சு, கேட்டாச்சு, கேள்வியே மலர்ந்தாச்சு. சரி, அடுத்த வந்து கண்ணன் ஒரு கை குழந்தை பாட்டு போச்சு, சரியா? அதில் வந்து மங்கையவள் பூச்சூடியது எதில் இங்கு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். மங்கையவள் பூச்சூடியது எதில் இந்த பாடலில்? யோஸ். இல்லை இல்லை, யோசிங்க. வணக்கம், வாங்க. யாருங்க? ஹலோ, வணக்கம்.

0: யாருங்க?
1: ஹலோ, வணக்கம்.
0: யாருங்க, எங்க இருந்தீங்க?
1: திருச்சி மாவட்டம் தாத்தங்காரப்பேட்டை கிருஷ்ணமூர்த்திமா.
0: கிருஷ்ணமூர்த்தி சார், சொல்லுங்க.
1: மாசமா முயற்சி பண்ணிட்டு
0: கிடைச்சிருச்சுங்களா? சரி சொல்லுங்க.
1: கிடைச்சிருச்சுமா?
0: சொல்லுங்க.
1: க்வெஸ்சன் கேளுமா?
0: மங்கை அவள் பூச்சியுடையது எங்கு, எதில்? மங்கை பூச்சியுடையது எதில், இங்கு அப்படின்னு கவிஞர் குறிப்பிட்டிருந்தார்.
1: மைக்குழலில் பூச்சூடின்னு வருமா?
0: மைக்குழலா? அது மைக்குழலா? சரி, யோசிங்க. அடுத்த நேரம் சரியா, பாதி சரியா சொல்லிட்டீங்க, கரெக்டா சொல்றாங்களா? அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம், வாங்க. யாருங்க?
2: வணக்கம் மேடம், சென்னையிலிருந்து வள்ளி பேசுறேங்க மேடம்.
0: வள்ளி மேடம் சொல்லுங்க.
2: மைக்குழலில் பூச்சூடி.
0: மைக்குழல் சரியான விடையா? மொய்க்குழலில் பூச்சூடி அப்படின்னு ரொம்ப அழகா வந்து கவிஞர் அந்த பாடலில் குறிப்பிட்டிருப்பார். அந்த கூந்தலுக்கு இவ்வளவு அழகான அந்த குழல் அப்படிங்கறது, ஒவ்வொரு ஒரு அழகான வர்ணிப்பு, அந்த வர்ணனை கவிதை, இது ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப அழகா அந்த கவிஞர் அவர்கள் சுட்டியிருப்பாங்க. அப்படித்தான் இந்த பாடலையும் அழகாக சுட்டியிருந்தாங்க. அதுதான் நாங்கள் கேட்டோம். நேர்களும் அழகாக பதில் சொல்லிகிட்டே வராங்க. தொடர்ந்து இணையங்களிலே விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு.
3: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. ஒரு வயலின் எத்தனை கதைகள் சொல்லும் தெரியுமா? காதலையும் சொல்லும், கண்ணீரையும் சொல்லும், கனவையும் சொல்லும், கடவுளையும் சொல்லும். ஒரு கருவிக்குள் இத்தனை உணர்வுகளா? அந்த இசையின் ரகசியம் என்ன? இசை உலகின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
4: மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பார்க்கலாம், ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டாக இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சுருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில் வச்சுருப்பாங்க. தரா சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றத ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க. எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா, இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
3: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

0: இளைஞர்களே, இனிமையான பாடல் இவ்வேளையில். இதமாய் பரம்பரை கேட்ட சித்தோம் இல்லையா? பாலூட்டி வளர்த்த கிளி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க நாம கேட்ட சித்த அந்த பாடலை. சரி, இதற்கான கேள்வி என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்களே. வாங்க, வணக்கம். வாங்க, யாருங்க? மீனாட்சி மேடம். இங்கிருந்து கும்பகோணத்திலிருந்து. சரிங்க, சிறுவாய் மொழி திறந்ததும் வந்தது எது? சிறுவாய் மொழி திறந்ததும் வெளி வந்தது எது? யோசிங்க, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம். வணக்கம், யாருங்க?
1: இந்த லைனுக்காக தான் நான் காலைல இருந்து வராம லைன்ல இருக்கேன் மேடம்.
0: இந்த லைனுக்காகவே வா. அடாடா, இந்த பாடல் போடுவேன்.
1: என்ன ப்ரோக்ராம் பார்த்துட்டு இந்த பாட்டு கண்டுபிடிக்கணும்னு.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: திருவாசகம் மேடம்.
0: திருவாசகம்.
1: திருவாசகம்.
0: அருமை அருமை
1: அருமை. எல்லா பாட்டும் அருமை.
0: நன்றி நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: இவ்வளோ அழகாக நேர்களெல்லாம் ஒவ்வொன்றும் அப்படி நுணுக்கமாக கண்டுபிடிச்சி சொல்கிறாங்கன்னு போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து எழுதுகிற நேர்களே, விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு அடுத்து வரும் பாடல்

0: இளைஞர்களே, ஊருக்கு உழைப்பவன் இந்த திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ், பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இருக்கிறீர்களே. இந்த பாடலுக்கான கேள்வி என்ன அப்படின்னு ஆர்வமாக கற்றுட்டு இருப்பீங்களே இல்லையா? யோசிச்சுட்டே இருக்கீங்க, இருங்க, என்ன கேள்வி கேட்க போறோன்னு. அதுக்குள்ள
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: வணக்கம், வாங்க, யாருங்க?
2: வணக்கம், செந்தில் கண்ணன் பேசலாம்.
0: பேரளத்து செந்தில் கண்ணன். சொல்லுங்க, பாடல கேள்வி கேட்கட்டுமா?
2: கேளுங்க மேடம்.
0: குறுநகை இங்கு சிந்தியது எது என்று கவிஞர் குறிப்பிட்டிருந்தார் இந்த பாடலில். குறுநகை சிந்தியது எது? யோசிங்க, அடுத்த நேரம் கேட்போம். நன்றி, வணக்கம். ஹலோ, ஹலோ, வணக்கம், வாங்க. ஹலோ, வணக்கம், லைன்ல இருக்கீங்க?
3: திருத்தெங்கூடி சிட்டை கோபுரச்சிலம்.
0: என்ன சார்?
3: அடுத்த
0: நேரம் கேப்போம். வணக்கம், வணக்கம், வாங்க, யாருங்க? சங்கர் சார், சொல்லுங்க.
4: லைனே கடிக்க மாட்டேன் மேடம்.
0: சரி, பாடல கேட்டீங்களா?
4: வாழ்த்துக்கள்
0: உங்களுக்கு, தொடர்ந்து நிகழ்ச்சிகள் கேளுங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்,
0: யாருங்க?
5: மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம், சிவசுப்ரமணியன்.
0: நல்லா இருக்கும், சொல்லுங்க. குறுநகை சிந்தியது இங்கு எது என்று கவிஞர் குறிப்பிட்டிருந்தார். குறுநகை சிந்தியது எது என்று கவிஞர் குறிப்பிட்டிருந்தார் இந்த பாடலில். யோசிங்க. வணக்கம்,
6: வணக்கம், வணக்கம், வணக்கம்.
0: யாருங்க, எங்கிருந்துங்க?
7: முத்துச்சரங்கள்ங்கிறது
0: சரியான விடை. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்,
7: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி, நன்றி. நம்ம நேர்களை எப்படி கேட்டாலும் ரொம்ப அழகாக அதை வந்து சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இணைந்த நேர்களே, விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு அடுத்து மலரும் பாடல்.

0: டிஎம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல் அவன்தான் மனிதன். இந்த திரைப்படத்திலிருந்து வரம்பரை கேட்டோம். அடுத்து வர இருக்கும் நீங்கள் வணக்கம் வாங்க யாருங்க? ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க, எங்கிருந்துங்க?
1: அம்பத்தூர்லேருந்து ரவி.
0: ரவி பாடலை கேட்டீங்களா?
1: கேட்டோம், சொல்லுங்க.
0: அதாவது இந்த பாடலில் வரிகள், அந்த வரிகள்ல தான் கேள்வி சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்களா. புகழ் சேர்க்கும் தவமாய் ஒரு மன்னர், புகழ் சேர்க்கும் தவமாய் ஒரு மன்னனின் பெயர் குறிப்பிட்டிருந்தாங்க, அது எந்த திசை
1: மன்னர்?
0: யோசிங்க, அடுத்த நேர கேட்போம். வணக்கம் வாங்க யாருங்க? வெங்கட் சார் சொல்லுங்க, எந்த திசை மன்னன்?
1: தென் திசை மன்னன் மேடம்.
0: அப்படியா, அது அழகா சொல்லுங்க பாப்போம்.
1: என்ன மேடம்
0: சொல்லுங்க, அந்த வரிகளை சொல்லுங்க. யோசிங்க, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம் வாங்க யாருங்க?
2: ஹலோ, நான் திருவாணி மீரா.
0: மீரா மேடம் சொல்லுங்க.
2: நீங்க கேட்டு, நான் கவனிக்கிறேன், நான் ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு லைன் போட்டேன்.
0: புகழ் சேர்க்கும் தவமாய் ஒரு மன்னன், எந்த திசையில்? புகழ் சேர்க்கும் தவம், இந்த மன்னனின்

0: குலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது எந்த திசை அப்படின்னு கேட்டேன்.
1: ரொம்ப ரொம்ப லோவா கேக்குறது
0: கேக்குதா? சரி, இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா?
1: இப்ப கேக்குது.
0: ஆ சொல்லுங்க. எந்த திசை மன்னன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் கவிஞர். இல்லையே, யோசிங்க. வணக்கம், வாங்க. யாருங்க?
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: யாருங்க, எங்க இருந்துங்க?
2: கடலூர் மாவட்டம், விருத்தாச்சலம் வட்டம், காந்தி நகர்ல இருந்து செந்தவள்ளி ரங்கநாதன் பேசுறேங்க மேடம்.
0: புகழ் சேர்க்கும் தவமாய் ஒரு மன்னனின். ஆ, தென்னர் குல மன்னன், அதுதான் அவரு. முன்னால ஒரு நேயர் வந்தாரு, அவரும் அழகா சொன்னாரு. இருவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி,
2: நன்றி,
0: நன்றி. அடுத்து வரும் பாடல் தான் என்ன இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: மன்னவன் வந்தானடி திரைப்படத்தில் இருந்த டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் வாங்க, யாருங்க? நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும். இந்த பாடலில் வரம் வந்த இசைக்கருவியின் பெயர் சொல்லுங்க.
1: என்ன பாடம் மேடம்?
0: இந்த பாடலில் வரம் வந்த இசைக்கருவியின் பெயர் யோசிங்க, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம் வாங்க, யாருங்க? ஹலோ. இந்த பாடலில் வரம் வந்தது ஒரு இசைக்கருவியின் பெயர், அது என்ன? வணக்கம் வாங்க, யாருங்க? ஹலோ. ஆனந்த், வீணை அப்படிங்கிறது சரியான விடை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக வந்து நேர்களெல்லாம் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப அழகாக பதிலெல்லாம் சொல்லிட்டே வந்தாங்க. எல்லா நேயருக்கும் வாழ்த்துக்கள், அதாவது பதிவு பண்ண நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இதுவரை வரம்பரை நாம் கேட்டது

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: இதுவரை பலமுறை நாம் கேட்டது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களுக்கு, என்னுடைய இனிமையான அழகான மாலை வணக்கம் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே கௌதம். பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான தலைப்பில் பேச போகிறோம். என்ன தலைப்பு அப்படின்றத பார்க்கலாமா? அதாவது அதுக்கு முன்னாடி நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். எல்லாருக்குமே இந்த ரயில் பயணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்று தான். அது பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். பஸ்ஸில் போகிறத கூட சிலர் வந்து விரும்ப மாட்டாங்க, பட் நம்மள எல்லாருமே வந்து ரயிலில் பயணம் செய்கிறது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒன்று தான். அப்படிப்பட்ட அந்த ரயில் பயணத்தில் பயணம் அப்படின்றது ஒரு டைமில் முதல் பயணமாக அமைஞ்சிருக்கும் இல்லையா? இந்த நாள் இப்போ இந்த வயசில், இப்போ நான் ஒரு ஸ்கூல் படிக்கும்போது இல்லை காலேஜ் படிக்கும்போது, அப்போல்லாம் நான் தாங்க ஃபஸ்ட் டைம் நான் ட்ரெயினில் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த முதல் அனுபவம் அப்படின்றது எப்பயுமே ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ நம்ம நிறைய தடவை ட்ரெயினில் போயிருக்கலாம், பட் அந்த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? முதல் தடவை ரயிலில் பயணிக்கிறது அப்படின்றது மறக்க முடியாத ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை தான் நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க. அதாவது எப்போ நீங்கள் முதல் முறையாக ரயிலில் போனீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது, அது எப்படிலாம் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும், ஃபோன் எடுத்து கால் பண்ணி என்கிட்ட சொல்லணும். 2952825353 அப்படின்ற நம்பருக்கு உள்ளது, 2838987711 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். 0444 முதல் முறையா நீங்க ரயில்ல பயணம் செஞ்சீங்க அப்படின்றது தான் தலைப்பு.
1: அதுக்கு முன்னே ட்ரெயின் போனேன், ஆனா முதல் ட்ரெயின்ல போய் காலேஜ் ஃபர்ஸ்ட் வரும்போது தான் ட்ரெயின்ல தான் போய் வரும்.
0: அது வந்து மறக்க முடியாதா? ஏதாவது ஸ்பெஷலா அந்த அந்த இதுல நடந்தது அனுபவம் இருந்துச்சா முதல் தடவை?
1: என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கொஞ்சம் ஜாலியா வருவாங்க, செய்வாங்க, அவங்க சேர்ந்து கம்பெனியில இருந்து ஜாலியா பேசி வரும். அதுதான் 5 மணிக்கு அதே வேற ட்ரெயின் பிடிச்சு வருவோம். நாங்க அது போகும்போது வேற ட்ரெயின், வரும்போது வேற ட்ரெயின்.
0: ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி ஷேர்
1: பண்ணதுக்கு. ஆனா அந்த பக்கத்துல ஜெனி போறதா உட்காரம் சார், எதுவுமே வேடிக்கை பாக்குறதுக்கு அந்த மழை தெரியும் ஜாலியா பசங்க வேலை. அந்த பக்கத்து ஜெனி கூட யாரு போகும்போது கூட அந்த பக்கத்து ஜெனா உட்காரம் நானு.
0: ஓகேங்க ஓகே ஓகே, நன்றி
1: நன்றி சார், நன்றி.
0: வணக்கம்.
2: ஹலோ சார்.
0: வணக்கம்.
2: வணக்கம், வாழ்த்துக்களும் நன்றிகளும் சார், அன்புகளும் சார். சார், 1969 எம்டி ரவிச்சந்திர எஸ் நகர் அம்பத்தூர் சார்.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
2: 1969 லக்னோல இருந்து சென்னை சென்ட்ரல் வந்தது.

0: எங்களும் ஞாபகத்துல இருக்கு சார். அதாவது ஒன்னாவது வந்து கீழ்பாக்கத்துல சொந்த ஊரு, ஸ்கூல்ல அங்க இருந்து அமிச்சிட்டாங்க. அம்மா டேடியா இருந்தாங்க, அப்ப ஹவுல்தார் இருந்தாரு மிலிட்டரியில, ரிட்டையர் ஆகும்போது வந்து மிலிட்டரி சுபேதர் மேஜர் இருந்தார் சார். ராணுவ இது ஜனாதிபதி அவார்டு வாங்கினோம் சார் அப்பா. அந்த அந்த டிராவல் அந்த நினைவுகள் அது மறக்கவே முடியல சார்.
1: அருமைங்க, அருமை, நன்றி, நன்றி ஷேர் பண்ணதுக்கு. வணக்கம் வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: ஹலோ,
1: வணக்கம், சொல்ல.
2: ஹலோ,
1: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: நாங்க பட்டுக்கோட்டையில இருந்து ஹாலிதா பேசுறேன்.
1: ஹாலிதா பட்டுக்கோட்டையில இருந்து?
2: ஆமா சார், ரொம்ப நாளா உங்கள்கிட்ட பேசணும், ரொம்ப நாள் ஆசை, இப்பதான் நிறைய இருக்கு.
1: சொல்லுங்க
2: சார். நீங்க அறிவிச்சு அறிவிப்பாளர் வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த நிகழ்ச்சிய.
1: அப்படியா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
2: ஆமா சார், உங்க குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி.
2: எங்க வீட்டுக்கு நான் பிறந்தது நீடாமங்கலம், கல்யாணம் முடிச்சது வந்து பட்டுக்கோட்டை. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து ட்ரெயின் போகும், நாங்க அதுல வந்து போயிட்டே இருப்போம், நாகூருக்கு போயிட்டே இருப்போம். நாகூர் தர்காக்கு வந்து அங்க போவோம், அங்க போயிட்டு வருவோம். அதனால எங்களுக்கு வந்து ரயில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், அதனால அது ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம் தான்.
1: ஓகேங்க, ஓகே, சூப்பர். அப்ப முதல் தடவை போனது அப்படின்றது அப்பதானா?
2: முதல் தடவை நான் சின்ன பிள்ளையிலேயே போயிட்டேன்.
1: சின்ன பிள்ளையிலேயே போயிட்டீங்க, அது ஞாபகம் இல்லாத டைம்லயே போயிட்டீங்க, அதனால தெரியல.
2: ஆமா, ஞாபகம் இல்லாத டைம்லயே போயிட்டேன், அதனால எனக்கு எனக்கு வந்து உங்கள்ட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசி.
2: எனக்கு வந்து இந்த இது கிடைச்சதே ஒரு பெரிய இது, நான் வந்து ரொம்ப விரும்பி கேட்பேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, விவேக் பாரதியின் வந்து வர்த்தக ஒளிபரப்புன்னு அப்பயும் இருக்கும், உங்களுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கு இந்த ஒளிபரப்பு, அப்பயே நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். இதுவும் இந்த சினிமன் ரேடியாவும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன், எனக்கு அது எல்லாத்தையும் பொழுதே கிடையாது, பொழுதே போகாது. அதனாலதான் சார் எனக்கு
1: தொடர்ந்து கேட்டு சந்தோஷமா இருக்கு.
2: சார், பாட்டு எதுவும் ஒளிபரப்பலாமா
1: சொல்லுங்க? முதல் பாடல் கழுகு படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. கிருஷ்ணராஜ், வேல்முருகன், சத்தியன் எல்லாரும் சிந்தப்பான பாடல், ஸ்நேகன் வரிகளை ஒன் சங்கர் ராஜா இசையில கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி, தமிழ்எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோட சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: வாரம் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. ஒரு வயலின் எத்தனை கதைகள் சொல்லும் தெரியுமா? காதலையும் சொல்லும், கண்ணீரையும் சொல்லும், கனவையும் சொல்லும், கடவுளையும் சொல்லும். ஒரு கருவிக்குள் இத்தனை உணர்வுகளா? அந்த இசையின் ரகசியம் என்ன? இசை உலகின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
1: மியூசிக் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பார்க்கலாம், ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டாக இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சிருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில் வச்சிருப்பாங்க. தரா சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றத ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். சின் சின் த சின் சின் த சின் சின் த சின் சின் த இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
2: அஞ்சு மணி 13 கடந்து போயிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க நீங்க. நம்ம நிகழ்ச்சியில உங்களுடைய முதல் ரயில் பயண அனுபவம் பத்தி பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் இணைப்புல வரக்கூடிய நேயர். வணக்கம்.
3: மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
3: மாலை வணக்கம் கூறுவது திருக்கோளை வட்டம் மணக்குடி ராஜேந்திரன்.
2: சொல்லுங்க, உங்களுக்கு எப்ப முதல் ரயில் பயணம்?
3: ஐயா இதோட ரயில் பயணம் கேட்டீங்கன்னா 1984
2: 84
3: அதாவது சென்னை டு அகமதாபாத் நவஜீவன் எக்ஸ்பிரஸ்.
2: ஓகே ஓகே ஓகே.
3: அதுல வந்து பிரயாணம் பண்ணி விஜயவாடாவில போய் இறங்கினேன். அது சூப்பர் ஃபாஸ்ட். அதுல பாத்தீங்கன்னா ஒரு நான் ஒரு அப்போ வந்து எனக்கு அறியாத பருவம், எனக்கு விவரம் அவ்வளவுதான் தெரியல. சூப்பர் ஃபாஸ்ட் டிக்கெட் வாங்கல, சூப்பர் டிக்கெட் வாங்காம அதுல ஏறிட்டேன்.

0: அதுல போன போன பிறகு மிடில் அப்டு நெல்லூர் தாண்டி வந்தரம் போன பிறகு டிடிஆர் வந்து பிடிச்சிட்டாரு. அங்க பக்கத்துல இருந்து எனக்கு மொழி வேற பிரச்சனை, அன்னைக்கு இங்கிலீஷ் தமிழ் தவிர வேற அதர் லாங்குவேஜ் தெரியாது. அந்த ஒரு வைராக்கியம் பாருங்க, அன்னைக்கு ஒரு ஒரு ஒரு நியர் நியர் ஜக்காப்பேட்டுன்னு சொல்லிட்டு விஜயவாடா பக்கத்துல அந்த ஒரு நண்பர் வந்து ஒரு அவரு தமிழ் தெரியும், அவர் வந்து எனக்கு உதவி பண்ணாரு. அதன் பிறகு அந்த பயணத்தினாலயா இன்னைக்கு ஒரு ஆறு மொழிகள் பேசுவையா, நாலு மொழிகள் எழுதுவையா, இந்த வயிற்று கற்றுக் கொடுத்த முதல் பாடல் மொழிகளை கற்று சொல்லிட்டு.
1: கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப அருமையா
0: மொழிகள் இருந்தா தான் ஆனவர் இந்தியான ஸ்ருதி வந்துட்டேன். அப்ப ஜம்மு காஷ்மீர் தவிர
1: சூப்பர் சூப்பர் முதல் அனுபவமே உங்களுக்கு இப்படி அமைஞ்சிருக்கு, அருமை, நன்றி.
0: ஆமாயா ஆமாயா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றியா
1: நன்றி.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: 5:17 நெருங்கிட்டு இருக்கு. பூந்தன்றல் நிகழ்ச்சியில் இருந்துருக்கீங்க. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் கௌதம் சார்.
0: வணக்கம்.
1: நான் சின்ன வயசுல, அதாவது நான் படிக்கும் போது, ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது, எங்க அத்தை மாமா கூட்டின்னு போனாங்க. நீலகிரி மாவட்டத்துல குன்னூருக்கு போயிட்டு வந்தேன். அது முதல் முறை பயணம் அவங்க கூட. அப்ப சின்ன போதா இருக்கும் போது அந்த முதல் பயணத்தை மறக்கவே முடியாது. அந்த ட்ரெயின்ல போனது,
0: அந்த டாய் ட்ரெயின்ல போனீங்க மேட்டுப்பாளையம்ல இருந்து?
1: ஆமா சார், ஆமா. அப்ப ஒரு சின்ன வயசுல, அதுக்கப்புறம் நிறைய டைம் போயிட்டு வந்துட்டேன் அத்தை மாமா வீட்டுக்கு. ஆனா முதன் முறைதான நீங்க கேட்டீங்க டாபிக், அது ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அவ்வளவு ஒரு ஜாலியா இருந்தது. ஆமா, டாய் ட்ரெயின்ல கூட போனோம்.
0: சூப்பருங்க.
1: அங்க போயிட்டு வந்தது மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: கோயம்புல இருந்து பாத்தீங்க சார். நலமா இருக்கீங்க சார்?
0: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார். அதாவது மூணு விஷயம் சார். ஒண்ணு வந்து, எங்க அப்பா வந்து பஸ்ல தான் ரொம்ப கூட்டிட்டு போவாரு, ட்ரெயின்ல கூட்டிட்டு மாட்டாரு. ஏன்னா எங்க மாமா வந்து நுங்கம்பாக்கம் வீடு, அதனால அவர் கூட்டிட்டு போயிருக்காரு. அப்புறம் எங்க மனைவி வந்து இப்ப பெங்களூர் கூட்டிட்டு போயிருக்காங்க, கல்யாணம் ஆகி. அப்புறம் இப்போ ரீசனா என் பையனோட ஊட்டிக்கும் போயிருக்கேன்
0: சார்.
2: எல்லாம் வெளியூருக்கு எல்லாம் போறேன் சார் எங்க ஒய்ஃபோட. ஆனா எங்க அப்பா பஸ்ல தான் சார் ரொம்ப இடம் போவாரு. காஞ்சிபுரம் வேலூர் எல்லாம் பஸ்ல தான் போவார் சார். ட்ரெயின்லயே போக மாட்டாரு.
0: ஆனா இப்ப நீங்க நிறைய ட்ரெயின்ல போறீங்க.
2: ஆமா போறேன் சார். ரொம்ப வாய்ப்பு கிடைச்சது. ஆனா இந்த தலைப்பு கேட்டது சந்தோஷம் சார்.
0: ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி. வணக்கம்.
3: மாலை இனிய வணக்கம். யா
0: இனிய வணக்கம். யார் இங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
0: கோபால் சொல்லுங்க.
3: ஆமா, எனக்கு 69 வயசு ஆகுது சார். நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 10-12 வயசுலயே அப்பெல்லாம் வந்து நீராவி இன்ஜின் தான். நீங்கெல்லாம் தறி எடுத்து டிரைவர் போடுவாரு, அதெல்லாம் ஓடும் அந்த வண்டிங்கெல்லாம். அப்ப வந்து திருப்பத்தூர் எனக்கு வந்து 25 கிலோமீட்டர். அதுல ஃபர்ஸ்ட் போன அனுபவத்துல நாங்க அதுல நின்னு வெளியே நின்று எட்டி பாக்குறது, ஜன்னல் ஓரமா நின்று பாக்குறது, அந்த சவுண்ட் பாத்துட்டு பயந்து திருப்பி உள்ள உட்காந்துக்கிட்டு, அது ஸ்பீடா கூடும் சவுண்டு கேட்கும். அந்த இன்ஜினுங்களும் வேற, சவுண்ட் வேறையா இருக்கும். அத பாத்துட்டு பயந்துடும். அந்த அனுபவம் பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கு. இப்ப கூட எங்க வீடு, எங்க வீட்டுக்கும் நான் இருக்கிற இடத்துக்கும் 100 அடி கூட இல்லைங்க ட்ரெயின். இப்ப கூட நைட்ல சவுண்டு தான்.

0: வருது. அந்த சவுண்ட்ல நல்லா ஜாலியா தூங்குறோம், அப்படி பழகிடுச்சு இருக்கு.
1: இப்ப அந்த சவுண்ட் இல்லாம தூங்க முடியாது அப்படின்ற மாதிரி.
0: சாம்பல்பட்டி நியரஸ்ட், சாம்பல்பட்டி ரயில்வே ட்ராக் 100 அடி தான் இருக்கும்.
1: ஓகே,
0: அதுல வரவங்க வரம்பறைங்க யாரும் தூங்குறதால நாங்க நல்லா ஜாலியா தூங்குறோம்.
1: உங்களுக்கு அந்த சவுண்ட் இல்லனா தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன்.
0: தூக்கம் வராது, வெளியூர் போனா தூக்கம் வராது.
1: ஓகேங்க, ஓகே ஓகே, சூப்பர். அருமை, நன்றி.
0: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: பத்மாவதி சார்
1: சொல்லுங்க.
2: நான் வந்து ட்ரெயின்ல ஒரு 10 வயசு எங்க அம்மா அப்பா எல்லாம் இது பண்ணாங்க. நான் என்ன பண்ணா ஜன்னலுக்கு வேடிக்கை பாத்துக்கிட்டு உட்கார்ந்து நம்பாரு. அந்த இதுக்குது பாருங்க சங்கிலி, அது முசிவிட்டு விட்டேன்.
1: ஆஹா, மொத தடவையே சம்பவம் பண்ணிட்டீங்களா?
2: ஆமா, மொத மொத போட்டே. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஐயோ அந்த கேஷன் மாஸ்டர் டிரைவர் எல்லாம் வந்தாங்க, ஐயோ அந்த தெரியாத பண்ணிட்டீங்க அப்படின்னாங்களா? அதுக்கப்புறம் அவங்க டேங்கும் சொல்லிட்டு போயிட்டாங்க சார். அதான் சார் மொத தடவை.
1: ஆஹா, சூப்பர், சம்பவம் பண்ணிருக்கீங்க. நன்றி, நன்றி பகிர்ந்ததுக்கு. ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் கூங்கி படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கே.எல். ரஞ்சித், ஸ்ரேயா கோஷல் இணைந்து பண்ண பாடல் யுகோபாரதி வரிகளை டி. இமான் இசையில்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: மேன்மை
3: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
2: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
4: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
5: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
2: தூய்மையே மேன்மை.

0: தென்றல்.
1: அஞ்சு மணி 27 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. உங்களுடைய முதல் ரயில் பயண அனுபவம் பத்தி பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: சத்யநாராயணன்
3: மாவட்டம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம் கௌதம் சார்.
1: மாலை வணக்கம். யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
3: நான் சிங்கச்சோன், சென்னை ஆர்கே நகர்ல இருந்து.
1: சொல்லுங்க.
3: நான் சின்ன வயசுல நம்ம லோக்கல்ல டி நகர்லாம் அந்த ட்ரெயின் லோக்கல் ட்ரெயின் எலக்ட்ரிக் ட்ரெயின் போயிருக்கேன் சார். அதை தாண்டி ஒரு எனக்கு நல்லா ஒரு நல்ல ஏஜ் ஆகி நல்லா போகும்போது பாத்தீங்கன்னா, எங்க குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பத்தோட 15 பேர் மொத்தமா மன்னா எக்ஸ்பிரஸ்ல போனோம். முன்னாடி ஒரு நீடாமங்கலாம் சொன்னாங்க அப்படிதான் போவோம். மன்னார்குடி எக்ஸ்பிரஸ்ல போகும்போது ஒரு பெரிய அனுபவம். அன்னைக்கு அன்னைக்கு எங்க அக்காவுக்கு பர்த்டே, அன்னைக்கு நைட் அங்க கேக் வெட்டினோம், எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, டிடிஆர் வந்தாரு, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி
1: நீங்களும் பெரிய சம்பவம் பண்ணிருக்கீங்க. அப்போ
3: ரொம்ப மகிழ்ச்சி எல்லாம். அதுக்கப்புறம் நாங்க அந்த மாதிரி எங்க குடும்பத்தோட எல்லாம் வெவ்வேறு திசையில போயிட்டாங்க, வெவ்வேறு பயணத்தை செஞ்சுட்டு இருக்காங்க, வெவ்வேறு திசையில போய் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாக்குறாங்க. அந்த அந்த நாள் வந்து நாங்க வீட்டுல தீபாவளி அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கெல்லாம் ஒன்னா சேருவோம். இப்ப அது கிடையாது. அந்த ட்ரெயின்ல அதே மாதிரி ஒன்னா சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அது. அந்த
1: நீங்க சொல்லும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்றது தெரியுது. நன்றி நன்றி
3: கௌதம்ஜி. நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க. நன்றி
3: நன்றி நன்றி.
1: வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
4: வாழ்க வளத்துடன் கேவி ஜெயசீலன். கொண்டாடப்பட்டீங்க.
1: சொல்லுங்க.
4: நான் முத முதல்ல என் சாலப்பட்டுல இருந்து சேலத்துக்கு பாட்டி ஊருக்கு அப்ப ட்ரெயின்ல போனேன். அது அப்ப புகை வெட்டிதான் அப்போ டீசல் இன்ஜின் வர காலம். அது புகை விட்டு போறது எனக்கு பிடிக்கும், பள்ளியும் ஆச்சரியமா இருக்கும். அது உட்காந்து ஜனல் வரைச்சி உட்காந்து போனேன் முத முத. அப்ப தஞ்சை கம்பம் கூட வரிசையில எடுத்துருக்கோம். அது பார்த்து எனக்கு ஆப்போசிட்ட

0: அவங்க ஓடும்.
1: ம்,
0: என்ன இப்படி ஓடுது, எப்படி என்ன, அது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒண்ணுமே இப்படி போய் ஆச்சரியமான நிகழ்வுலாம்
1: போகும்போது சாதாரணமா நடக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சூப்பருங்க, சூப்பர், நன்றி, நன்றி பகிர்ந்தது. உங்களுடைய முதல் ரயில் பயண அனுபவம் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்போ சொன்னவங்க ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலர் சம்பவம் பண்ணியிருக்காங்க, சிலருக்கு ரொம்ப அது ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுடைய அனுபவங்களையும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க, விவித் பாரதி, தமிழகம், 102.3.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: 5:31 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம், வணக்கம்,
1: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
4: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபராஜபுரம் மாவட்டம். இக்பால் கௌதம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க?
4: ஆ, சூப்பர் இருக்கேன் சார.
1: சொல்லுங்க.
4: ரயில் பயணிகளில் அனுபவத்தை கேட்டீங்க, எனக்கு நினைவு தெஞ்சிலிருந்து ரயில்ல போன ஞாபகம் இல்லை. ஆனா 20 வயசுல சென்னைக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் நீண்ட தூரம் பிரயாணம் சொன்னா பாம்பே போற வாய்ப்பு கிடைச்சிச்சு, நாடு போச்சுக்காக. அப்ப வந்து ஒரு ஒரு ஊரையும் கிராஸ் பண்ணி போகல, ஒரு ஒரு மாநிலமா போச்சு. பஸ் தெலுங்கு வருது, அப்புறம் கன்னடம் வருது, அப்புறம் ஹிந்தி,
1: அப்படியே லாங்குவேஜ் எல்லாமே மாறிட்டே வந்திருக்கு,
4: மாறிக்கிட்டே இருக்கு. புது புது மனிதர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் டெல்லி போற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அங்கேயே ஒரு ஒரு ஊரா போயிட்டு தெலுங்கு, கன்னடம் அந்த மாதிரி போயிட்டே இருக்கீங்க. அது சமயத்துல தொகை உள்ளாரெல்லாம் இது போட்டிருக்காங்க, ரயில்வே டிராக் போட்டிருக்காங்க. அப்ப அப்பெல்லாம் ரொம்ப வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சு. லைட்டு போட்டுருக்காங்க அந்த நேரத்துல, அது லைஃப்ல மறக்க முடியாத நிகழ்ச்சியா. உங்கள் மூலமா அதை ஞாபகப்படுத்துறது மிகவும் நன்றி.
1: நன்றிங்க, நன்றி, நன்றி ஷேர் பண்ணதுக்கு. வணக்கம், வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
5: நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் கத்திரிப்பட்டிலிருந்து பாக்யராஜ் பேசுறேன் சார்.
1: பாக்யராஜ் சொல்லுங்க.
5: நான் முத முதல்ல வந்து 2016 திருவாரூர்ல இருந்து திருப்பதி போனோம் சார்.
1: 2016 ஓகே, ஓகே.
5: திருவாரூர்ல இருந்து திருப்பதி,
1: ஓகே. சரி, ஏதாவது ஸ்பெஷலா நடந்துச்சா இல்ல ஃபர்ஸ்ட் டைம், எப்படி இருந்தது உங்களுக்கு?
5: ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார்.
1: ரொம்ப சந்தோஷமா இருந்ததா?
5: ஆமா சார்.
1: ஓகேங்க, ஓகே, ஓகே. நன்றி,
5: நன்றி சார்,
1: நன்றி. ஓகே, தொடர்ந்து நம்ம பேசுவோம். இப்போ ஒரு சூப்பரான பாடல் லீலை படத்திலிருந்தே வந்துட்டே இருக்கு. சதீஷ் சக்கரவர்த்தி, ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடின பாடல் வாலி வரிகளை சதீஷ் சக்கரவர்த்தி இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு அணிந்துங்க விவித் பாரதி, தமிழகம், 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோட சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: 5:39 கடந்து போயிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய முதல் ரயில் பயண அனுபவம் பத்தி பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க
1: சார்? வில்லிவாக்கம் தங்கம் சார்.
0: தங்கம்,
1: சொல்லுங்க. தென்காசி மாவட்டம் சின்னகாலாம்பேட்டை.

0: ட்ரெயின்ல போனா ஃபர்ஸ்ட் சங்கரன்கோயில் தான் போனோம் சார். சங்கரன்கோயில ஏறணும். சங்கரன்கோயில் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே இருக்காது, கோபுரம். கோபுரம் தான், எந்த நம்ம தமிழ்நாட்டிலே அந்த இது கிடையாது சார். கோபுரம் தான் வாசல் முன்னாடி சங்கரன்கோயில். எங்க அண்ணன் கூட்டு என்ன கோயில் கூட்டு வந்திருக்க அப்படின்னு உள்ள உள்ள போனா ரயில்வே ஸ்டேஷன் ஒரே ஒரு ரயில் தான் வரும். அப்போ அந்த காலத்துல 88 ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிக்க வச்சுதான் கூட்டு போனாரு அப்பவும் உட்கார ரொம்ப தூரம்.
1: முதல் தடவை?
0: ஆமா சார், முதல் முதல் சங்கரன்கோயில இருந்து சென்னைக்கு
1: சென்னைக்கு வந்தீங்க. அருமை அருமை, நன்றிங்க, நன்றி பகிர்ந்ததுக்கு.
0: தேங்க் யூ சார்.
1: வணக்கம்
2: சார். வணக்கம் சார், நான் அம்பத்தூர்ல தேவராஜ் பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: நான் வந்து 1978 வந்து ஸ்கூல் படிக்கிறது, ஸ்கூல்ல போகும்போது ட்ரெயின்ல தான் போவோம். அப்போ வந்து கரி இன்ஜின் சார். அப்போ ஒர்க் பண்ண ஒரு ட்ரெயின் ஒன்று போவோம், பெரிய இந்த ஐசிஎஃப்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் அதை போறதுக்காக விட்டுருப்பாங்க. அதை தேடுறதுக்கு எல்லாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஓடுவோம் பாருங்க. ஓடி அதை எப்படியும் 5 மணிக்கு பிடிச்சிருவோம் வீட்டுக்கு, 5-5:30 மணிக்கு. அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம். நீங்க ஞாபகப்பட்டு விட்டீங்க, ரொம்ப ஜாலியா இருக்கும் சார்.
1: ஓகே ஓகே, நீங்க சொல்றதுலயே தெரியுது நீங்க எவ்வளவு ஜாலியா அதை என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு.
2: ஐயோ ரொம்ப ஜாலியா, நீங்க ஞாபகப்பட்டு விடு, ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களுக்கு. அந்த மாதிரி ஜாலியா நாங்க அனுபவிச்சு சார் ட்ரெயின்ல, கரி இன்ஜின்ல.
1: ஓகேங்க, ஓகே ஓகே, நன்றி நன்றி சார், நன்றி,
2: ரொம்ப நன்றி சார்.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
3: சத்யநாராயணன் தர்மபுரம் பேசுறேன்.
1: சத்யநாராயணன் தர்மபுரியில இருந்தா?
3: பெரம்பூர்ல
1: இருந்து. ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க.
3: என்னுடைய அனுபவம் பாத்தீங்கன்னா, நான் 58-60 காலகட்டங்கள்ல அப்ப ஸ்கூல்ல லீவ் போது வெக்கேஷன் அப்போ கோயம்புத்தூர்ல இருந்து கடலூருக்கு எங்க வீட்டுல பேரண்ட்ஸ் அனுப்பி வைப்பாங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு. அப்போ அந்த ஸ்டீம் இன்ஜின், கரி இன்ஜின் தான் இருக்கும். அதுல போய் உட்காந்து நானும் எங்க அண்ணன் ஜன்னல் உட்காந்து சீட்ல உட்காந்து சண்டை போட்டுக்கோன்னு சீட்டு பிடிக்கிறதுக்கு. ஆனா ஏன்னா ஜன்னல் பக்கம் உட்காந்தான்ட்டு அவ்வளவு ஒரு கொடுமையா இருக்கு. ஏன்னா அந்த கறி இல்லாம நம்ம மேலதான் கண்ணுல விடுவோம், தட்டையில விடுவோம். ஏன்னா விண்டோ சீட்டு பிடிச்சிருந்து உட்காந்து அந்த மாதிரி ஒரு கொடுமையா இருக்கும். இறக்கும் போது பார்த்தா துணி இல்ல, ஒரே பிளாக் ஆயிரும். அந்த மாதிரி அந்த அனுபவம் 1948-1950 அது தொடர்ந்து இப்போ ரயில் பயணம் எனக்கு தொடர்ந்து இருக்கு. மாசம் மாசம் சென்னை கோயம்புத்தூர் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோமீட்டர் பயணம் பண்ணிருக்கேன்.
1: உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியலையா, அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்தது இப்ப இருக்கிறதுக்கும்?
3: இப்போ அப்ப எல்லாம் பேசஞ்சர் ட்ரெயின் தான் அதிகபட்சமா, எக்ஸ்பிரஸ் கிடையாது, பேசஞ்சர் ட்ரெயின் தான் எல்லாமே. மீட்டர் கேஜ் வேற இருந்து 10,000 மீட்டர் கேஜ் சேலத்துல இருந்து கடந்து வரணும், மீட்டர் கேஜ் தான் வரணும். பிராட் கேஜ், மீட்டர் கேஜ் எல்லாம் பெஞ்ச் பலக சீட்டு தான் இருக்கும்.
1: வாய்ப்பு கிடைச்சது, நன்றி. வணக்கம். வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
4: நாகை மாவட்டம் திருக்குவளை வட்டம் பன்னப்பேர் நாகராஜன் பேசுறேன் சார்.
1: நாகராஜன் சொல்லுங்க.
4: நான் கூட நேத்து கூட வசந்தளைப்புல வந்து தவிர்த்துக்கலாம் நினைச்சேன். ஆனா இந்த இது என்னுடைய வாழ்க்கை பயணத்தோட தொடர்பு உள்ளதுனால இந்த தலைப்புல பேசுறேன் இன்னைக்கு.
1: ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க.
4: வருடம் வந்து சார் 1987. இப்ப எனக்கு வயது 50 ஆக போகுது. அப்ப வந்து வீட்டு வேலைக்காக சென்னை 52 வந்தேன்.
1: ஓகே.
4: அப்ப சின்ன வயசுல 3வது வயசுலதான் படிச்சிருந்தேன். அப்ப எங்க வீட்டுல எல்லாம் அப்ப முக்கியமான காரணம் ட்ரெயின்ல போற ஆசைக்குதான் அங்க வந்தது. எங்க ஊர் நாகப்பட்டினம் மாவட்டங்கிறதுனால அங்க எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா மதுரை ஆதினத்துக்கு சொந்தமான ஒரு கோவில் நிலம் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த ஒரு நிர்வாகமும் இருக்கு அவங்க. அதுல மேனேஜரா இருந்தவங்களோட உறவுக்காரவங்க தான் அங்க நம்ம 52 போஸ்ட் ஆபீஸ்ல ஹெட் ஆபீஸ்ல வேலை பார்த்தாங்க. அவங்க வீட்டு வேலைக்குதான் ஆனா இங்க வந்தேன். அதான் முதல் என்னுடைய ரயில் பயணம். அதுல என்ன கேட்டீங்கன்னா, தூங்கிட்டு இருந்தப்ப ட்ரெயின்ல படிச்சு தூங்கிட்டு அந்த பாலத்தை கடந்து போகும் பாருங்க, அப்ப ஒரு சவுண்ட் அதிகமா வரும் பாருங்க. அப்ப வந்து நான் பயந்துட்டேன்,
1: போதும் அப்படின்னு.
4: அது மாதிரி ஒரு உணர்வு, டக்குனு கிளம்பிட்டேன். அப்பதான் முதல் பயணம் அது.
1: ஓகே ஓகே,
4: அதனால அது எனக்கு வாழ்க்கை பயணமே அதுல தொடங்கினதுதான் ரயில் பயணத்துல.
1: ஓகே, அப்படிதான் லைஃபே ஆரம்பிச்சிருக்கு.
4: ட்ரெயின்ல வந்தேன்னா ஆசையில சென்னை கிளம்பியாச்சு.
1: அருமை அருமை, நன்றிங்க, நன்றி பகிர்ந்ததுக்கு,
4: நன்றி சார்.
1: ஓகே, ஸோ எல்லாருமே ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த தருணத்தில் ஒரு சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம பேசலாம். மாற்றான் படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஜாவத் அலி, மகாலட்சுமி ஐயர் இணைந்து பாடின பாடல். மதன் கார்கே வரிகளை ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில கேட்டுணிந்திருங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் தொடர் சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க. கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: தென்றல்.
1: 5 மணி 50 நிமிஷம் கடந்த

0: 5:50 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம். நிறைவா நேயர்கள் கிட்ட பேசிடலாம். பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுடைய முதல் ரயில் பயண அனுபவம் பத்தி பேசிட்டு இருக்கோம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் மாவட்டம் ஒன்னே பசங்க ராஜா பேசுறேன்
0: சார். ராஜா?
1: ஆமா சார்.
0: ஓகே, சொல்லுங்க.
1: எனக்கு
0: ஏறி இறங்கின மாதிரி ஆயிடுச்சா?
1: ஆமாங்க, ஆமாங்க. இப்ப எனக்கு வந்து இப்போ 48 ஆகுது சார். ஏறது
0: கிடையாது. அதுக்கப்புறம் ட்ரெயினே ஏறினது கிடையாதா?
1: கிடையாது, கிடையாது.
0: ஆஹா, என்ன சொல்றீங்க? ஒரே ட்ரெயின் தானா இது வரைக்கும்?
1: ஒரே ஒரு 15 ஏறணும் பாருங்க. அதுதான் இந்த வரையும் ட்ரெயினை பாத்துக்கிட்டு தான் இருக்கா, ஏறணும் கிடையாது.
0: ஆஹா, வித்தியாசமா இருக்கே கேட்கவே. சீக்கிரம் ஏதாவது ட்ரெயின் ஏறி ஒரு பயணம் பண்ணுங்க. நன்றிங்க, நன்றி, நன்றி. வணக்கம். வணக்கம்.
2: உடையார் போலயம் அஜின்.
0: அஜின்?
2: ஆமா சார்.
0: ஓகே, சொல்லுங்க.
2: இந்திரா காந்தி அம்மையார் மறைந்த நேரம் சார் அது.
0: ஓகே.
2: நான் வந்து திருச்சி கல்லூரியில படிச்சிட்டு இருக்கிறேன். அங்க இருந்து லால்குடி வரணும். ஆனா பஸ் எல்லாம் போகல, ரயிலும் ரத்து பண்ணிட்டாங்க, பந்து அறிவிச்சிட்டாங்க. 2 அங்கே திருச்சியிலே தங்கிட்டேன். 3rd ட்ரெயின் விட்டுருக்காங்கன்னு சொன்னோடனே அப்பதான் சார் ட்ரெயின்ல
0: ஏறேன்.
2: ஆனா அந்த ட்ரெயின் மார்க்கம் வந்து எனக்கு புதுசா இருந்தது. சாலை போக்குவரத்துலயே போயிட்டு வந்துட்டு இருந்தவன் இந்த ட்ரெயின் மார்க்கத்தை பார்த்தோன்னே மாறிகீறி ஏறிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயமும் பதட்டமும் உண்டாயிடுச்சு. இடையில வேற கல்லேறி வேற கல்லால வேற அடிக்கிறாங்க. ஒரே பயத்தோட வந்து ஒரு வழியா சேர்ந்துட்டேன் சார்.
0: அதான் முதல் ரயில் பயணம் உங்களுக்கு? கலவரத்திலேயே ரயில்ல பயணம் பண்ணிருக்கீங்க போலயே, அதுவும் முதல் தடவை.
2: முதல் தடவை பயம் கலந்து.
0: சூப்பருங்க, சூப்பர். அப்ப எத்தனை தடவை டிராவல் பண்ணாலும் அது மட்டும் மறக்கவே மறக்காது.
2: மறக்க முடியாது சார். நன்றி.
0: ஓகேங்க, நன்றி, நன்றி. வணக்கம். வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
3: சார் வணக்கம். கும்பகோணம் மட்டம் பித்தராஜபுரம் கிருஷ்ணசாமி.
0: கிருஷ்ணசாமி, சொல்லுங்க.
3: சார், நான் முதல் ரயில் பயணம் வந்து சார் ஒரு மறக்க முடியாத அனுபவம். ஆர்மி செலக்ஷனுக்காக தரங்கம்பாடி போய் செலக்ஷன் ஆகி அங்கிருந்து ஹைதராபாத் அப்படியே அனுப்பிச்சுட்டாங்க. மயிலிருந்து சென்னை சென்ட்ரல் அப்படியே. அது ஒரு பெரிய அனுபவம். முதலா வீட்டுக்கு கூட வரல, அப்படியே நேரம் செலக்ஷன் ஆகி போயிட்டேன்.
0: வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
4: ஒரு புடிச்சிட்டீங்களா?
0: ஓடி வந்தீங்களா? நடந்து வந்தீங்களா?
4: உட்காந்துட்டே
0: புடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க, யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
4: அதுக்கப்புறம் பையனை 2010 சேர்த்த சார் சென்னையில. அப்ப எங்க ஃபேமிலியோட போகும்போது எங்க வீட்டுக்கு ரொம்ப உருளைக்கிழங்கு அந்த எல்லாம் எடுத்துக்கிட்டு

0: போகும்போது அந்த அது ஒரு சுகம் பாருங்க சார், எல்லாரையும் ஏறிக்கே பாத்துட்டு போறது அது ஒரு சுகம் சார். ட்ரெயின் வாழ்க்கை அது ஒரு வாழ்க்கை தான் சார்.
1: ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா.
0: அவ்வளவு சுத்தமா இருக்கு சார். ஏன்னா நம்ம வந்து சிறுகால இருக்கிறதுனால வந்து ஒரு கிராமம், இந்த கிராமத்துல இருந்து போய் நான் சென்னையில போய் மெட்ரோ ட்ரெயின்ல போகும்போது எனக்கு ஒரு தனி
1: வித்தியாசமாவும் புதுசாவும் இருந்திருக்கும்.
0: ஆமா சார், அது அந்த அண்ணகொண்டு அண்ணகொண்டு வழியா போய் நம்ம சார்.
1: ஆமா ஆமா,
0: அது எனக்கு தெரியாது சார், என் பையன் சொல்லிதான் சார் எனக்கு தெரியும். எனக்கு ஒரே ஆச்சரியமா போயிட்டு சார் எனக்கு. எப்படி சார்?
1: நன்றி
0: சார்.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி சார் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி. ஓகே, நிகழ்ச்சி நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு. மயக்கம் என படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ் சைந்தவி இணைந்து பாடின பாடல், தனுஷ் வரிகளை ஜிவி பிரகாஷ் குமார் செய்யல. ஸோ வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ண வேணாம். மறுபடியும் ஒரு நிகழ்ச்சியில் இணைவோம். கேட்டு அடைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இப்பொழுது கேட்கலாம்
2: பக்தி மாலை.
1: தெய்வீக கானங்களோடு பலம் வர இருக்கிறது பக்தி மாலை.

சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டோம். தெய்வீக மனம் கமழும் பாடல்களோடு வலம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை.

தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து சாதன சர்க்கம் கமல்ஹாசன் பாடிய பாடலை கேட்டோம். வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை தரும் பாடல்கள்.

நீலகிரி எக்ஸ்பிரஸ் திரைப்படத்திற்காக சோழமங்கலம் ராஜலட்சுமி பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 6:18. பலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை.

நாட்டு புறப்பாட்டு திரைப்படத்திற்காக சித்ரா குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். தெய்வீக கானங்களோடு வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை.

0: படிப்பதற்கு உருவெடுத்தேன் தாயே.
1: தேவியின் திருவிளையாடல் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை வலம் வர நாம் கேட்டது
2: பக்தி மாலை.

0: தலைப்புச் செய்திகள். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்கள் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் செய்வதில் தமிழக அரசு அலட்சியம் காட்டுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், சேலம் கரூர் திண்டுக்கல் வழித்தடத்திலும் ஒசூர் ஓமலூர் வழித்தடத்திலும் இரட்டை பாதை அமைப்பதற்கான திட்டமும் இதில் அடங்கும் என்று கூறினார். அரக்கோணம் ரேணிகுண்டா இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டமும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் இம்மாநிலங்களுக்குட்பட்ட 17 மாவட்டங்கள் பயனடையும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதற்கிடையே தென் மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டங்கள் மூலம் 52 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தவேக தலைமையிலான கூட்டணிக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த பனையூரில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் 57 துறைகளின் கீழ் 1,117 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. இதில் 13 சட்ட மசோதாக்களும் 9 அரசினர் தனி தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28 நாட்கள் 178 மணி நேரம் 31 நிமிடங்கள் பேரவை நடைபெற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் இப்போட்டிகளில் பங்கேற்பதற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு 26 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் செய்வதில் தமிழக அரசு அலட்சியம் காட்டுவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி டெல்டா மாவட்டங்களில் வீணாகும் நெல் மணிகளை பாதுகாப்பதற்கு முறையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று குறை கூறியுள்ளார். இந்த மாவட்டங்களில் பெய்த மழை காரணமாக நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டுவரப்பட்ட நெல் மூட்டைகள் முழுமையாக கொள்முதல் செய்யப்படாமல் சாலையோரங்களில் குவித்து வைக்கப்பட்டிருந்ததால் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக விவசாயிகள் விளைவித்த நெல் மணிகளை முழுமையாக கொள்முதல் செய்து அவர்களின் நலனை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை தமிழகம் உள்பட அனைத்து மாநிலங்களும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் ஆண்டுதோறும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ள போதிலும் அதனை செயல்படுத்தும் பொறுப்பு மாநில அரசுகளுக்குத்தான் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இருப்பினும் மாநில அரசுகள் இதனை முறையாக செயல்படுத்தவில்லை என்பதையே புள்ளி விவரங்கள் எடுத்துரைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் அதிக அளவில் பெண்களும் குழந்தைகளும் தான் பாதிக்கப்படுவதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி

0: செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை எதிர்த்து அஇஅதிமுக தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்வழக்கின் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் ராயல்சீமா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சியின் பெருங்குடி மண்டலத்திற்குட்பட்ட பகுதியில் கட்டப்பட்டுள்ள நாய்கள் இன கட்டுப்பாட்டு மையம் மற்றும் செல்லப்பிராணிகள் சிகிச்சை மையத்தினை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியில் மாநில அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் கீழாந்துறை கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாமினை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் மோதிரங்கள் வைக்கக்கூடிய பாதுகாப்பு பெட்டகம் மற்றும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களின் செயல்பாடுகளை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூரில் விநாயக சதுர்த்தி ஊர்வலத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாநகர காவல்துறை ஆணையர் திருமதி ராஜேஸ்வரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5.40 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஷீதல் தேவி தங்கப்பதக்கம் வென்றார். கலப்பு குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கத்தையும் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் பாவனாவும் சரிதாவும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தோமன் குமாரும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 15-0 என்ற கோல் கணக்கில் சீன தைபேயை வென்றது. அன்மோல் இக்கா 6 கோல் அடித்தார். ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தக்கர் பிரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கோகி ஒகாவாவை வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்தியா ஏ அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்கள் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் செய்வதில் தவேக அரசு அலட்சியம் காட்டுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:40.

0: நேர்களே, இப்பொழுது கேட்கலாம். என் விருப்பம். இது 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை. இனிமையான கானங்களோடு இது இவ்வேளையில் உலாவர இருப்பது என் விருப்பம்.
1: மனதிலே ஒரு பாட்டு

மனதில் எழுதி வைத்த நினைவுகள் மடைத்திறந்த வெள்ளமாய் பெருகி பாடலாய் வலம்பரக்கேற் ரசித்தோம் நேர்களை. எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடலது தாயம் ஒன்று. இந்த திரைப்படத்திற்காக வலம்பரக்கேட்டோம். நேரம் 6:45 முப்பது நொடி. வலம் வந்து கொண்டிருப்பது என் விருப்பம்.

எங்கோ இருந்தாலும் நினைவுகள் மட்டும் மனமெனும் தேரேறி அந்தந்த இடத்திற்கே சென்றுவிடும். அதைத்தான் அழகாய் சொல்லி சென்றது நாம் கேட்டு தந்த பாடல். என் ஜீவன் பாடுது இந்த திரைப்படத்திற்காக லதா மங்கேஷ்கர் பாடிய பாடல். இது என் விருப்பம். இனிமையான பாடல்களோடு இதமாய் இவ்வேளையில் வளம் வந்து கொண்டிருப்பது என் விருப்பம்.

இது என் விருப்பம். இனிமையான பாடல்களோடு இதமாக இவ்வேளையில் வளம் வந்து கொண்டிருப்பது என் விருப்பம்.

0: தாங்கள் காண்பது கனவா அல்லது நினைவா என்ற எண்ணம் இவர்களுக்குள் எழ வலம் வந்தது. நாம் கேட்ட சொத்த அந்த பாடல் கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடுறது நாளெல்லாம் பௌர்ணமி. எந்த திரைப்படத்திற்காக வலம் பெற கேட்டோம்?
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 944400103 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது 1 நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு 1 நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான 1 நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.

நேரம் 7:40. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இப்பொழுது கேட்கலாம்

திரை கானம். திரை கானத்தில் மலரவிருக்கும் முதல் பாடல்

இதய தாமரை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். உலா வந்து கொண்டிருப்பது திரைகானம் அளிக்கும் பாடல்கள்.

மௌனராகம் திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடலை கேட்டோம். இதுவரை வதம்பர நாம் கேட்டது திரை கானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். தொடரவிருப்பது தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் 20,804 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டம்.

0: உள்ளது. பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அருணாச்சல சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் இன்று உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஜனநாயகத்தின் அன்னையாக இந்தியா திகழ்கிறது என்றும் இதற்கு பெருமை சேர்க்கும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சட்டப்பேரவைகளில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாடு முழுவதும் 5 மாநிலங்களுக்கு உட்பட்ட 14 மாவட்டங்கள் பயன்பெறும் வகையிலான 3 ரயில் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 10,783 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்கள் இதன் மூலம் பயனடையும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேபோல் தமிழகம் உட்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். இந்த திட்டங்களை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளன. தேசிய மாணவர் படை மற்றும் தேசிய பாதுகாப்பு கல்லூரிகளின் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கை விமானப்படைக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தமும் இதில் அடங்கும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனுர குமாரா திசநாயக்கையுடன் பேச்சு நடத்தினார். இந்திய பாதுகாப்பு படை சார்பில் கட்டப்பட்டுள்ள பாலங்களையும் இரு தலைவர்களும் திறந்து வைத்தனர். பிரிக்ஸ் அமைப்பின் நிதி அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் மும்பையில் இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் இதற்கான பணிக்குழு அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. போலி விதை பயன்பாட்டை தடுக்கும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் நாளை ஆலோசனை நடத்த உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை விவசாயிகள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் 740 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் கடந்த 15 நாட்களில் மேற்கொண்ட சோதனைகளின் போது இவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். போதைப் பொருள் கடத்தலை தடுக்கும் வகையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். ஆசியான் இந்தியா வேளாண் அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. வேளாண் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாக திரு மகேஷ் சந்திர திரிபாதி இன்று பதவியேற்றார். மும்பை மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் திரு ஜிஷ்ணு தேவ் வர்மா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இமாச்சல பிரதேச முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் சுக்கு இன்று புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினார். பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக இமாச்சல பிரதேச

0: அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மூன்று இடங்களில் வானியல் மையங்கள் ஏற்படுத்துவது தொடர்பாகவும் முதலமைச்சர் விவாதித்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊழல் காரணமாக ஜனநாயகத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை குறைந்து வருவதாக கேரள உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் செனிதாலா கூறியுள்ளார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். ஊழலை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் கூறினார். கேரளத்தில் லஞ்சத்தை ஒழிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டார். போதைப்பொருள் பயன்பாட்டை முற்றிலுமாக ஒழிக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ரமேஷ் செனிதாலா கேட்டுக் கொண்டார். குஜராத் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் ஏழு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. கர்நாடகாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு சதீஷ் ஜர்கோகலி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். பெங்களூருவில் உள்ள 18 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மகாராஷ்டிராவில் விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளில் 5% இடஒதுக்கீடு வழங்கும் மாற்றியமைக்கப்பட்ட திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த விளையாட்டு வீரர்களின் சமூக பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் கூறியுள்ளார். இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பான பேச்சுக்கள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறினார். குறித்த காலத்திற்குள் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். அசாமில் குழந்தைகள் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் குழந்தைகள் பாதுகாப்பில் உள்ள குறைபாடுகள் களையப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பீகாரில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக 14 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த 5 நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக இந்த மாவட்டங்களுக்கு உட்பட்ட 40 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இம்மாதத்தில் இயல்பை விட 31% கூடுதலாக மழை பதிவாகியுள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. நேபாள வெள்ளத்தின் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக 7 பேர் கொண்ட நாடாளுமன்ற துணைக்குழுவை அந்நாட்டு அரசு ஏற்படுத்தியுள்ளது. RSP உறுப்பினர் சுஷீலா கட்கா இந்த துணைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 15-10, 15-11 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜோ யு யோவை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் தெபோரா ஜான் ஈஸ்வர் சாய் கதம் இணையும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஃபக்ருதீன் அலி அகமது ஷௌரியா சமாலா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனக் சௌஹான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-16 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ஷோகோ ஒகோகாவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் ரக்ஷிதா ஸ்ரீ, இஷாராணி பருவா, மான்சி சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் 20,804 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதைச்சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. நேர்களை இப்பொழுது கேட்கலாம் திரைக்கானம் அளிக்கும் பாடல் ஒன்று.

0: வலம் வந்தது திரை கானம். இனி நேர்கள் பதிவுகளையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். இனிய மதிய மாலை வணக்கம், மதிய நேரத்திற்கும் மாலை நேரத்திற்கும் பதிவுகளை போட்டிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், பர்வதவர்தினி, முத்து லக்ஷ்மி, மாதவரம் வீரராகவன், எம்பி நச்சுப்பிள்ளை, அவர் காரைக்காலிருந்து கமலாபரதன், அடுத்து சாந்தி ரமேஷ், அவங்க பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் அவங்களும், அடுத்து நிறைய நேயர்கள், நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அடுத்து வந்து மேலப்பேடு தயாளன், ஹரிராம் தேனியிலிருந்து, ஹேமலதா, பெரம்பூர் கமலா சண்முகம், அடுத்து ஆரணி பாப்பாம்பாடி, ஆண்டாள் தேவமணி, இவங்களும் வந்து பாபு முள்ளக்காடு அவரும், அடுத்து சூளை ரீஜா மனோகரன் அவரும், அப்புறம் ஜி கதிரவன் வாரியங்காவிலிருந்து, குழஞ்சிநாதன், இவங்க எல்லாமும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் முகமது பிலால், அப்புறம் வந்து அயனாவரத்திலேருந்து ரங்கநாதன் அவரும், அப்புறம் மேட்டுப்பட்டி கண்ணன், அடுத்து மாரணி தேவி அருணாச்சலம், இவங்களும் வந்து பாடல்கள் கேட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் அவரும், அந்தோணி ராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, அடுத்து பர்வதவதி சூடரிஜாவன், நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து, இவங்களாம் வந்து அந்த பதில்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா சரியான பதில்களை பதிவு பண்ண அனைவருக்குமே வாழ்த்துக்களை சொல்லணும். அதோடு வந்து மாதவர் வீரராகவன், இந்த பாரிவள்ளல் அவரை வந்து எங்கிருந்துன்னு போடல, ஏழு கிணறு அப்தாகீர், அடுத்து அந்தோனிராஜ், முனிவேல் குமரன், இவங்களும் போட்டிருக்காங்க, பதிவு பண்ணியிருக்காங்க. செந்தில் குமரன் ஷோபா, கார்த்திக் சோழா குமரன் அவரும் பண்ணியிருக்காரு, மாலதேவி அருணாச்சலம், காஞ்சனா கொடமாண்டப்பட்டி, கே வி ஜெயசீலன், இவங்களாமும் பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வங்கட்ராமனும், பழனி கவிதா, பாப்பாரப்பட்டி தர்மபுரி மாவட்டத்திலிருந்து, அப்புறம் சிவராம் நாகராஜன், இவங்களாம் கூட பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்த இளைஞர்களே, விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. நேரம் 7:30. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள ஐயாசாமி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல்

0: அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. வள்ளுவரின் வாக்கு. அன்பை அடிப்படையாக கொண்டதே உயிர் நிறைந்த இந்த உடம்பு. அன்பு மட்டும் இல்லைன்னா இந்த உடம்பு வெறும் எலும்பின் மேல் தோல் போர்த்தியது போன்றதாகும். மனித நேயம் நம் எண்ணங்களை மேன்மைப்படுத்துகிறது, வன்முறைகளை கட்டுப்படுத்துகிறது, பிரிந்த உள்ளங்களை ஒன்று சேர்க்கிறது, வாடிய பயிரை கண்டு வாடும்படி செய்கிறது. மனிதநேய பணியாளர்களின் தியாகத்தையும் துணிவையும் நாம் அனைவரும் போற்றணும், பாராட்டணும். பல இடங்கள்லையும் பட்டினியால் தவித்தவர்களுக்கு உணவு, அரிசி, பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்களை மனிதநேயம் கொண்டவர்கள் தேவை உள்ளோருக்கு கொடுத்து உதவுனாங்க. நேரங்காலம் பார்க்காம குடும்பம் தங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எண்ணாமல் உயிரை துச்சமென எண்ணி நோயாளிகளுக்கு சேவை புரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள் மனித நேயத்துடன் செயல்பட்டு வருவதை பார்க்குறோம். இப்படி இன்னும் நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாமல் மனித நேயத்தோடு பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயாசாமி சார், நீங்களும் இதை உங்கள் பகுதியில் பார்த்துருப்பீங்க. இப்படியெல்லாம் தன்னலமில்லாத பணிகளை செய்வதனால்தான் ஏதோ கொஞ்சம் மழை பெய்யுது. பருவகால மழைகள் கொஞ்ச நஞ்சம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அன்போடு, அருளோடு, தன்னலமற்ற பொதுநலத்துடன், மனிதநேயத்துடன் மற்ற உயிர்களையும் காத்து நிற்கும் உத்தமர்களால் தான் மனித குலம் தழைத்து நிற்கிறது. இதில் சிலர் நம் கண்ணுக்கு தெரிகிறார்கள், பலர் கண்ணுக்கு தெரியாமல் மனிதநேயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதநேயம் மிக்க செயல்கள் நம் கண்ணுக்கு தெரிவது நம்மை நாமே செம்மைப்படுத்தி கொள்வதற்கு ஒரு பாடமாக அமையலாம். இந்த மனிதநேயத்துக்கு ஏதாவது குற்றம் குறை வந்தால் மனித வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். அதை மறந்துடக்கூடாது. எத்தனையோ உயிர்கள் இருந்தாலும் மனிதநேயத்தால் தான் மனித இனத்துக்கு மரியாதை. இந்த உணர்வு தான் அடுத்தவர் துக்கத்திலும் துயரத்திலும் பங்கெடுக்க வைக்கிது. சொந்த பந்தங்களுக்கு தானம் தர்மம் செய்வதை விட எந்த பந்தமும் இல்லாத முகம் தெரியாதவர்களுக்கு ஒருவர் தானம் செய்ய முன்வந்தால் அதுவே மனிதநேயம். இரத்த தானம் செய்வீர், கண் தானம் செய்வீர், உறுப்பு தானம் செய்வீர், பிற உயிர்களை காப்பீர் போன்ற வாசகங்களை நம் மனசில் வச்சுக்கணும். மனிதகுலம் செழிக்க தழைக்க மனிதநேயம் வளர்ப்போம். சக மனிதரிடத்தில் அன்பு செலுத்துவோம். ஐயாசாமி சார், சூரியனின் ஒளி எந்த பொருள் மீது பட்டாலும் அந்த பொருள் அழகுடையதாய் தெரியும். இது ஆங்கில கவி ஷெல்லி சொன்னது. அதே போல தூய அன்புடன் பிறருக்கு நாம் கொடுக்கும் எந்த பொருளும் அதி உன்னத மதிப்புடையதாகவே கருதப்படும். தேவைப்படுகிற உதவி கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கணும். அதுதான் பெறுகிறவர்களுக்கு பேருதவி, தருபவர்களுக்கு பெருமை. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஜஸ்டிஸ் டிலேடு இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்னு. அதுபோல ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்கு ஒருவர் உதவி புரிந்து வாழும் வாழ்வு உன்னதமானது. கொடுத்து வாங்குறதும்பாங்க, அப்படி கொடுத்து வாங்கணும். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இயற்கை நமக்கு அளிப்பதை ஏதாவது எதிர்பார்த்தா செய்யுது, கடமையேன்னு செய்யுது. மரங்கள் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்கின்றன, பிரதிபலன் பார்த்தா செய்கின்றன. புங்க மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மரம் காற்றுல கலந்திருக்கும் மீத்தைல் ஐசோசயனைடு என்னும் நச்சு வாயுவை உறிஞ்சும் தன்மையுடையதான். இதற்காக எதையாவது எதிர்பார்த்தா அந்த மரம் அந்த செயலை செய்யுது இல்லையே? அப்போ நீங்க ஒரு புங்க மர கன்றையாவது நடுங்க, புங்கன் வைத்தால் புண்ணியம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் வி. சரவணன் அவர்கள்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 7:35. நேர்களே, இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்

இன்றைய பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல்களோடு பயணித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்க, தனது உள்ளத்து உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் பாடல்களைத்தான் இன்றைய பாட்டும் பயணம் நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். அந்த வகையில் பலம் வர இருக்கும் முதல் பாடல்

0: நேர்களை நாம் கேட்ட சித்தந்த பாடல் உன் கண்ணில் நீர் வழிந்தாள். இந்த திரைப்படத்திற்காக பலம் வர கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருந்தார்கள். உள்ளத்து உணர்வுகள், ஆறுதல் தரும் பாடல்கள், இப்படி தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் அழகான பாடல்கள் தான் இன்றைய பாட்டும் பயணத்தில் பலம் வர கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அடுத்து மலரும் பாடல்தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக
1: வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. ஒரு வயலின் எத்தனை கதைகள் சொல்லும் தெரியுமா? காதலையும் சொல்லும், கண்ணீரையும் சொல்லும், கனவையும் சொல்லும், கடவுளையும் சொல்லும். ஒரு கருவிக்குள் இத்தனை உணர்வுகளா? அந்த இசையின் ரகசியம் என்ன? இசை உலகின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
2: அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்ப நீங்க பழைய படங்கள்லாம் கூட பாக்கலாம், ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்ப ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டா இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரில இருந்து வச்சிருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரில வச்சிருப்பாங்க. சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றதை ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
1: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
0: வலுவது கொண்டிருப்பது பாட்டும் பயணமும்.

இளைஞர்களே, கேட்ட பாடல் கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல், அது அண்ணாமலை. இந்த திரைப்படத்திற்காக பலம் பல கேட்டோம். உள்ளத்து உணர்வுகள் அது வெள்ளமென இங்கு பெருகி வர பாட்டும் பயணமும் பாடல்களில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து மலரும் பாடல் இதோ.

0: உள்ளத்து உணர்வுகளை அழகாய் வெளிப்படுத்தும் பாடல்களோடு இன்றைய பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 7:55. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சு விடுறாருன்னு வச்சுக்கோங்க, உடனே நீ செஞ்சது தவறு அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை. அதுக்கு பதிலாக எது சரின்னு அவர் புரிந்து கொள்ள உதவி செய்கிறது இன்னொரு வகை. இந்த ரெண்டாவது வகை இருக்குது பாருங்கள், நிர்வாக இயலில் இது ரொம்ப முக்கியம். அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? சக ஊழியர்கள்கிட்ட எப்படி பழகணும், மேலதிகாரிகள்கிட்ட எப்படி பழகணும், தனக்கு கீழே வேலை செய்கிறவங்கக்கிட்ட எப்படி பழகணும், வாடிக்கையாளர்கள்கிட்ட எப்படி பழகணும், இவங்க எல்லார்கிட்டேயும் செம்மையான உறவை ஏற்படுத்திக்கிறது எப்படி, இதையெல்லாம் சொல்லி கொடுக்குற பாடம் தான் இன்டர் பர்சனல் ஸ்கில், திறமையான உறவு அப்படிங்கிறது. எந்த வேலையில் இருந்தாலும் சரி, இந்த உறவுகளை வளர்க்கும் திறன் உள்ளவங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுறாங்க. மற்றவங்கக்கிட்ட உறவை பலப்படுத்திக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எந்த ஒரு தடையையும் சுலபமாக தாண்டி செய்கிற தொழிலில் முன்னுக்கு வந்துடலாம். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில்

0: ஒரு கணக்கெடுப்பு பண்ணி பார்த்தாங்களாம். பார்க்குற வேலையில் எது மாதிரி குணாதிசயம் உள்ளவங்க வேகமாக முன்னுக்கு வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கணக்கெடுப்பு. வெவ்வேறு துறையில் வேகமாக முன்னுக்கு வந்திருக்கிற பல பேரை சந்தித்து இந்த சர்வேயை நடத்தியிருக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிற உண்மை என்ன தெரியுமா? ஒருத்தர் ஒரு வேலையில் இருந்தால் அது சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் பற்றிய அறிவு 35% இருந்தால் போதுமா, ஆனால் உறவுகளை வளர்க்கக்கூடிய திறன் இன்டர் பர்சனல் ஸ்கில்லு 65% வேணும். இப்படி உள்ளவங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுறாங்களாம். அதனால் ஒருத்தருக்கு வேலை சரியாக புரியலைன்னா கூட விவரமாக மற்றவங்கக்கிட்ட பழகிறது எப்படின்னு புரிஞ்சால் போதும், அவர் முன்னுக்கு வந்துடலாம். அலுவலகங்களில் மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லேயும் இது ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ளேயும் இது ரொம்ப முக்கியம், வீட்டுக்கு வெளியேயும் இது முக்கியம். அடுத்தவங்கக்கிட்ட பழகிறது எப்படிங்கிறத தெரிஞ்சிக்காதவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இன்னைக்கு ஆயுதங்களால் காயப்படுத்தி கொள்ளுகிறவர்களை விட வார்த்தைகளால் காயப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் தான் அதிகம். பெரியவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீங்கள் இந்த பூமியில் பிறந்ததன் அர்த்தம் பூர்த்தி ஆகணும்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டால் கூட பரவாயில்லை, ஆனால் யாரையும் புண்படுத்தி விடாதீங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறார். அவர் சொல்லுவார், எனக்கு இந்த இன்டர் பர்சனல் ஸ்கில்லு ரொம்ப அதிகம் சார், சக ஊழியர்கள்கிட்ட ரொம்ப சுமூகமாக நடந்துக்குவேன். என் கூட வேலை பார்க்குற ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அந்த சமயத்தில் அவர் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சிருவேன் சார் அப்படிம்பார். நான் அவர்கிட்ட சமீபத்தில் அப்படி ஏதாவது செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். செஞ்சுருக்கேன் சார், போன வாரம் புதன்கிழமை ஆஃபீஸில் என் பக்கத்து சீட்டுக்காரருக்கு வயிற்று வலி, உடனே நான் மெடிக்கல் லீவ் போட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் சார் அப்படின்னார்.
1: இதுவரை என்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீ கோரினாய்.

8 மணி 1 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே கௌதம். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான தலைப்பில் நாம பேச போறோம். அது என்ன அப்படின்னா,

0: தான் நம்ம சில விஷயங்களில் வந்து வெளியிலேருந்து ஒருத்தங்க அட்வைஸ் கொடுத்தாலும் அதை விட நம்ம நமக்கே சில அட்வைஸ்லாம் கொடுத்துப்போம். அந்த அட்வைஸ் கேட்டு நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சி நமக்கு நாமே சில அட்வைஸ் கொடுப்போம் இல்லையா, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். உங்களுக்கே நீங்கள் கொடுக்க விரும்பக்கூடிய ஒரு அட்வைஸ், நான் இதெல்லாம் சரியில்லைங்க இதை மாற்றணும்னு நினைக்கிறேன், இந்த அட்வைஸ் தான் நான் எனக்கு நானே கொடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் எதை பற்றி நினைக்கிறீங்க, என்ன அட்வைஸ் உங்களுக்கே நீங்கள் கொடுத்துப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான தலைப்பு. ஸோ நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். ஓகே, இப்போ நிகழ்ச்சியில் இணையறதுக்கு முன்னாடி நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. 2952-0853 அப்படின்ற நம்பருக்கு, அல்லது 2838-9871 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். 044 அப்படின்ற கோடையும் சேர்த்துக்கோங்க. 2952-0853 அல்லது 2838-9871 அப்படின்ற நம்பருக்கு 044 அப்படின்ற கோடையும் சேர்த்து கால் பண்ணுங்க. இப்போ இணைப்பில் வரக்கூடிய முதல் நேயர், வணக்கம். வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணீங்க?
1: பைலாப்பூர்ல இருந்து பட்டாதீங்க.
0: சொல்லுங்க.
1: அதாவது எனக்கு என்ன இந்த நானே சொல்லி பர அட்வைஸ்னா, நீ வந்து மாத சம்பளம் வாங்கிற, மாத சம்பளம் வாங்கின நாள் அன்னைக்கு உனக்கு ஒரு தலகாலம் புரியல, இது அது இருக்கிற பொருளே திருப்பி திருப்பி வாங்கிக்கிற, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி யோசனை பண்ணி செலவு மேல செலவு பண்ணிட்டு கடைசியில
0: காசு இல்லாத போதுதான் அது தோணுது.
1: தெரியல, 30 பேஜில காசு இல்லன்னு ஏன் திண்டாரு?
0: இது உங்களுக்கு மட்டும் இல்லங்க, எல்லாருக்கும் அதே பிரச்சனை தான். வணக்கம். வணக்கம், மௌனமாக இருப்பது யார், எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: திருவாரூர்
0: மாவட்டம் என்ன கொடுத்துப்பீங்க? விருப்பம் இல்லை. நன்றி நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
3: பிரகாஷ்.
0: பிரகாஷ் சொல்லுங்க. பிரகாஷ்,
3: எனக்கு வந்து என்னன்னா,
0: வணக்கம், யார் எங்க இருந்து கால்
4: பண்ணிருக்கீங்க?
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன நீங்களே அட்வைஸ் கொடுத்துப்பீங்க?
4: எனக்கு ஆன்சர் தெரியல சார்.
0: ஆன்சர் தெரியலையா உங்களுக்கு?
4: காலையிலே எந்திரிக்கணும். நான் காலையிலே சீக்கிரமா எந்திரிக்கணும்னு ஆன்சர் பண்ணிக்கறேன்.
0: இப்ப சீக்கிரமா எந்திரிக்கிறது இல்லையா?
4: எந்திரிக்கிறே சார், இப்ப எந்திரிக்கிறே சார்.
0: ஓகே, சீக்கிரமா எந்திரிங்க. நன்றி.
4: ஆ நன்றி சார்.
0: நன்றி. வணக்கம். வணக்கம், யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
5: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
5: வணக்கம், நான் வந்து
0: நீங்க வந்து சொல்லிட்டீங்க, உங்க பேரு எங்க இருந்து கால் பண்றேன்னு
5: சொல்லுங்க. விமலா ராமூர்த்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
5: நான் வந்து என்னோட கோபம் ரொம்ப ஜாஸ்தி வரும், அந்த கோபத்தை மாத்திக்கணும்னு நான் பாக்குறேன், அது மாத்திக்க முடியாத இருக்கு.
0: கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, மாத்திக்கலாமா அதெல்லாம்.
5: தேங்க் யூ.
0: நன்றி நன்றி. ஆஹா, எல்லாரும் எவ்வளோ அழகாக உங்களுடைய உங்களுக்கு விரு நீங்கள் உங்களுக்கே கொடுத்துக்க விரும்பக்கூடிய அட்வைஸை எவ்வளோ அழகாக சொல்கிறீங்களே. ஸோ அதை சொல்கிறது மட்டும் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். இப்போ நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, அதை கேட்டு முடிங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். பானா காத்தாடி படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா குரலில் வாலி வரிகள் யுவன் சங்கர் ராஜா இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டு எழுதிருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: உங்களுக்கே நீங்கள் கொடுக்க விரும்பக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் இப்போ இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
1: கும்பகோணம் மனோகரன் பேசுகிறேன்.
0: கும்பகோணத்துலேருந்து மனோகரன்?
1: ஆ ஆமாம்.
0: சொல்லுங்கள்.
1: அதாவது வந்து நான் இப்போ அட்வைஸ் பண்ணிக்கிறது வந்து, யாரும் வந்து அதிகமாக நீ ஃபோன் பண்ணாமல் இருந்தால் நீ பண்ணிக்கிட்டே இருக்காத. மனசுல நானா நினைச்சது, நம்ம யாருக்கும் போன் பண்ண கூடாது. அதே மாதிரியே வந்து நம்மள எப்ப கூப்பிட்டு பேசுறாங்களோ அவங்கள்ட்ட நம்ம அப்ப பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னாக்கா, தேவையில்லாத விஷயங்களை போய் நம்ம போய் யாருக்கும் அட்வைஸ் பண்ண கூடாது அப்படின்னு ஒரு முடிவுல நான் எடுத்துக்குவேன். அது வந்து யாருக்கும் புத்தி மதி சொன்னா யாருக்கும் பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்காது. அதனால வந்து நானே என் மனசுக்குள்ள யாருக்கும் நம்ம போய் அறிவுரை சொல்லக்கூடாது, வந்து யோசனை கேட்கறவங்களுக்கு வேணாக்கா ஏதாச்சும் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நானே ஒரு முடிவுல இருக்கேன்.
0: ஓகேங்க. ஓகே ஓகே. கடைபிடிங்க தொடர்ந்து. நன்றி.
1: நன்றி. நன்றி.
0: வணக்கம். வணக்கம். யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: நான் போரூர் பொன்ராஜ் சார்.
0: சொல்லுங்க.
2: அதாவது நீங்க சொன்னதை தான் நான் செய்ய போறேன், அட்வைஸ் பண்றதை தான் நான் இனிமேட்டு நிறுத்திக்கணும்.
0: ஓகே.
2: ஏன்னா நம்ம ஒரு தைரியத்துக்காக அவங்க ஒரு கவலையில வரும்போது நம்ம ஒரு அட்வைஸ் பண்றோம், ஆனா அதை வந்து அவங்க ஏத்துக்கிற என்கிட்ட ஏத்துக்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு அவனமா பெரிய புத்திசாலி மாதிரியே நமக்கு அறிவு இல்லாத மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
0: ஓகே.
2: எதுக்கு நமக்கு நீ எப்படி வேணாலும் போ, நான் வாழ்க்கை வந்து போறேன்னு போகண்டிதான்.
0: ஓகே ஓகே. அப்பா அட்வைஸ் பண்ண கூடாதுன்றத ஒரு அட்வைஸா நீங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்டு?
2: ஆமா சார். ஆமா சார்.
0: ஓகேங்க. ஓகே. நன்றி.
2: நன்றி சார்.
0: வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம்
3: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம். சொல்லுங்க.
3: நகர்ல இருந்து போஜராஜன் பேசுறீங்க. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வணக்கம். சொல்லுங்க
3: ஐயா. எனக்கு 68 வயசு ஆகுது ஐயா. என்னையே நான் பாத்து கேக்க போறதுனாக்கா, எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம வாழ்ந்துடா பாவி, இனிமேல் என்ன பிரயோஜனம், எப்படி வாழ போற, எவ்வளவுதான் முஞ்சி போச்சுக்காதுன்னு சொல்லி வீட்டுக்கு வேணேன் நானு.
0: ஓகே. வேற வேற அட்வைஸா எதுவும் சொல்லணும்னு உங்களுக்கு எதுவும் விருப்பம் இல்லையா? உங்களுக்கு
3: புத்தி இல்லாம இப்படி வாழ்ந்துட்டேடா.
0: ஓகே.
3: சம்பாதிக்க வேண்டிய நேரத்துல சம்பாதிக்காம, சேர்க்க வேண்டிய நேரத்துல சேர்க்காம, 68 வயசுல உட்கார்ந்து ஜம்முன்னு சாப்பிடாம இப்படிலாம் நீ கஷ்டப்படுறடா, நான் புத்தி சொல்றேன்.
0: ஓகேங்க. ஓகே. ஓகே. நன்றிங்க. நன்றி. வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம். யாருங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
4: தஞ்சாவூர் மாவட்டம் பாவனம் தலைக்கா உமையாலபுரத்துல இருந்து மூர்த்தி பேசுறேன் சார்.
0: மூர்த்தி.
4: ஆமா சார்.
0: சொல்லுங்க.
4: யாரையும் நம்பி இருக்கோ, நம்ம நம்பி வாழணும் சார். என்னோட கருத்து சார்.
0: ஓகே. யாரையும் நம்பி இருக்க கூடாதுன்ற அட்வைஸ்
4: வாழணும் சார். சிலர் நம்பி நம்ம வாழக்கூடாது, நம்மள நம்பியே வாழணும் சார்.
0: ஓகேங்க. ஓகே. ஓகே. நன்றி.
4: என்னோட கருத்து சார்.
0: ஓகேங்க. உங்க
4: நிகழ்ச்சி சூப்பரா இருக்கு சார்.
0: நன்றிங்க. நன்றி. தொடர்ந்து கேளுங்க.
4: ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சார்.
0: வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
5: ஐயா. தஞ்சை மாவட்டம் திருப்பூர் அன்னை சேவியர் ஐயா. நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமா இருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க.
5: புனித லுயி சேவியர் சார். புனித லுயி சேவியர்.
0: ஓகே ஓகே ஓகே. நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நான் நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். மனமீதியோட நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகேங்க. ஓகே. சொல்லுங்க
5: ஐயா. ஐயா என்ன என்ன தலைப்பினையா கொடுத்தீங்க?
0: அதாவது உங்களுக்கே நீங்க ஒரு அட்வைஸ் கொடுத்துக்கணும்னா என்ன கொடுத்துப்பீங்க?
5: அதான் ஐயா, நான் அட்வைஸ் கொடுத்துக்கிறேன்னா, நான் வந்து கடவுள் பக்தி வேணும், கடவுள் நம்புறேன், மன அமைதி வேணும். அதாவது எல்லாரோடய அன்பாக பேசணும். ஏன்னா நான் நினைச்சுக்கிறது ஐயா, எல்லாரோடையும் அன்பாக பேசணும், பாசத்தோட பேசணும். நான் வந்து ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா. திருப்பவனத்துல ஒரு தொழில் 40 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். 45 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. நான் எல்லாரோடையும் அன்பு காட்டணும், அன்பு செலுத்தணும். எல்லாரையும் என் கடைக்கு வரணும், எல்லாரும் என்ன அன்பா பேசணும். வீட்லயும் அதே மாதிரி வீட்லயும் அன்பா இருக்கணும். ஆனா மனைவியோட அன்பா இருக்கிறேன். அதே மாதிரி மருமகள் மருமகளோட பிள்ளைகளோட அன்பா இருக்கணும். பாச பாசத்தோட இருக்கணும். நல்ல ஒரு பிடிப்போட இருக்கணும். நல்ல பிள்ளைங்க எல்லாம் என்ன கேள்விதான் நல்லா செயல்பாடு என்னோட கேட்டு இறங்கணும். நல்ல ஒரு அமைப்புல இருக்கணும். இப்போ நல்ல ஒரு விதமா இருக்கணும். அதாவது எல்லாருக்கும் அன்பான ஒரு மாதிரில இருக்கணும். நல்ல மாதிரியா சாப்பிடணும். உடல் ஆரோக்கியமா இருக்கணும். எக்ஸசைஸ் எல்லாம் செய்யணும்ங்கிற நானே தனக்குள்ளே நானே நினைச்சுக்கிட்டு நானே வாழ்றேன்.
0: ஓகேங்க. ஓகே. சூப்பர் சூப்பர். தொடர்ந்து கடைபிடிங்க. நன்றி.
5: நன்றிங்க.
0: நன்றி. பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்துல இருந்து அடுத்து நிகழ்ச்சி

0: நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கே நீங்க கொடுக்க விரும்பக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். 8:21 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில இப்ப இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். கும்பகோணத்துல இருந்து மீனாட்சி.
1: ஆமா சார்,
0: சொல்லுங்க. வணக்கம்.
2: கும்பகோணம் வட்டம் தாராசுரம் சமரசம்.
0: சமரசம்
2: சார், வணக்கம் சார். நல்லமுடன் இருக்க வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி, சொல்லுங்க
2: சார். வந்து நான் அட்வைஸ் பண்ணிக்கிறது என்னன்னா, முன்கோபத்தை குறைச்சிரு. முன்கோபத்தை குறைக்கிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனை தான் சார்.
0: சமரசத்துக்கே முன்கோபம் வருகிறதா?
2: மாட்டிக்க வேண்டியதா இருக்கு. அதனால முன்கோபத்தை குறைக்கணும்னு நான் அட்வைஸ் பண்ணிக்கிறேன்னு தாழ்மையா கருத்து.
0: ஓகேங்க, ஓகே ஓகே. பேர்ல பாருங்க சமரசம் இருக்கு, நல்லா சமரசமா போயிடுங்க.
2: நன்றி சார்.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
3: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேங்கய்யா.
0: சொல்லுங்க.
3: அதாவது என்ன பொறுத்தளவுல வந்து சிக்கனமா செலவு பண்ணணும். அடுத்தது கடன் வாங்க கூடாது. மற்றவர்களிடத்துல எப்பொழுதும் அன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணையே மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
0: ஓகேங்க, ஓகே, முயற்சி பண்ணுங்க.
3: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம். யார்?
4: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அகமத் பேசுறேன். வணக்கம் கௌதம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உங்ககிட்ட பேசி கேம் ஷோக்கு வந்த போதும் லைன் கிடைக்க மாட்டது. எனக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரே அட்வைஸ் தான், நைட்ல சீக்கிரமா தூங்கு, மொபைலே பாக்காத.
0: நைட் ரொம்ப லேட்டா தூங்குறீங்களோ?
4: ஆமா, அது நைட்ல அப்படியே இன்ஸ்டா பேஸ்புக் அப்படியே பாத்துட்டு இருக்குமா, பாக்குறதுனால உறக்கம் சீக்கிரம் வர மாட்டேது. அது ஒண்டியும் மாத்திக்கணும்,
0: அவ்வளவுதான்.
4: அதுக்கப்புறம் ரொம்ப நாளாச்சு உங்ககிட்ட ஒரு வாய்ஸ் எதனா பேசிடணும் கண்டிப்பா, சரிங்களா? அஜித் அஜித் சார் டைலாக மூணு ஆக்டர் பேசின ஏற்ப இருக்கும். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஏன் ஒவ்வொரு நொடியும் ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் நானா செட்டிங் இருக்கா இந்த வசனத்தை ரெண்டு பேர் பேசின எப்படி இருக்கும். பெருமாள் பிச்சை பேசுறாரு, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையும் என் வாழ்க்கையில நானே செலுத்தினதுரா, எனவே சாமியை நல்லா கேட்டியானே. அப்ப சூரியராஜன் பேசல எப்படி வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் நானே செலுத்தினதுரா.
0: சூப்பருங்க, சூப்பர், நன்றி நன்றி,
4: நன்றி.
0: ஓகே, இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வருது, கேட்டு முடிச்சுட்டு வாங்க, தொடர்ந்து பேசுவோம். எங்கேயும் காதல் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல், ஆலப்ராஜக்குரில் தாமரை வரிகள் ஹாரிஸ் ஜெயராசிசில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: எட்டு மணி 31 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்கே நீங்கள் கொடுக்க விரும்பக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
2: நமஸ்காரம் சார்.
1: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணி?

0: இருக்கீங்க
1: சார்? மனதிலிருந்து சீனிவாஸ் சார்.
0: சீனிவாஸ் சொல்லுங்க
1: சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: செகண்ட் டைம் வரேன்.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க
1: சார். என்னுடைய அட்வைஸ்னா, என்னை நான் திருத்திக் கொண்டு மனிதனாக வாழ்வதை கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தவரை திருத்தி மகானாக நினைப்பது தவறு. மகானாக நினைப்பவர்கள் கீமுழுந்து கீப்பில இருந்து எல்லாம் அடிபட்டவர்கள் தான் இருப்பார்கள். என்னை நான் திருத்திக் கொள்ள வேண்டும் அவள்தான்.
0: ஓகேங்க, ஓகே ஓகே.
1: அடுத்தவரை திருத்த முயற்சிக்கிறது கஷ்டம்.
0: அதனால நம்மளே நம்ம திருத்திக்கலாம்.
1: பிகாஸ் ஐ லவ் மீ.
0: ஓகேங்க, ஓகே ஓகே.
1: என்னை நான் விரும்புகிறேன்.
0: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி. வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: உதயநத்தம், அரியலூர் மாவட்டம் உதயநத்தம்.
0: உதயநத்தம்ல இருந்து யாரு?
2: ரவி.
0: ரவி சொல்லுங்க.
2: எனக்கு, நான் ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சிருக்கேன், சின்ன மினி ஹோட்டல். வர கஸ்டமரை ரொம்ப அனுசரிச்சு
0: அனுப்புவேன்,
2: ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டேன் யாரையா.
0: ஓகே,
2: பஸ்ஸின்னு வந்தா கொடுத்துருவோம், ஏதா இருந்தாலும் வர்றப்ப கொடுங்க.
0: ஓகே, அவ்வளவுதான். உங்களுக்கு அட்வைஸா வேற எதுவும் நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க?
2: நான் எது கேட்டாலும் கொடுத்துருவோம் ஏதா இருந்தமா.
0: ஓகே, அப்படியே இருந்துக்கணும்ன்றீங்க?
2: ஆமா.
0: ஓகே, அப்போ உதயநத்தம் வந்தா உங்க ஹோட்டலுக்கு வரலாம்.
2: வாங்க சார்.
0: ஓகேங்க, ஓகே ஓகே. நன்றி நன்றி, நீங்க சொன்னதே ரொம்ப சந்தோஷம்.
2: நம்மளுக்கு ஃபேமஸ் வந்து ஆம்லெட்.
0: ஆஹா, ஓகே, வந்தரலாம் வந்தரலாம். நன்றி நன்றி
2: நன்றி.
0: வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் மயிலாப்பூர்ல இருந்து விமலா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க
3: சார. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க சார், நல்லவங்களும் இருக்காங்க, சில பேர் நம்ப கூடாதவங்களும் இருக்காங்க. ரொம்ப வருஷமா பழகினா ஃப்ரெண்ட் ஒருத்தி, பிரதர் கல்யாணத்துக்கு 1 lakh வேணும்னு கேட்டுட்டு வாங்கிட்டு கொடுக்காம ஏமாத்திட்டா சார்.
0: ஓகே,
3: அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா யாருக்கும் குடுக்கறப்ப யோசிச்சு கொடுக்கணும், இல்லட்டுனாக்கா எழுதி வாங்கிட்டாவது கொடுக்கணும்.
0: அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க?
3: ஆமா சார்.
0: ஓகேங்க, ஓகே ஓகே. நன்றி நன்றி. வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
4: கும்பகோணத்துல தர்ஷன் பேசுறேன்.
0: தர்ஷன் சொல்லுங்க.
4: எனக்கு நானே அட்வைஸ் பண்ணிக்கணும் நினைச்சேனா, கோவப்படக்கூடாதுன்னு சார்.
0: ஓ, ரொம்ப கோவப்படுவீங்களோ?
4: ரொம்ப கோவப்பட மாட்டேன் சார்.
0: ஓரளவுக்கு கோவப்படுவீங்க.
4: கோவப்பட்டுருவேன் சார்.
0: எதனால கோவப்படுவீங்க?
4: எங்க அக்கா கூட சண்டை போட முடியும்.
0: ஓகே, அப்ப இனிமேல் கோவப்படாம அக்கா கூட சண்டை போடாம இருக்கணும்.
4: சரிங்க சார்.
0: ஓகே, நன்றி நன்றி. வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
5: சார், சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
0: கலைசாமி சொல்லுங்க.
5: என்ன சார், யாருக்காவது அட்வைஸ் பண்ணா என்ன சொல்லுங்க?
0: யாருக்காவது இல்ல, உங்களுக்கே நீங்க அட்வைஸ் பண்ண என்ன பண்ணுவீங்க?
5: எனக்கே நான் எனக்கே நான்
0: அது ரொம்ப கஷ்டமா?
5: ஆமா, எந்த தொழிலா இருந்தாலும் கவனமா ஆர்வமா செய்யணும்.
0: ஓகே,
5: செய்யும் தொழிலே தெய்வம் என்று நினைக்கணும்.
0: ஓகே,
5: அப்புறம் வந்து இதுக்கு நல்லா இல்ல அது நல்லா இல்ல, இந்த தொழில் பிடிக்கல அது பிடிக்கலன்னு நினைக்க கூடாது. நல்ல மாதிரி தொழில் செஞ்சாலும் சிறு தொழில் பெரு வெள்ளம் சொல்லுவாங்க. ஆரம்பத்திலே தொழில் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதை செய்ய செய்ய செய்ய நல்லா முன்னுக்கு வந்துடலாம். அப்படிதான் சொல்லுவோம் சார்.
0: சூப்பருங்க, சூப்பர். தொடர்ந்து கடைபிடிங்க அத. நன்றி
5: நன்றி சார. நன்றி.
0: ஓகே, 8:35 கடந்து போயிட்டு இருக்கு நிகழ்ச்சியில். அடுத்த ஒரு சூப்பரான பாடல் கோரிப்பாளையம் படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கார்த்திக் மதுமிதா இணைந்து பாடின பாடல். நாமுத்துக்குமார் வருகையில் சபேஷ் முரளி இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டடைதுங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோட சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோண எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: நிகழ்ச்சி. ஒரு வயலின் எத்தனை கதைகள் சொல்லும் தெரியுமா? காதலையும் சொல்லும், கண்ணீரையும் சொல்லும், கனவையும் சொல்லும், கடவுளையும் சொல்லும். ஒரு கருவிக்குள் இத்தனை உணர்வுகளா? அந்த இசையின் ரகசியம் என்ன? இசை உலகின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
1: மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பார்க்கலாம், ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டாக இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சுருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில் வச்சுருப்பாங்க. தரா சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றதை ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

0: நீ கோரினால்.
1: எட்டு மணி 43 நிமிஷம் நெருங்கிட்டு இருக்கு. நீ கோரினால் நிகழ்ச்சியில உங்களுக்கே நீங்க கொடுக்க விரும்பும் ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: ராஜலட்சுமி, வெஸ்ட் மாம்பழத்துல இருந்து பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க.
2: எனக்கு வந்து முடியலனாலும் யாருக்காவது அந்த முட்டி வலி நடக்க முடியாது, இருந்தாலும் இத கொஞ்சம் செய்யுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தந்துடுறேங்க.
1: இன்னும்
2: செய்வேன். எனக்கு நானே அட்வைஸ் பண்ணா முடியல, இல்ல
1: முடியல
2: அப்படின்னு அட்வைஸ் நானே எனக்கு பண்ணிப்பேன்.
1: ஓகே, இருந்தாலும் அது செய்யறது கஷ்டம் தான், பட் ட்ரை பண்ணுங்க.
2: ட்ரை பண்ணினாலும் அந்த தன்னார்வம் வந்து அடங்கவே மாட்டேங்குது சார். அது ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கே கஷ்டமா இருக்குது. அது ஏன்டா நம்ம அதை தவிர்க்க மாட்டேங்கிறோம், அது எப்படி தவிர்க்கிறதுன்னே தெரியல. மெனக்கிட்டு போவேன், உங்களுக்கு என்னாச்சும் செய்யணுமா, நான் செய்யறேன், ஒரு காயாவது அறிஞ்சு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படியும்பா. கஷ்டப்படாதீங்க, அது மாதிரி அந்த அந்த குணத்தை வந்து இன்னும் மாத்திக்க முடியல என்னால. மாத்திக்கணும்,
1: முயற்சி பண்ணுங்க, பாப்போம். நன்றி. நன்றி.
3: ஒரு மாசம்
1: ஒரு வழியா கிடைச்சிருச்சு.
3: எனக்கு உயிர் நண்பன் மெட்ராஸ் இருக்காயா?
1: ஓகே.
3: ஆமாங்க ஐயா, நம்ம ராயப்பட்டிருக்கீங்களா?
1: ஆமா.
3: அங்க என்னோட உயிர் நண்பையா?
1: ஓகே.
3: அவனை விட்டு பிரிஞ்சு 18 வருஷம் ஆயிடுச்சுங்க. எனக்கு அவனுக்கு நான் தான் மேரேஜ் பண்ணி வச்சேன், லவ் மேரேஜ். இப்ப நான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி இடுப்பு எடுக்கிட்டேயா, எனக்காக உயிரை கொடுப்பாயா?
1: ஓகே.
3: அவளை போய் பார்க்க முடியலையா? நம்ம ஸ்டாலினி வீட்டுல இருந்து தோமே பத்து இருக்குல்ல,
1: கிட்டதான். ஓகேங்க. ஓகே, நீங்க அவரை வந்து பார்க்க சொல்லுங்க, கண்டிப்பா பாப்பாரு.
3: பார்க்க முடியலையா? அதனால ஆனா ஐயா, உங்களுக்கு பேசி ஒரு மாசம் ஆயிட்டியா?
1: ஓகேங்க. ஓகே ஓகே.
3: ஐயா, நைட்ல 12 மணிக்கு போல பாட்டு போடுறீங்க பாத்தீங்களா, எனக்கு தூங்கவே இல்லையா? அப்படியே பாட்டு நைட்ல கொண்டு போட்டுருந்தேன், செம்ம பாட்டுல போடுறியா?
1: ஓகேங்க. ஓகே ஓகே.
3: என்ன சார், என் வீட்டுல பெண்ட்ரோல்ல போட்டு பாட்டு கேட்கலாம், இருந்தாலும் நீங்க போடுற பாட்டு செம்மையா இருக்கையா பாட்டுல.
1: ஓகேங்க. ஓகே ஓகே, தொடர்ந்து கேளுங்க, சந்தோஷமா இருங்க. நன்றி. நன்றி
3: ஐயா. எனக்கு வந்து எங்க ஊர்ல டவர் கிடைக்கு ஐயா. எங்க ஊர்ல என்ன கிடைக்குது? 101.6
1: ஒரு சூப்பரான பாடல் மதராசப்பட்டினம் படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. உதித் நாராயணன், VMC ஹனிஃபா இணைந்து பாடின பாடல் ஜிவி பிரகாஷ் குமார் இசையில.

0: 8:51 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா நேயர்கள்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: கண்ணியமான இனிய இரவு வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க.

0: அதாவது ஒரு காலகட்டத்தில் எனக்கு முன்கோபம் அதிகமா இருந்தது, அதை விண்ணப்பம் கொடுத்து அதை விரட்டி விட்டேன். இப்போது வந்து எளிதில் யாரையும் நம்பி விடுகிறேன், இதை வந்து நான் தவிர்க்க வேண்டும் என்று ஒரு விண்ணப்பம் எனக்குள்ளே வைத்துக்கொண்டு பரிமாறிக்கிறேன்.
1: ஓகே ஓகே, முயற்சி பண்ணுங்க. நன்றி.
0: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யாருங்க என்ன கால் பண்ணிருக்கீங்க?
2: திருநெல்வேலி.

0: கஷ்டம்தான், பட் முயற்சி பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணீங்க?
1: உங்க ப்ரோக்ராம் எல்லாம் சூப்பரா இருக்கீங்க.
0: நன்றிங்க. நன்றி.
1: சாயந்தரமே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன்.
0: ஓகே, இப்போ வந்துட்டீங்க.
1: அதுக்கு தாங்க நான் ஃபோன் பண்ணேன்.
0: ஓகே, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க?
1: தஞ்சாவூர்ல இருந்து புனிதா பேசுறேங்க.
0: புனிதா, சொல்லுங்க, உங்களுக்கு நீங்களே என்ன அட்வைஸ் கொடுத்துப்பீங்க?
1: எனக்கு ஒன்னே தாங்க, நான் சிரிப்பேன் தாங்க, அவ்வளவுதான்.
0: சிரிக்க கூடாதுன்னு கொடுத்துக்க போறீங்களா?
1: அவ்வளவுதான், எனக்கு சிரிப்பு மட்டும் தான் வரும்.
0: ஓகே ஓகே, சிரிச்சிட்டே இருங்க. நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: புரசிவாக்கம் சவுந்தரராஜன் சார்.
0: சொல்லுங்க.
2: எனக்கு நானே சொல்லிக் கொள்வது, முதல் கோபத்தை குறைச்சிக்கணும்.
0: கோபம்,
2: அதாவது மரியாதை தலைவாசல் மிதிக்க கூடாதுன்ற ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி நான் பின்பற்ற.
0: ஓகே ஓகே.
2: மதிக்கிறவங்க யாரும் அவங்களோட போகணும்.
0: ஓகே,
2: மிக்க மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சி நல்லா அருமையா இருந்தது.
0: நன்றிங்க. நன்றி. தொடர்ந்து கேளுங்க. நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்
3: சார்.
0: வணக்கம்.
3: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கம் சின்ன வளையம் வெண்ணிலா முருகபாண்டியன் பேசுறேன் சார்.
0: வெண்ணிலா முருகபாண்டியன்.
3: ஆமா சார்,
0: சொல்லுங்க.
3: எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு சார். எங்களுக்கு கும்பகோணம் எஃப்எம் ரொம்ப கிளியரா இருக்குது சார் எங்களுக்கு.
0: ஓகேங்க. ஓகே.
3: நிகழ்ச்சி எல்லாமே ரொம்ப ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு சார்.
0: நன்றி.
3: நைட்டு ஃபுல்லா தூங்காதே கேட்கணும் போதே இருக்கு சார். மூச்சுக்கிறப்பெல்லாம் கேட்டுட்டே இருக்கும் சார், ஓடிட்டே இருக்கும்.
0: ஓகே ஓகே. சோ ஹாப்பியா கேளுங்க.
3: சந்தோஷம் சார். எங்களுக்கு இந்த வர்த்தக ஒளிபரப்பு, நாங்க சின்ன வயசுல இதெல்லாம் நாங்க கேட்டிருக்கோம் சார், விபத் பாரதி வர்த்தக ஒளிபரப்பு அப்படின்னு. இப்போ நீங்க வச்சிருக்கீங்க, அப்ப வந்து வர்த்தக ஒளிபரப்பு அப்படின்னு ஓடும் சார், குறை குறைன்னு ஓடும். அதையும் விட மாட்டோம், பேட்டரியில போட்டு ஓடிட்டு இருப்போம். எங்க தாத்தா எல்லாம் கேட்பாரு. அவரு அவரெல்லாம் இப்ப இல்ல சார், எங்க அப்பாவும் கேட்டுட்டு இருப்பாரு, அவரும் இல்ல. இப்போ வந்து சந்தோஷமா இருக்கு சார் எங்களுக்கு, உங்கள்ட்ட எல்லாம் பேசுறதே எங்க அப்பா எல்லாம் கேட்டா அவ்வளவு சந்தோஷப்படுவாரு சார். ரேடியோட பேசுறத கேக்கலங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எங்க அப்பா இல்லன்னு எனக்கு உங்கள்கிட்ட பேசுறதுலாம் ரொம்ப சந்தோஷம். எனக்கு நானே அட்வைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சார், யார் எது சொன்னாலும் கொஞ்சம் எளிதா நம்பிடுவேன் சார்.
0: ஓகே. உடனே சுலபமா நம்ப கூடாது, சுதாரிச்சிருக்கணும் அப்படின்னு
3: இருக்கீங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் அனுபவிச்சிருக்கேன். இருந்தாலும் அந்த இலகன மனசு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அது போல அது முடியல சார் எனக்கு. யாராவது கொஞ்சம் எமோஷனல் ஆகி பேசுனாங்கன்னா ஓ அப்படிதான்,
0: ஈஸியா ஏமாத்தி போடுறாங்க
3: சார். ஈஸியா ஏமாத்திடுறேன்.
0: என்னத்தாண்ட ஈஸியா ஏமாத்திடுறீங்கன்ற மாதிரியா?
3: நான் ஏமாந்துடுறேன் சார்.
0: ஓகே ஓகே.
3: அது ஒண்ணுதான் நான் எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கணும்னு ஆசை சார் எனக்கு.
0: ஓகேங்க.
3: மாத்திக்கணும்னு
0: கண்டிப்பா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. நன்றி.
3: ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார்.
0: எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசினது. நன்றி.
3: நன்றி சார்.
0: நன்றி. எஸ், எல்லாருமே ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ அட்வைஸ் என்கிட்ட சொன்னது மட்டும் இருக்கக்கூடாது, நீங்கள் அதை கடைப்பிடிக்கணும். எல்லாருமே கடைப்பிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட நாமளும் இப்போ கிளம்பலாம். இப்போ நிகழ்ச்சியில் நிறைவாக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, நான் மகாநல்ல படத்துலேருந்து. அண்டு நிறைய பேருக்கு லைன் கிடைக்காம போயிருக்கலாம். ஸோ வருத்தப்படாதீங்க, அடுத்த தடவை நம்ம பேசிக்கலாம். நான் மகாநல்ல படத்துலேருந்து ஹரிச்சரன் குரலில் நாமுத்துக்குமார் வரிகள் யுவன் சங்கர் ராஜா. சில சூப்பரான பாடல் நிறைவு பாடலாக வந்துட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இந்த
3: நேரம் இரவு 9 மணி. இனி தொடர்வது
4: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
5: இரவெல்லாம் அடிக்கடி ஆவி ரூபத்தில் மந்தாகினி தேவி தன்னை துன்புறுத்தி வருவதாக இம்சிப்பதாக சுந்தர சோழர் அனிருத்த பிரம்மராயரிடம் தெரிவித்தார். அப்பொழுது அனிருத்த பிரம்மராயர் இதற்கு பதிலாக, ஒருவேளை பழுவூர் இளையராணி மந்தாகினியின் ஆவியாக நடித்து தங்களை இம்சித்திருக்க வேண்டும் என்று தான் கருதுவதாக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறார். சுந்தர சோழர் சிறிது நிமிர்ந்து உட்கார்ந்து கோப வெறி பொங்க,
6: நீங்கள் இப்போது சொல்வது மட்டும் உண்மை என்று ஏற்பட்டால் அந்த ராட்சசியை என் கைகளினாலேயே கழுத்தை நெறித்து
5: என்று கூறுவதற்குள் முதன் மந்திரி குறுக்கிட்டு,
6: வேண்டாம் சக்கரவர்த்தி, தங்கள் வாயால் அப்படி ஒன்றும் சபதம் கூற வேண்டாம்
5: என்று பரபரப்புடன் சொன்னார்.
6: ஏன், அவள் பேரில் என்ன தங்களுக்கு அவ்வளவு இரக்கம்? அவ்வளவு தூரம் வேதனைப்படுத்தியவளை என்ன செய்தால்தான் என்ன
5: என்று சுந்தர சோழர் பொங்கினார்.
6: எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருந்தாலும் கஷ்டப்படுத்தியவர் நெருங்கிய பந்துவாயிருக்கும் பட்சத்தில், ஒருவேளை சொந்த புதல்வியாயிருக்கும் பட்சத்தில்
5: என்று முதன் மந்திரி கூறி தயங்கி நின்றார்.
6: முதன் மந்திரி, இதென்ன பிதற்றல்
5: என்றார் சுந்தர சோழர்.
6: சக்கரவர்த்தி, தங்களுடைய பொறுமையை உண்மையில் சோதித்து விட்டேன். அதற்காக எனக்கு உசிதமான தண்டனையை கொடுங்கள். ஆனால் நந்தினி தேவியை தண்டிப்பது பற்றி பேச வேண்டாம். நந்தினி தேவி தனாதிகாரி, பழுவேட்டரையரன் இளையராணி மட்டுமல்ல, மூன்று உலகமும் உடைய சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் புதல்வி. அவரை எந்த குற்றத்துக்காக யார்தான் தண்டிக்க முடியும்
5: என்றார் அனிருத்த பிரம்மராயர். இதை கேட்ட சக்கரவர்த்தி சிறிது நேரம் முதன் மந்திரியை அளவில்லாத

0: வியப்போடு உற்று பார்த்து கொண்டிருந்தார். பிறகு கலீர் என்று சிரித்தார்.
1: சக்கரவர்த்தி, இன்றைக்கு மிகவும் சுபதினம். இரண்டு தடவை தாங்கள் சிரிக்க கேட்டேன் என்றார் அனிருத்தர்.
2: பிரம்மராயரே, இந்த அரண்மனையில் இப்போது ஒரு பெண் பைத்தியம்தான் இருக்கிறது என்று நினைத்தேன். நீர் அவளை விட பெரிய பைத்தியம் என்று இப்போது அறிந்தேன். அவள் பேசாத வாய் பேச முடியாத பைத்தியம், நீர் பேசி பிதற்றும் பைத்தியம்
0: என்று கூறிவிட்டு சுந்தர சோழர் மறுபடியும் நினைத்து நினைத்து சிரித்தார். சுந்தர சோழரின் சிரிப்பு ஒலி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பெண்மணிகள் அங்கு வந்தார்கள். முன்னால் மகாராணியும் அவளுக்கு பின்னால் குந்தவை ஒரு பக்கமும் வானதி ஒரு பக்கமும் பிடித்து இழுத்து கொண்டு வர மந்தாகினியும் அவர்களுக்கும் பின்னால் பூங்குழலியும் ஒரு தாதி பெண்ணுமாக ஊர்வலம் போல வந்தார்கள். சுந்தர சோழரின் சிரிப்பு அவர்களுக்கும் சிறிது குதூகலத்தை உண்டு பண்ணியிருந்தது. மந்தாகினி அவரை ஒரு கணம் நிமிர்ந்து பார்ப்பதும் மறுகணம் குனிந்து தரையை பார்ப்பதுமாயிருந்தாள். அவளுடைய அலங்காரம் இப்போது பூரணம் அடைந்திருந்தது. குந்தவை பிராட்டி அலங்கார கலையில் இணையில்லாத தேர்ச்சி பெற்றவள் என்று அந்த காலத்தில் புகழ் பெற்றிருந்தாள். அதற்காகவே சித்தரசர்கள் தங்கள் மகளிரை இளைய பிராட்டியின் தோழியாயிருப்பதற்கு பழையாறைக்கு அனுப்புவது வழக்கம். குந்தவை தன் முழு திறமையையும் வாய் பேச முடியாத ராணியை அலங்கரிப்பதில் பயன்படுத்தியிருந்தாள். அடிவுள்ளத்தில் தோன்றிய ஏதோ ஓர் உருத்தெரியாத உணர்ச்சியினால் மந்தாகினியின் தலை கூந்தலை நந்தினியைப் போல ஆண்டாள் கட்டுடன் அலங்கரித்திருந்தாள். இந்த அலங்காரம் முடிந்ததும் பெண்கள் எல்லோருக்குமே அவள் தத்ரூபமாக நந்தினியைப் போலிருந்தது தெரிந்துவிட்டது. காட்டிலே அலைந்து திரிந்த தேக ஆரோக்கியமுள்ள மாதரசியாதலால் பிராயத்திலே இருந்த 25 வருஷ வித்தியாசம் கூட தெரியவில்லை. மற்ற பெண்மணிகள் மந்தாகினி தேவியை சிறிது பெருமையுடனேயே அழைத்து கொண்டு வந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தினால் பெருமை கொண்டிருந்தார்கள். இந்த சரித்திரம் நிகழ்ந்த நாட்களில் தமிழகத்து பேரரசர்களும் குறுநில மன்னர்களும் பல மனைவியரை மணப்பது சகஜமாயிருந்தது. ஓயாமல் போர்கள் நடந்த வண்ணமாயிருந்தன. அரசளம் குமாரர்களோ போர் முனையில் எப்போதும் முன்னணியில் இருந்தார்கள். ஆகையால் குலம் நசிக்காமல் பாதுகாப்பதற்காக அரசகுலத்தவர் பெண்கள் பலரை மணப்பது வழக்கமாயிருந்தது. பட்ட மகிழ்ச்சியாயிருப்பவள் மற்ற ராணிகளிடம் அசூயை கொள்ளாமல் அணைத்து ஆதரிப்பது ஒரு சிறந்த நறுங்குணமாக கருதப்பட்டது. இந்த முறையிலேயே மலையமான் மகள் உற்சாகமாயிருந்தாள். குந்தவை தன்னுடைய அலங்கார திறமையை இவ்வளவு நன்றாக காட்ட முடிந்தது பற்றி பெருமை கொண்டிருந்தாள். பைத்தியக்கார பிச்சியாக தோன்றியவளை இணையில்லா அழகு வாய்ந்த இளம்பெண்ணாக தோன்றும்படியல்லவா அவள் செய்துவிட்டாள்? பூங்குழலிக்கோ தன் அத்தைக்கு அரண்மனையில் இவ்வளவு ராஜோபச்சாரங்கள் நடப்பது பற்றி களிப்பு உண்டாகியிருந்தது. அவள் எதிர்பார்த்ததற்கெல்லாம் மாறாக இங்கே உள்ள அரண்மனை பெண்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? இவ்வாறு பெருமிதம் பொங்க அந்த அறையினுள் பிரவேசித்த பெண்களின் ஊர்வலத்தை சக்கரவர்த்தி பார்த்தார். அவருடைய சிரிப்பு அந்த க்ஷணமே நின்றுவிட்டது. மந்தாகினியின் புதிய தோற்றம் அவருக்கே அளவில்லாத பிரமிப்பை அளித்தது. தாம் கண்முன்னால் பார்ப்பது உண்மைதானா என்று சந்தேகிப்பவர் போல கண்களை கையினால் சிறிது மூடிக்கொண்டும் பின்னர் திறந்தும் உற்று உற்று பார்த்தார். சற்று முன்னால் முதன் மந்திரி சொல்லிக் கொண்டிருந்த விவரங்களெல்லாம் அவர் மனத்தில் பதிந்திருந்தன. சில காலமாக நள்ளிரவில் தன்னெதிரே தோன்றி தன்னை வருத்திய பெண் உருவத்துக்கும் மந்தாகினியின் உருவத்துக்கும் உள்ள ஒற்றுமை அவருக்கு நன்கு புலனாயிற்று. அதே சமயத்தில் சில வேற்றுமைகள் இருப்பதையும் கவனித்துக் கொண்டார். இதை பற்றிய மர்மத்தை முழுவதும் ஆராய்ந்து உண்மையை அறிய வேண்டும் என்னும் ஆசை அவர் உள்ளத்திலும் உதயமாயிற்று. மந்தாகினி மீது அவருக்கு முதலில் ஏற்பட்டிருந்த அருவறுப்பு அப்படியே மாறாமல் இருந்தது. ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்க தீர்மானித்தார். அனிருத்தரிடம் அவர்,
2: முதன் மந்திரி, சற்று முன் உங்களை நான் பைத்தியம் என்றேன். பிரமை பைத்தியம் எல்லாம் எனக்குத்தான் என்று தோன்றுகிறது. இனிமேல் தினந்தோறும் வைத்தியன் என்னை வந்து பார்ப்பது மட்டும் போதாது, மாந்திரிகனையும் அனுப்பி வைக்க வேண்டியதுதான். பழுவூர் இளையராணியை பார்க்க வரும் மந்திரவாதியை பிடித்து அனுப்பி வைத்தால் கூட பாவமில்லை
0: என்று மெல்லிய குரலில் கூறினார். அனிருத்தரின் உள்ளத்தில் ஒரு சிறிய துணுக்கம் உண்டாயிற்று.
1: அந்த மந்திரவாதிகளில் எவனும் சக்கரவர்த்தியை நெருங்காமல் இருக்கட்டும்
0: என்று மனத்திற்குள் வேண்டிக் கொண்டார். பிறகு,
1: மன்னர் பெருமை, மந்திரவாதி எதற்கு? வேறு மந்திரம்தான் எதற்கு? ஸ்ரீமன்னாராயணனுடைய திருநாமத்தை விட சக்தியுள்ள மந்திரம் வேறொன்று.

0: ஒன்றுமில்லை என்றார்.
1: குந்தவை பிராட்டி, அப்பா, என்னை அழைத்து வரச் சொன்னீர்களாமே, பழையாறைக்கு போக வேண்டும் என்று கூறினீர்களாமே, நாங்கள் எல்லோருமே போகலாமா என்றாள்.
2: சுந்தர சோழர் அதற்கு மறுமொழி சொல்லாமல் முதன் மந்திரியை பார்த்து,
0: அனிருத்தரே, நான் என் கருத்தை மாற்றிக்கொண்டேன். இந்த பெண்கள் எதனாலோ ஒரே உற்சாகமாக இருக்கிறார்கள். வீட்டுக்கு புதிய மருமகள் வந்ததைப் போல களிப்படைந்திருக்கின்றார்கள். இந்த சமயம் இவர்களை பிரிக்க எனக்கு விருப்பமில்லை. தாங்கள் சற்று முன் சொன்னது போல இவர்கள் எல்லோரும் சில நாள் இங்கேயே தங்கி இருக்கட்டும். செம்பியன் மாதேவி தங்களிடம் மிக்க நம்பிக்கையும் மரியாதையும் உள்ளவர். ஆகையால் தாங்களே நேரில் சென்று அவரை அழைத்து கொண்டு வாருங்கள். தங்கள் சீடனை நாகப்பட்டினத்துக்கு அனுப்புங்கள். பெரிய பழுவேட்டரையரையும் அவருடைய இளையராணியையும் உடனே அழைத்து வர ஏற்பாடு செய்யும்படி நானே சின்ன பழுவேட்டரையருக்கு சொல்லுகிறேன் என்றார்.
3: அப்படியே செய்யலாம் சக்கரவர்த்தி. ஆனால் எல்லோரும் வந்து சேருவதற்கு சில தினங்கள் பிடிக்கலாம். நேற்றடித்த புயல் மழை காரணமாக நதிகளிலெல்லாம் பூரண பிரவாகம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றார் முதன் மந்திரி.
0: அதனால் பாதகமில்லை. இத்தனை நாள் பொறுத்த நாம் இன்னும் சில நாள் பொறுத்திருப்பதில் நஷ்டம் ஒன்றுமில்லை. கரிகாலனையும் அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்தால் எல்லா விஷயங்களையும் முடிவு செய்து விடலாம். அவன் இன்னமும் வருவதற்கு மறுத்தால் நானே புறப்பட்டு போக வேண்டியதுதான். அதை பற்றி பிறகு பேசிக்கொள்ளலாம். நீங்கள் நாளைக்கே சென்று பெரிய பிராட்டியை எப்படியாவது கையோடு அழைத்து வாருங்கள். போகும்போது புயலினால் கஷ்டத்திற்குள்ளான மக்களை பற்றியும் கவனியுங்கள். நம்முடைய குடும்ப விவகாரங்களில் கவனம் செலுத்தி அந்த முக்கியமான காரியத்தை மறந்தே விட்டோம் பாருங்கள்
2: என்றார் சக்கரவர்த்தி.
3: இல்லை பிரபு, அதை நான் மறக்கவே இல்லை. எல்லா காரியங்களும் சரிவர நடைபெறும். தாங்கள் நிம்மதியாயிருக்கலாம்
2: என்று சொல்லிவிட்டு முதன் மந்திரி விடைபெற்று சென்றார். அன்றிரவு சுந்தர சோழர் உண்மையிலேயே இத்தனை காலமும் அனுபவியாத நிம்மதியை அடைந்திருந்தார். கரையர் குலத்து மந்தாகினி இறக்கவில்லை என்னும் செய்தி மெய்யாகவே அவருடைய நெஞ்சில் வெகு காலமாக குடிகொண்டிருந்த ஒரு பெரும் பாரத்தை அகற்றிவிட்டது. அருள்மொழிவர்மன் நாகப்பட்டினத்தில் இருக்கிறான் என்ற செய்தியும் அவருக்கு ஆறுதல் அளித்திருந்தது. சூடாமணி விகாரம் மிக பலமான கட்டிடமாதலால் அதில் உள்ளவருக்கு அபாயம் ஒன்றும் நேருவதற்கில்லை என்ற தைரியமும் அவருக்கு இருந்தது. பழுவூர் இளையராணி அவருடைய புதல்வியாயிருக்கலாம் என்று அனிருத்தர் குறிப்பிட்டதை நினைக்க நினைக்க அவருக்கு வேடிக்கையாயிருக்கிறது. இது சக்கரவர்த்தியின் முகத்திலும் அடிக்கடி குறுநகையை உண்டாக்கியது.
4: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
5: சக்கரவர்த்தியின் தற்போதைய மனநிலையில எந்த விஷயத்தை எடுத்தா அமைதி அடைவார் என்பதை உணர்ந்து மந்தாகினியும் நந்தினியும் நேருக்கு நேர் சந்திச்சா ரெண்டு பேருக்கும் உள்ள சம்பந்தம் தெரிய வருவதோட நந்தினி சோழ குலத்தின் மீது கொண்டிருக்கிற பகையும் ஒருவேளை மாறலாம்னு அனிருத்தர் சொன்னதும் உரையாடலின் போக்கில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனிச்சோம். ஆமா, ஒருத்தர் தெளிவோடு இருந்தா போதுமே. சரி, சுருக்கமான ஒரு பார்வை. இத்தனை நாளும் பேயாக தன்னை சுத்திக்கிட்டு கனவுல வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தா, பேய்க்கு பதிலாக பிச்சையை கொண்டு வந்து தன் முன்னால் நிறுத்தி இருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார் சுந்தர சோழர். நந்தினி மந்தாக்கினி ரெண்டு பேரின் தோற்ற ஒற்றுமையை பற்றி அனிருத்தர் கூறின போது, இது என்ன அதிசயம், ஒரு பைத்தியம் போல இன்னொரு பைத்தியம் இருக்குதுன்னாரு கேலியா. நந்தினி தேவி தனாதிகாரியின் இளையராணி மட்டுமல்ல, மூவுலகம் உடைய சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் புதல்வின்னு சொன்னதும் உரக்க சிரிச்சு, அவ பேசாத பைத்தியம், நீர் பேசி பிதற்றும் பைத்தியம்னு சொல்லி மறுபடியும் சிரிச்சதை கேட்டோம். நேர்களே, பைத்தியம் என்ற சொல்லுக்கு தமக்கே உரிய நகைச்சுவையுடன் கல்கி அவர்கள் 1933 ஒரு கட்டுரையில விளக்கம் தந்திருக்கார். நீங்கள் எந்த விதத்தில் பைத்தியம் என்று சொல்லிவிடட்டுமா? எந்த விஷயத்தில் நீங்கள் என்னுடைய அபிப்பிராயத்துடன் மாறுபடுகிறீர்களோ அந்த விஷயத்தில் நீங்கள் பைத்தியங்கள். அதே மாதிரியாக உங்களுடைய அபிப்பிராயத்துடன் மற்றவர்கள் மாறுபடும் போது அவர்கள் பைத்தியங்கள் ஆகின்றனர். அவர் எல்லா விஷயத்திலும் கெட்டிக்காரர் தான், ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் சுத்த பைத்தியம்

0: என்று நாம் அடிக்கடி சொல்வதில்லையா? கட்டுரையின் தலைப்பு உபனிஷத்தின் உபதேசம். அடுத்து பந்து என்கிற சொல்ல பார்ப்போம். இதன் பொருள் உறவினர், சுற்றம், அன்பினால் பிணைக்கப்பட்டவர். பந்த், இந்த வேர்ச்சொல் கட்ட என்கிற அர்த்தத்தோட பந்தம் ஆகி இணைப்புங்கிற பொருளை தருது. மார்க்க பந்து, வழித்துணை. ஆபத் பாந்தவன், ஆபத்தின் போது உறவினராக வந்து காப்பவன் என்றெல்லாம் பரம்பொருளை குறிப்பிடுறோம் அல்லவா. பந்து என்பதிலிருந்து பிறப்பது பாந்தவியம், நல்ல உறவு முறை, உடன்பட்டிருக்கும் தன்மை. நேயர்களுக்கு நினைவிருக்கும், சுந்தர சோழர் மலையமான் திருமகளிடம், இவனை போன்றவர்களின் உதவி இருந்தா ஆதித்தனை பத்தி நாம் கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு வந்தியத்தேவனை பத்தி சொன்னார். இந்த கட்டத்துல அனிருத்தர் அவன் பேரை குறிப்பிட்டதும் எரிச்சலோட, இங்க ஒரு தடவை வந்துட்டு தப்பி ஓடி போனானே அந்த ஓட்டனா கேட்டார். கருத்தெல்லாம் அப்பப்போ மாறும் மனநிலையைத்தானே பொறுத்து இருக்குது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. ஒரு வயலின் எத்தனை கதைகள் சொல்லும் தெரியுமா? காதலையும் சொல்லும், கண்ணீரையும் சொல்லும், கனவையும் சொல்லும், கடவுளையும் சொல்லும். ஒரு கருவிக்குள் இத்தனை உணர்வுகளா? அந்த இசையின் ரகசியம் என்ன? இசை உலகின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
3: மியூசிக் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பார்க்கலாம், ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டாக இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சிருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில் வச்சிருப்பாங்க. தரா சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றத ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். சின் சின் த சின் சின் த சின் சின் த சின் சின் த, இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
2: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.

நேரம் 9:16 கடந்து போயிட்டு இருக்கு. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே கௌதம். மனதிற்கு இதமான மெலோடி பாடல்களோட இந்த ஒரு 45 நம்ம ஜாலியாக பாடல்கள் கேட்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதலாக வரக்கூடிய பாடல் ஜோடி படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மகாலட்சுமி இணைந்து பாடின பாடல் வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் கேட்டணிந்திருக்கீங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

ஆனந்த பூங்காற்று படத்திலிருந்து பாடல் கேட்டு பிடிச்சோம். ஹரிஹரன் குரல, வைரமுத்து வரிகள், தேவா இசையில். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் அமர்க்களம் படத்திலிருந்து சித்ரா பாடின பாடல், வைரமுத்து வரிகள், பரத்வாஜ் இசையில. கேட்டிருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க கும்பகோணம் FM 101.6, வேலூர் FM 100.4, திருப்பத்தூர் FM 100.1.

9:40 கடந்து போயிட்டுருக்கு. என் சுவாச காற்றை படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். எம்ஜி ஸ்ரீகுமார் குரல, வைரமுத்து வரிகளை ஏஆர் ரஹ்மான் இசையில. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் காதலர் தினம் படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாடின பாடல், வாலி வரிகளை ஏஆர் ரஹ்மான் இசையில். கேட்டணிந்திருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. ஒரு வயலின் எத்தனை கதைகள் சொல்லும் தெரியுமா? காதலையும் சொல்லும், கண்ணீரையும் சொல்லும், கனவையும் சொல்லும், கடவுளையும் சொல்லும். ஒரு கருவிக்குள் இத்தனை உணர்வுகளா? அந்த இசையின் ரகசியம் என்ன? இசை உலகின் அனுபவங்களை பகிர்ந்து

0: நம்மோடு இணைகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
1: மியூசிக் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பார்க்கலாம், ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்ட்டாக இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சுருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில் வச்சுருப்பாங்க. தரா சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றத ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

கண்ணோடு காண்பதெல்லாம் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். ஹரிஹரன் குரலில் மயில் வரிகளில் தேவாய். சில 9:54 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் முதல்வன் படத்திலிருந்து வந்துட்டுருக்கு. ஸ்வர்ணலதா ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடின பாடல் வைரமுத்து வரிகளை ஏ ஆர் ரஹ்மான் இசையில கேட்டு எழுந்திருக்கீங்க. விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

பத்து மணி ஒரு நிமிடம் கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல கேட்டு மெசேஜ் பண்ணலாம் வாட்ஸ்அப் மூலமா 9444001023 9444001023 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா உங்களுடைய விருப்ப பாடல தெரிவிக்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல்ல விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் மாநகரம்லேருந்து அஜித் பாலாஜி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் ரம்மி படத்திலேருந்து கூட மேலே கூட வச்சு அப்படின்ற பாடல். விவி பிரசன்னா வந்தனா ஸ்ரீனிவாசன் இணைந்து பாடின பாடல். யோகபாரதி வரிகளில் டி இமான் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: பத்து மணி 7 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் மன்னாரிக்குடியிலிருந்து கலைவாணி வெங்கடேஷ். அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் ஆசை படத்திலிருந்து மீனம்மா அதிகாலையிலும் அப்படின்ற பாடல். உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடின பாடல். வாலி வரிகளை தேவாசியில் வந்திருக்கு, கேட்டு இணைந்துருங்க.

10:13 நெருங்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேர் சரண் சென்னையிலேருந்து கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் வாரணம் ஆயிரம் படத்திலிருந்து அனல் மேலே பணித்துளை அப்படின்ற பாடல். சுதா ரகுநந்தனுடைய குரலில் தாமரை வரிகளை ஆர்ஸ் ஜெயராஜ் சில சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டணிந்திருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

பத்து மணி 19 நிமிஷம் நெருங்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சி அடுத்த விருப்பப்பால் கேட்டிருக்கக்கூடிய நேயர் சரண்யா இளத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. கருப்பசாமி குத்தகைதாரர் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பாம்பி ஜெயஸ்ரீ தீனா இணைந்து பாடின பாடல் யுகபாரதி வர்கள தீனா சில வந்திரே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க. வித் பாரதி தமிழகம் 102.3.

10:24 கடந்து போயிட்டுருக்கு. வெள்ளிவாக்கம்ல இருந்து சுதர்சன் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் திருடா திருடா படத்திலிருந்து ராசாத்திய உசுர் அப்படின்ற பாடல். ஷாகுல் ஹமீத், சுஜாதா மோகன், கங்கா சித்தராசு, மின்மணி எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து வரிகளை ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்கு, கேட்டடைந்துருங்க.

0: 10:29 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்பப்பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேர் நிர்மலா சரவணன், அரியாததூர் அப்படின்ற ஊர்லேருந்து, ஆரியாததூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய விருப்ப பாடல் அழகி படத்திலிருந்து ஒரு சுந்தரி அப்படின்ற பாடல். அருண்மொழி, உன்னிகிருஷ்ணன், சாதனா சர்க்கம் இணைந்து பாடின பாடல். கருணாநிதி வரிகளில் இளையராஜா இசையில் வந்திருக்கு. கேட்டிணைந்திருங்க விவித் பாரதி தமிழ்ஃபன் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.
1: ஒரு சுந்தரி வந்தாளாம் அந்த முந்துரி தோப்புல, தோப்புல அந்த மாம்பழம் பார்த்தாளாம் அது காட்சி குலுங்குற தோப்புல. ஆளில்லா தோப்புல ஒரு ஈயும் காக்கா கூட அங்கில்ல, நாய் இல்ல நரி இல்ல, நான் மட்டும் தனியாகவே இல்ல. தனியா பொண்ண பார்த்து பேச துடிச்சேன்னு அடி எடுத்து வச்சேன்னு. நான் தொட்டதும் கண்ணத்தில் அடி விழுந்தது ஒருத்தரும் பார்க்கவில்லை.
2: யாரது சிரிச்சது? நீங்களா? ஓஹோ, என் பாட்டு உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சா? டே ஏழுமலை, இந்த வாங்கோழியை ஒரு நிமிஷம் கூட விட்டு வைக்காத, முதல்ல அடித்து பிரியாணி போடு.

0: நான் பண்ண போதாவது சிரிச்சிச்சு, உன் பாட்டை கேட்டு மயக்கமே போட்டுடுச்சு.
1: சிரிப்பா கிண்டலா? கமா பூவே அப்ரிசியே மா சான்சன் மோ ஜவே சாந்தே.
0: சிது சாந்த் சதவேந்திர அசாசம்
2: சார்,

0: நீங்க பேசுறது பிரெஞ்சா இருந்தா கூட திட்டுறீங்கன்னு எங்களுக்கு கரெக்டா புரியுது.
1: எனக்கு இப்ப பாட்டு வேணும் சண்முகம்.
0: ஐயோ, உங்க சுதி வேற, நம்ம சுதி வேற. பாட்டுன்னா தனம்.

நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் திருவண்ணாமலையிலிருந்து சரவணன் கேட்டிருக்கார். அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் அன்னியன் படத்திலிருந்து அண்டங்காக்கா கொண்டக்கார் அப்படின்ற பாடல். ஜெஸ்ஸி கிஃப்ட், கே கே ஸ்ரேயா கோஷல், சைந்தவி எல்லாரும் இணைந்து பாடின பாடல். ஹாரிஸ் ஜெயராஜ் சில வந்திரே இருக்கு, கேட்டு இணைந்திருங்க.

10:42 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் அம்பத்தூர்லேருந்து விஸ்வநாதன் கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் அன்பே சிவம் படத்திலிருந்து யார் யார் சிவம் அப்படின்ற பாடல். கமல்ஹாசன் கார்த்திக் இணைந்து பாடின பாடல். வைரமுத்து வரிகளில் வித்யாசாகர் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.

0: 10:46 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் சென்னையிலேருந்து லாவண்யா கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு படத்திலிருந்து குயிலே குயிலே அப்படின்ற பாடலை கேட்டிருக்காங்க. கேஜேஎஸ் தாஸ் சித்ரா இணைந்து பாடின பாடல் கங்கை அமரன் வரிகளை இளையராஜா சில வந்துட்டே இருக்கே கேட்டு இணைந்துருங்க.
1: குயிலே குயிலே குயிலக்கா குயிலே குயிலே குயிலக்கா கூட்டு

மணியே என் உள்ளம் சொர்க்கத்திலே. மணி 50 நிமிடம் கடந்து போயிட்டு நிகழ்ச்சியில் அடுத்து விடுப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் அம்பத்தூர்லேருந்து முத்துலட்சுமி. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் அக்னி நட்சத்திரம் படத்திலிருந்து தூங்காத வழிகள் அப்படின்ற பாடலை கேட்டிருக்காங்க. கேஜே இஸ்தாஸ் ஜானகி இணைந்து பாடின பாடல். வாலிபர்கள் இளையராஜே சில வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3.

நேரமிரவு 10:55 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா சென்னையிலேருந்து ஸ்வேதா பாடல் கேட்டிருக்காங்க. கும்பன் படத்திலிருந்து அப்பப்பா அப்படின்ற பாடல், ஜி வி பிரகாஷ்குமார் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடின பாடல், ஜி வி பிரகாஷ்குமாருடைய சில வந்துட்டே இருக்கு, கேட்டடைந்திருங்க. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களோடு வந்து இணைகிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி கௌதம். கேட்டடைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டடைந்திருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி. நேரம் 11:10. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழ்எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நேயர்களை, நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இளையராஜா இசையமைத்து முத்துலிங்கம் ஈட்டிய பாடல் இது. கடலின் ஆழத்தை அறிந்து கொள்ள முடியும், ஆனால்

முதல் வசந்தம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய் வழங்கிக் கொண்டிருப்பது மனசு மயங்கும்.

0: அடுத்து வரும் பாடலின் ஆழத்தை அறிந்து கொள்ள விருப்பமா?
1: இளையராஜா ஏற்று இசமைத்து பாடிய பாடல் இது. என் ராசாவின் மனசிலே படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது.

அன்பு நேயர்களே, மனசு மயம் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். இசையோடு நீங்கள் இணைந்திருக்கும் போது விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து இளையராஜா சித்ரா பாடியுள்ள பாடல், இளையராஜா இசையமைத்து வைரமுத்து இயற்றிய பாடல் இது. கீதாஞ்சலி படத்திலிருந்து இதோ இந்த ஜீவன் அழைக்கின்றது. நேர்களாகி உங்களுக்கு தெரிகின்றதா, கேட்கின்றதா?

0: அமாவாசை என்று பௌர்ணமி நிலவு தெரிந்தால் இப்படியும் பாட தோன்றுமோ உங்களுக்கு? எஸ்பி பாலசுமியம் பாடியுள்ள பாடல் வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் பயணங்கள் முடிவதில்லை படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக எனக்காக.
1: இளைய நிலா பொழிகிறதே

என்ன நேயர்களே, இந்த இனிய பொன்னிலவின் ரசித்தீர்களா? அல்லது தொடர்ந்து வரும் இந்த பாடலை கேட்கும்போது அந்த இனிய பொன்னிலாவை காண்பீர்களா? கே.ஜே. யேசுதாஸ் பாடியுள்ள பாடல் இளையராஜா இசையமைப்பில் மூடுபனி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

வெளிச்சமான இரவு பொழுதில் நீங்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்து வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கண்ணதாசன் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. பகலில் ஒரு இரவு படத்திலிருந்து இந்த பூங்காற்று உங்கள் செவிகளில் கேட்கட்டுமா அல்லது தென்றலாய் பரவட்டுமா?

நேரம் 11:31, 10:00. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனசு மயம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்து சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா பாடியுள்ள பாடல். பாடல் வாலி, இசை இளையராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படத்தின் பெயர் அன்பே சங்கீதா. இதோ இந்த புறா ஒன்று தூதாய் உங்களுக்கு வருகின்றது இந்த நேரத்தில்.

புவனா ஒரு கேள்விக்குறி. இது ஒலிக்கவிருக்கும் பாடலின் படத்தின் பெயர். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் பஞ்ச அருணாச்சலம் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில். இதோ விழியில் மலர்ந்து உயிரில் கலக்கும் அன்பு நேயர்களே, இதோ உங்களுக்காக.

நேரம் 11:40. நேரில் இணைந்திருப்பது மனசு மயங்கம் வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய் இசையை ரசித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். அன்பு நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எஸ்பி பாலசுரம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், கண்ணதாசன் இயற்றி எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் வறுமை நிறம் சிவப்பு படத்திலிருந்து. கேள்வி கேட்டால் பதில் சொல்லத்தானே வேண்டும். அந்த பதிலே கேள்வியாக இருக்கும்போது எப்படி இருக்கும்?

0: அம்மாடியோ.
1: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்,
2: சபாஷ்
1: கவிதை.

அன்பு நேயர்களை, இசையை ரசித்துக் கொண்டே முகநூல் வழியாக ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்று சொல்லும்போது, பர்வதவர்த்தினி என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் என்று சொல்லி ஒவ்வொரு பாடல்களின் பதிவை பாடல் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். சாந்தி ரமேஷ் அவர்கள் இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். பன்னீர்செல்வம் அவர்கள் நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அம்பத்தூர் முத்துலட்சுமி என்ற அன்பினேயர் ஒவ்வொரு பாடல் முதல் வரியை பதிவு செய்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நேயர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அடுத்து புரசைவாக்கம் சௌந்தரராஜன் என்ற அன்பினை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். சிவகுமாரின் தர்மபுரியிலிருந்து இனிய இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். வழக்கம் போல விழுப்புரம் முரளிதரன் என்ற அன்பினேயர் நிகழ்ச்சி குறித்ததான ஒரு விளம்பர பதாகையை வெளியிட்டுள்ளார். அவரைத் தொடர்ந்து நாமக்கல் செல்வராஜ் அவர்களும் இனிய மனசும் இங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். ஸ்ரீரங்கம் ராஜேஷ் என்ற அன்பு நேயர் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை இரவு வணக்கங்கள் என சொல்லி, ஆழத்தை தேடிச் செல்லும் பாடலாக காற்றில் முதல் வசந்தம் வீசுகிறது என சொல்லி, மனசு மயம் நிகழ்ச்சி சிறப்பிக்க வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து மாதேஸ்வரன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும் பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து ஊரப்பாக்கம் பார்த்திபன் அவர்களும் நானும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து உள்ளேன் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து வீரவநல்லூர் கருணாநிதி என்ற அன்புநேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அலி நகரம் எஸ் மகாதேவன் அவர்களும் நிகழ்ச்சிகள் அருமை, பாடல்களும் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து வழக்கம் போல மாதவரும் வீரராகவன் என்ற அன்புநேயர் இன்னிசை பொழியும் இரவில் இதயம் மகிழும் பாடல் வரவில் நீலாம்பரி ராக பாடல்கள் எழிலில் நித்திரை மறந்தேன் விழிகள் மூடாமல் நெஞ்சில் நிலைத்தது மனசு மயங்கும் கீதங்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து திருப்பூர் இடுவம்பாளையும் சதாசிவம் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நானும் இணைந்திருக்கின்றேன் என பதிவிக்கின்றார். சாங்கர் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜன் அன்புநேயர் இசையால் இணையும் மனசு மயம் நிகழ்ச்சியின் பாடல்கள் தொகுப்புக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து பொன்னேரி கலீல் அகமது அவர்களும் இனிய இரவு வணக்கம் பீட்டர் அவர்களே, பாடல்கள் அருமை, வாழ்த்துக்கள் என பதிவிக்கின்றார். கும்பகோணம் பேட்டை கடையை தெருவிலிருந்து ஆனந்த் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அன்பு நேயர்களே, பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்று சொல்லும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல். பாலி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் இளமை ஊஞ்சலாடுகிறது படத்திலிருந்து இதோ உன் நினைவில் என் பாடல்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கேஜி யேசுதாஸ் குரலில் ஒலிக்கின்றது. வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் இளமை காலங்கள் படத்திலிருந்து இந்த இரவு வேளையில் இந்த பூவின் வாசம் உங்களுக்காக.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி நிறைவாக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ராஜபார்வை படத்திலிருந்து இதோ இந்த இரவு வேளையில் அந்தி மழை பொழிகிறது எப்படி.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: நேரம் 12:10. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விருத்பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இணைந்து சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சிகளை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களே, தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்றன. இதோ இந்த நேரத்திலிருந்து 1 மணி வரை காற்றின் மொழியாகவும், 1 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணியிலிருந்து 3 மணி வரை தூங்காத விழிகளாகவும், 3 மணியிலிருந்து 4 வரை இன்னிச இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்றன. காற்றின் மொழி.

0: டீச்சர். ஓகே, ஹவ் டு யூ டு?
1: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவ் டு யூ டு?
0: ஓகே டீச்சர், ஓகே, ஹவ் டு யூ டு?

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு

நான் சொல்லணும், மழலையெல்லாம் கேட்கணும், முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன், தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

நேற்று சொன்னதோ போது வந்ததோ சேதி சொன்னதோ காதல் கொண்டதோ புதிய

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: பிக்கு அங்கிள், யானை கதை சொல்லுங்க. அங்கிள் அங்கிள், பிக்கு அங்கிள், யானை கதை சொல்லுங்க. தூங்காமே தான் ஜோரா கேப்பேன், யானை ரொம்ப தான் பிடிக்கும்.
1: பேபி பேபி, ஓ மை பேபி, குட்டி கதை சொல்லவா?
0: சொல்லுங்க.

조례장 동감회장 조라키프

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திரை இசையில் பக்தி பாடல்கள் மீரா படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீராம் பக்தானுமான் படத்திலிருந்தும் பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசையில் பக்தி பாடல்கள். நேரம் 4:10:20. நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். மஞ்சூர்பேட் எம்கே பழனி அவர்கள் நாகஸ்வரம், அன்னசாகரம் ஏ கே கணேசன் அவர்கள் தவில்.

நேரம் 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் அருள்மணி மாலை. இன்றைய அருள்மணி மாலையில் முதலாவதாக தெய்வீக ராகம். தெய்வீக ராகத்தில் தொடக்கமாக ஆஞ்சநேய சுப்ரபாதம், பாடியவர் பி.பி. ஸ்ரீனிவாஸ். அதனைத் தொடர்ந்து அனுமான் சாலிசா, பாடியவர் பி.உன்னிகிருஷ்ணன்.

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனி வாழ் மக்கள் துயரம்.

க்ஷேமமுற வாழ்ந்திடவே நினக்கென பாடுகின்ற சுப்ரபாதம்.

0: सहित हृदय बसुः सुरभूप।
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நேரம் 5:29:20. இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன தெய்வீக ராகத்தில். வழங்கிக் கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழகம் 102.3 மனங்கள் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சிகளுக்கு கும்பகோணம் பண்பலை 101.6, வேறூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பு நேயர்களே. தெய்வீக ராகத்தில் தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ண கேசரி பாதவர்ணம் பாடியவர்கள் எம் எஸ் ஷீலா.